வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 MHz பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 81 நாள், பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 5 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22 தேதி சனிக்கிழமை, நேரம் 5:57. நாம் இனி கேட்கலாம்

0: தருவது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை சார்பில் மாவட்ட, மாநிலம் மற்றும் தேசிய அளவிலான மூன்று கட்ட தேர்வு மூலம் தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு இன்று தொடங்க உள்ளது. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது தொடர்பாக இந்திய நேபாள கூட்டுப்பணிக்குழு கூட்டம் டேராடூனில் நேற்று நடைபெற்றது. வறட்சி நிவாரணம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரம் மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களில் தவிக்க அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விருதுநகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் ஆனால் சரியான ஒப்பந்தத்தை எட்ட அந்நாடு தயாராக இல்லை என்றும் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டியெறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேர்களிணைந்திருப்பது காலை தென்றல் நிகழ்ச்சியோடு. உங்களின் இன்றைய நாளை புத்துணர்ச்சியோடும் புன்னகையோடும் தொடங்க வைக்கும் காலை தென்றல் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சுஜி. காலை தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம் குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். அறத்துப்பால் குரல் எண் 116, அதிகாரம் நடுவு நிலைமை. குறள்: கெடுவள் யான் என்பது அறிகத்தன் நெஞ்சம், நடு ஒரீஇ அல்ல செய்யின். தன் நெஞ்சம் நடுவுநிலை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகிறேன் என்று ஒருவன் அறிய வேண்டும். மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் கேட்டோம். மீண்டும் ஒருமுறை குறள்: கெடுவள் யான் என்பது அறிகத்தன் நெஞ்சம், நடு உரியி அல்ல செய்யின். தன் நெஞ்சம் நடுவுநிலை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகிறேன் என்று ஒருவன் அறிய வேண்டும். நேர்கள் கேட்டது குறளும் விளக்கமும். இனி தொடர்வது
1: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம். வழங்குபவர் முனைவர் சி. தீபா அவர்கள்.
2: மலைபோல் வந்தது, பனிப்போல் விலகியது. மனித சமூகம் காடுகளை திருத்தி நாடு கண்டது, மலைகளை குடைந்து பாதை கண்டது, பூமியை திருத்தி பயிர்வகை கண்டது. இடைவிடாமல் செப்பனிட வேண்டும், சீர்படுத்தப்பட வேண்டும் என்கிற எண்ணமே எல்லாவற்றையும் உருவாக்கி தந்தது. அவர்கள் மலைத்திருந்தால், பிரமித்திருந்தால் நாம் சுகமாக வாழ்ந்திருக்க முடியாது. புதுமைகளை விரும்புகிற மனதுதான் புதிது புதிதாக முயற்சிகளை ஏற்படுத்தும். அந்த முயற்சிதான் மனதில் ஏற்படும் தடைகளை கடக்க உதவும். நம்மைவிட பெரிதாக ஒன்றை வியந்து பார்ப்பதும் மிரண்டு போவதும் மனித வாழ்வில் இயல்பாய் நடக்கிறது. அது நம்மை தனிமைப்படுத்திவிடும். ஒரு சின்ன குன்றின் மீது குழந்தைகள் குதூகலமாக ஏறுகிறார்கள். காரணம், தாங்கள் ஏறுவது ஒரு மலை என்கிற அச்சம் அவர்களிடம் இல்லை. துன்பம் வந்தால் துவண்டு விடாமல் அதை வெல்லும் மனப்பக்குவம் வேண்டும் என்பதே ஆன்றோரின் அறிவுரை. ஒருநாள் ஒரு சீடன் தனது குருவிடம், என் வாழ்வில் பிரச்சனைகள் மட்டுமே ஏன் தொடர்ந்து வருகின்றன என்று கேட்டான். குரு ஒரு கைப்பிடி உப்பை ஒரு குவளை நீரில் கரைத்து சீடனை குடிக்கச் சொன்னார். சீடனும் குடித்தான். எப்படி இருக்கிறது என்று கேட்டார். குரு, மிகவும் கசக்கிறது என்றான் சீடன். அதே அளவு உப்பை ஒரு பெரிய ஏரியில் கரைத்து அந்த நீரை குடிக்கச் சொன்னார். இப்போது எப்படி இருக்கிறது என்று கேட்டார். இனிமையாக உள்ளது என்றான் சீடன். அப்போது குரு கூறினார், உன் பிரச்சனைகள் அந்த உப்பை போன்றவை. உன் மனம் குவளையாக இருந்தால் கசக்கும், ஏரியாக இருந்தால் இனிமையாக இருக்கும் என்கிறார். பிரச்சனைகள் மாறுவதில்லை, நமது மனதின் பரப்பு பெரிதாக இருக்க வேண்டும். அச்சம்தான் மலையை உருவாக்குகின்றது, தைரியம் அந்த மலையை பணியாக மாற்றுகிறது. பிரச்சனைகளைக் கண்டு துவண்டு விடாமல் நேரடியாக களத்தில் இறங்கி அவற்றை எதிர்கொள்ளும் போது நம்முடைய பலம் நமக்கே தெரிகிறது. வெளியே இருக்கும் மலை போன்ற பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல, நம் மனதுக்குள் நடக்கிற போராட்டங்களுக்கும் இது பொருந்துகிறது. ஒரு மலையேற்ற நிபுணர் ஆக்சிஜன் சிலிண்டரின் உதவி இல்லாமலே 1000 அடிகளை கடந்து மேலே ஏறுகின்றார். அவர், மலைகளின் முகடுகளை கடப்பது பற்றி நான் மூளையால் சிந்திக்கவில்லை, கால்களால் சிந்தித்தேன் என்கிறார். கால்களால் சிந்திப்பது என்றால் உடனே காரியத்தில் இறங்குவது என்று பொருள். பலவீனமான உள்ளமாக இருந்தால் சின்ன பயணம் கூட சிரமமாகத்தான் இருக்கும். ஒரு தெளிவான புரிதல் நமக்குள் தோன்றாதவரை அது தீர்க்க முடியாத பிரச்சனையாகவே நமக்கு தோன்றுகிறது. பிரச்சனை மலை போல வந்தால் அது மலைதான் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அது மலை போல தோற்றமளிக்கும் பணியாகவும் இருக்கக்கூடும் என்பதை நாம் அறிய வேண்டும். ஒவ்வொரு சவாலையும் கடந்து வரும்போது மனிதன் மேலும் சக்திமிக்கவன் ஆகிறான், புதிய சிந்தனைகளை உள்வாங்குகிறான். இன்று பல இல்லங்களில் குழந்தைகளுக்கு தடைகளை சந்திக்கும் சக்தி இல்லை என்று பெற்றோர் கவலையடைகின்றனர். வாழ்வை எதிர்கொள்ளும் ஆற்றல் வாழ்விலிருந்து மட்டுமே கிடைக்கும். எச்சரிக்கை எச்சரிக்கை என்று பெற்றோரே பல செயல்களை தடை செய்கின்றனர். ஒரு சூழலில் எச்சரிக்கை மட்டுமே எல்லை கடந்து போகும்போது குழந்தை வாழ்வின் இனிய பக்கங்களை மட்டுமே அறிகிறது. இந்த வேளையில்தான் பணியை மலை என்றும் மலையை பணி என்றும் மாற்றி பொருள்கொள்கிறது. இதனால் தடுமாற்றங்களே மிஞ்சுகின்றன. புதிதாக ஒன்றை பழகுவதிலோ தன்னை ஆட்படுத்திக் கொள்ளுவதிலோ

0: பக்கத்திலோ தயக்கம் காட்டினால் பாதையில் கிடக்கும் சிறு கூழாங்கற்கள் கூட மலை போலத்தான் காட்சி தரும், மனம் பதறச் செய்யும். இயற்கை நமக்கு கற்பிக்கும் மிகப்பெரிய பாடம் ஒன்று உண்டு. இரவு எவ்வளவு நீண்டாலும் விடியல் வரும், கோடை எவ்வளவு வெம்மையாக இருந்தாலும் மழை பொழியும், மேகம் எவ்வளவு கருமையாக இருந்தாலும் கலைந்து போகும். அதுபோல வாழ்க்கையில் மலை போல தோன்றும் துன்பங்களும் பனி போல விலகிவிடும். தடைகள் கலைவோம், விடைகள் பெறுவோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் சி. தீபா அவர்கள்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இணைந்திருப்பது காலை தென்றல் நிகழ்ச்சியோடு. அமைதி தேடும் மனதிற்கு ஆன்மீகம் ஒரு இனிய தென்றல். காலை தென்றல் நிகழ்ச்சியில் இறைமணம் கமழும் பக்தி பாடல்கள் கேட்கலாம். இறைவனை அடையும் பாதைகள் பல, ஆனால் இலக்கு என்பது ஒன்றே. பக்தி பாடல்கள் வரிசையில் துவங்கும் பாடல் வாணி ஜெயராம் பாடியது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இணைந்திருப்பது காலை தஞ்சல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் வரிசையில். அடுத்த பாடல் கேட்கலாம், கே ஜே யேசுதாஸ் பாடியது.

ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பு, ஒவ்வொரு மூச்சும் ஒரு புதிய ஆசீர்வாதம். காலை தன்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் வரிசையில் தொடரும் பாடல் பி. வசந்தா பாடியது.

இணைந்திருப்பது காலை தஞ்சல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் வரிசையோடு. இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் நம்மை நோக்கி 100 அடிகள் வருவார். தொடரும் பாடல் SSA வாஹித் பாடியது.

காலைத்தன்று நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் நிறைவு பெற்றது. இனி கேட்கலாம் இன்று இடம்பெற போகும் முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. காலை மணி 7:30 BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 11:30 ஸ்டம்ப்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி RJ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி பகுதியில் கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் பேராசிரியர் பி

ஆனந்தராஜ் அவர்கள். இரவு மணி 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் விதைப்பு முதல் அறுவடை வரை நவீன மற்றும் இயற்கை வழி தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார் பெங்களூர் ICAR IIHR இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி சங்கர் அவர்கள். 9:15 மயிலரக நிகழ்ச்சியில் மூவி ரிவ்யூ. கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் ஜெய்சங்கர் சௌகார் ஜானகி நடிப்பில் கலியுக கண்ணன் கேட்கலாம். 10:00 மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் இன்றைக்கு புதிய நேயர்கள் பங்கு பெற்று உங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, நம்ம FM ரெயின்போ 103 கோவையின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் அழகான பாடல்களையும் கேட்டு ரசிங்க.

0: நேரம் 6:35. நாம் இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 31 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 21 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மிதமான மழை பொழிய வாய்ப்புள்ளது. அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றங்கால் அமைக்கவும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் மழை, அதிக காற்று மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கக்கூடும் என்பதால் குறுகிய கால நெற்பயிருக்கு பழைய நீர் மறைந்தவுடன் நீர்ப்பாசனம் செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். தேவைப்பட்டால் உயிர்காக்கும் நீர்ப்பாசனம் அளிக்கப்பட வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் பயிரை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டருக்கு கார்பன்டசிம் 500 கிராம் அல்லது மான்கோசெப் 1 கிலோ என்ற அளவில் 1 லிட்டர் நீருடன் கலந்து தெளிக்கவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாசியம் இட்டு மண் அணைக்கவும். நீண்ட வறண்ட காலநிலையை தொடர்ந்து மழை பெய்யும் போது பழங்கள் வெடிக்க வாய்ப்புள்ளது. எனவே பழங்கள் பழுப்பதற்கு முன் அறுவடை செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கும் மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் கலந்து இடவும். ஈரப்பதம் காரணமாக நோய் கிருமிகளின் வளர்ச்சி அதிகரித்து கறவை மாடுகளில் மடிநோய் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கலாம். எனவே கால்நடை கொட்டகையை சுத்தமாகவும் உலர்ந்ததாகவும் பராமரிக்கவும். பால் கறப்பதற்கு

0: பின்பும் பால் கறந்த பின்பும் மடியை சுத்தம் செய்யவும். கால்நடைகளுக்கு போதுமான அளவு சுத்தமான குடிநீர் வழங்குவதுடன் மழை மற்றும் பலத்த காற்றிலிருந்து அவற்றை பாதுகாக்கவும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கிறது. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, பட்டுப்புழு கூட்டில் அலங்கார பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்த ஒருநாள் பயிற்சி வகுப்பானது மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வருகின்ற 28/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. கைவினை பொருட்கள் தயாரிப்பதற்கான கருவிகள், மலர் இதழ்களை வெட்டுதல் மற்றும் பூங்கொத்துகள், மாலைகள், அலங்கார பொருட்கள் மற்றும் பரிசு பொருட்கள் தயாரிப்பு, தரக்கட்டுப்பாடு மற்றும் பொதியிடுதல், சந்தைப்படுத்துதல் குறித்த வாய்ப்புகள் மற்றும் டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் பற்றிய விளக்கம் ஆகிய பயிற்சியானது அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7418740345 மற்றும் ஒரு எண் 9487712210.
1: Farm to city.
2: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
1: Farm to city. இளம் விவசாயிகள்,
2: இயற்கை விவசாயிகள்,
1: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
2: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
1: விவசாய இடுபொருள்கள்,
2: பயிற்சிகள்,
1: திட்டங்கள்
2: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
1: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
2: Farm to city.
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
2: Farm to city.
1: Fresh from the field.
2: Only on FM Rainbow 103 Coimbatore.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, தற்பொழுது எல் நினோ என்றழைக்கப்படும் பருவநிலை மாறுபாடான காலத்தில் பயணித்து வருகிறோம். இந்த எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைவு, அதிக வெப்பநிலை, வறட்சி, நீர் ஆதாரத்தில் பற்றாக்குறை போன்றவற்றால் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு எல் நினோ பருவநிலை மாற்றத்தில் கறவை மாடு பராமரிப்பு குறித்த ஒருநாள் இலவச பயிற்சி வகுப்பானது 28/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று 63 காலப்பட்டி பிரிவு சரவணம்பட்டி கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரில் அல்லது 0422226995 மற்றும் ஒருமுறை 0422 என்ற கோவைக்குரிய முன்னிணைப்பு எண்ணுடன் 2669965 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நேரமானது காலை 10 முதல் மாலை 4 வரை. விவசாய பெருமக்களை, நடப்பு 2026 ஆகஸ்ட் இம்மாதத்திற்கான வேளாண்மை உற்பத்தி குழு கூட்டமானது வருகின்ற 28/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 அளவிலும், அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டமானது காலை 10 அளவிலும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள 2 தள கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் இந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு விவசாயம் தொடர்பான தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தங்களது விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மனுக்கள் அளிக்குமாறு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
3: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
4: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு
3: கேட்கதான்
4: தெரியும்.
2: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னென்ன
5: தெரியுமா? பெருசா போய்கிட்டு இருக்கு.
2: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். டோன்ட் மிஸ் இட்.
6: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
7: நமது FM Rainbow 1

0: 103 கோவையில். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு.
1: பறவைகள் எல்லைகளை வரைவதில்லை, மலர்கள் நிறங்களை ஒப்பிடுவதில்லை.
0: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: திடீரென அவர் மாணவனுடைய தலையை தண்ணீருக்குள் அமிழ்த்தினார்.
0: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
3: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேயர்கள் இணைந்திருப்பது காலை தன்றல் நிகழ்ச்சியோடு. நாம் இனி கேட்கலாம் மாநிலச் செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தவிக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரீசா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார உச்சி மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக விரைவான வளர்ச்சியும் சீர்திருத்த நடவடிக்கைகளும் சாத்தியமாகி வருவதாகவும் தெரிவித்தார். உலக அளவில் பொருளாதார சவால்கள் மற்றும் நெருக்கடிகள் நிலவி வரும் சூழ்நிலையில் உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச செலாவணி நிதியம் இதனை உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா எப்போதும் ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இணைந்து பயணிக்கும் கொள்கையை கொண்டுள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய அவர், சுற்றுலாத்துறையால் பெருநகரங்கள் தாண்டி சிறுநகரங்கள் மற்றும் கிராமங்கள், தொலைதூர பகுதிகளும் பொருளாதார வளர்ச்சியடையும் என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், இதன் காரணமாக உணவு மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், நெசவாளர்கள், கைவினை கலைஞர்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும், பொறுப்பான சுற்றுலா முறைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக்கொண்டார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பணிகள் முடிந்த பின்னரே நிவாரணம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். மாநில அரசுக்கு நிதி சுமை இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவிக அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் மாநிலத்தின் உரிமையை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் நேற்று நடைபெற்ற நல்லாட்சி ஊழல் தடுப்பு மற்றும் லோக் ஆயுக்தா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் அரசு ஊழியர்களின் பணி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நுகர்வோர் மன்றங்கள் செயல்படுவதைப் போன்று ஒவ்வொரு ஊரிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஊழல் எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலை தடுப்பதில் அரசு அலுவலர்களின் பணி முக்கியமானது என்றும் திரு ராம்ராஜ் தெரிவித்தார்.

0: தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஒப்பந்த புள்ளியில் 10 நிறுவனங்கள் பங்கேற்றதாகவும் குறைந்த விலைப்புள்ளி அளித்த 2 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 15 தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டாலும் ஜூன் மாதத்திலிருந்து பிறந்த குழந்தைகளும் தாய்மார்களும் கௌரவிக்கப்படுவார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மேகதாது அணை மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களில் தவிக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் நடைபெற்ற தென்மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டின் விளைவாக மாநிலங்களுக்கிடையிலான பிரச்சினையில் ஒருமித்த கருத்து உருவானால் வரவேற்கத்தக்கது என்று கூறினார். மாநிலத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காத வகையில் தவிக அரசு செயல்பட வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு நாடு முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் வத்தல்மலையை காசநோய் இல்லாத ஊராட்சியாக அறிவிக்கும் நோக்கில் அந்நோயை கண்டறியும் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டதாக மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் மருத்துவர் பாலசுப்பிரமணியம் தெரிவித்தார்.
2: காசநோய் இல்லாத ஊராட்சியாக வத்தல்மலையை அறிவிக்கும் பொருட்டு காசநோய் கண்டறியும் முகாம் 2026 ஆகஸ்ட் மாதம் 1 முதல் 15 தேதி வரை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் அனைத்து குக்கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நடமாடும் காசநோய் கண்டறியும் வாகனத்தின் மூலமாக நுண்கதிர் கருவியின் மூலமாக 1500 மேற்பட்ட நபர்களுக்கு நெஞ்சு படம் எடுத்து அதில் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று கண்டறிந்து அதில் மொத்தம் 72 நபர்களுக்கு சரி பரிசோதனை செய்தோம். யாருக்குமே டிபி வந்து கண்டறியப்படவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு கூற்றாக இருக்கிறது. ஸோ பி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற அந்த இதில் டிபி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நோட்டமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துல போய் இந்த ஒரு சிறப்பான செயலை தேசிய காசநோய் திட்டத்தின் கீழாக நம்ம இதை சிறப்பாக செய்ய முடிஞ்சது.
0: இருவரி செய்திகள். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் ஆனால் சரியான ஒப்பந்தத்தை எட்ட அந்நாடு தயாராக இல்லை என்றும் அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச நிறுவனங்களை இஸ்ரேல் தடுத்து வருவதால் அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இன்டர்போல் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டம் மைசூரில் மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தலைமையில் நேற்று நடைபெற்றது. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது தொடர்பாக இந்திய நேபாள கூட்டு பணிக்குழு கூட்டம் டேராடூனில் நேற்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25 நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகேயுள்ள தினையாம்பூண்டி ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விருதுநகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27 தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்திலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 350 கிலோ போதைப் பொருட்களை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நகரில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு

0: ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரை இறுதிக்கு இந்தியா முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் நெதர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நேரம் 6:55.
3: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
5: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம் ஹார்ட் அட்டாக் கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாவே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம்
6: உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை 7340707734.
7: வணக்கம், நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலைகா இந்த நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் மறுபடியும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தி தாங்க. அதாவது ஆயுர்வேதத்திலே இருக்கக்கூடிய பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட், என்ன போட்டு உழியறது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எந்த அளவுக்கு ஒருத்தரோட உடம்புல ஹெல்த்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத பத்தி தான். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வலி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜென்ரலா அவங்க ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அவங்க எல்லாருமே இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அவ்யங்கம், அதாவது உங்க உடலுக்கு ஏத்த, அது உங்களோட பாடி என்ன டைப், வாதமா பித்தமா கபமான்றத டாக்டர்ஸ் அனலைஸ் பண்ணி அதற்குன்னு கொடுக்கக்கூடிய அவ்யங்கம் ட்ரீட்மெண்ட்டை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இதற்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வரணும், ஆயுஷ் ஒருங்கிணைந்த மருத்துவமனை வரணும்னா உங்களுக்கு நோய் இருந்தாதான் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்குமே தான் நம்ம இந்திய பாரம்பரியம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சோ அப்படியான ஒரு முக்கிய தெரபி தான் இந்த உடல் முழுவதும் எண்ணெய் போட்டு உங்களுக்குன்னு உங்க பாடி டைப்புக்குன்னு ஏத்தக்கூடிய ஆல்சோ டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு இருக்கக்கூடிய தெரபிஸ்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு பண்ணி விடுவாங்க. எண்ணெய் போடுறது மட்டும் கிடையாதுங்க, பொடிக்கிளி அப்படின்ற ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஜானுவஸ்தி கட்டிவஸ்தி இந்த மாதிரி உங்க பிரச்சனைக்கு ஏற்ப ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு, இல்ல அந்த பிரச்சனை வராம தடுக்கறதுக்கும் சில மருத்துவங்கள் நமக்கு இருக்குங்க. அதை நீங்க தாராளமா மேற்கொள்ளலாம். சோ நீங்க வந்து ஒரு பிரச்சனை வர வரைக்கும் காத்து உட்காந்து உடம்பு சரியாகாம போனோன்னு யாரும் வரது கிடையாது. ரொம்ப முத்தி போனதுக்கு அப்புறம் தான் மருத்துவமனை வரணும்னு அவசியம் கிடையாது. வரக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பஞ்சகர்மா சிகிச்சை, வாழை இலை குளியல், மண் குளியல், யோகா பயிற்சி பண்ணலாம், நீங்க மூச்சு பயிற்சி பண்ணலாம். ஏகப்பட்ட பயிற்சிகள் இருக்குங்க யோகால. அதுல சூரிய நமஸ்காரம் பண்றதாகட்டும், உட்கார்ந்த நிலையில பண்ணக்கூடிய பத்மாசனம், படுத்த நிலையில பண்ணக்கூடிய அதாவது குப்புற படுத்த நிலையில பண்ணக்கூடிய புஜங்காசனம், அண்ட் நீங்க வந்து கேட் கவ் போஸ் இந்த மாதிரி நிறைய யோகா பயிற்சிகளும் ஒரு பிரச்சனையை வராம தடுக்கறதுக்கும் நீங்க ஜெனரலா காலையில எழுந்த உடனே பண்ணலாம். அண்ட் மூச்சு பயிற்சிகள்ல முக்கியமா பாத்தீங்கன்னா நாடி சோதனை பிராணயமா அப்படின்றது, உங்களோட இடது பக்கம் மூச்சு இழுத்து வலது பக்கம் வெளியே விடணும், மறுபடியும் வலது பக்கம் மூச்சு இழுத்து இடது பக்கம் வெளியே விடணும். இந்த 4 ரவுண்டும் சேர்ந்ததுதான் 1 ரவுண்ட். அந்த மாதிரி ஒரு 4-5 ரவுண்ட் நீங்க ரிப்பீட்டடா பண்றதுல ஆரம்பிச்சு ஷீத்தலி பிராணயமா ஷீத்காரி பிராணயமம்னு ஏகப்பட்ட மூச்சு பயிற்சிகளும் ஒரு வியாதிய வராம தடுக்க முடியும். நீங்க உங்க லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷனும் கொண்டு வரணும். அதுக்குன்னு வெளியவே போகாதீங்க சாப்பிடாதீங்க சொல்ற டாக்டர் கிடையாதுன்னா, அப்படியே நீங்க வெளியே போறீங்க ஒரு நாள் அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறீங்கனாலும் அந்த கழிவுகளை உங்க உடல்ல இருந்து வெளியேற்றக்கூடிய டீடாக்ஸ் வழிமுறையா எப்படி பண்ணுவோம் தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு நம்ம மருத்துவமனையில ஸ்பெசிபிக்கான ஒரு சித்த ஆயுர்வேத மருந்து கொடுப்போங்க. அது நீங்க உள்ள சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா லூஸ் மோஷன் போகும், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்குன்னு நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை வெளியே போவேன் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டு லூஸ் மோஷன் போக வச்சுக்கலாமான்னு கேட்டா கிடையாது. இந்த டீடாக்ஸ்ங்கிறது 6 மாதத்துக்கு ஒரு முறை பண்ணக்கூடிய நீங்க வெளியவே போனாலும் ஃப்ரூட்ஸ் கடையும் இருக்கும், டீ வடை போன கடையும் இருக்கும், எந்த கடையில பூந்து எதை சாப்பிடுறீங்க நீங்க தான் டிசைட் பண்றீங்க. சோ வெளியே போனாலுமே நம்மளால ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்க முடியும். நிறைய பேர் வெளியே போறதே

0: ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு தான் சொல்றது எனக்கு கேக்குது. பட் ஸ்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க பீப்புள். அப்பதான் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்கிறது உங்களோட உணவுல இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. உங்க உணவை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருங்களேன், அப்படியே உங்க ஹெல்த்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும், யோகால ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஒரு விஷயமா உங்க ஹெல்த்துக்கு நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யோர் டயட். இனிமேலாவது இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நோய் வர வரைக்கும் காத்துட்டு இருக்காதிங்க, வராம தடுக்கிறதுக்கும் ஜென்ரலா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு கூட நீங்க ஆயுஷ் மருத்துவத்தை சூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
4: காலை தன்றல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
4: நேரம் 7 மணி. ஹாய், ஹலோ, குட் மார்னிங். இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே சுஜி.

சூப்பரா மூணு பாட்டு கேட்டு ரசிச்சீங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு கேட்டு ரசிச்சது அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன் இசை இளையராஜா. ரெண்டாவதாக கேட்டு ரசிச்ச பாட்டு மை டியர் குட்டிச்சாத்தான் திரைப்படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ்னா ஏசுதாஸ் குழுவினர் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து இசை இளையராஜா. மூன்றாவதாக கேட்டு ரசிச்ச பாட்டு பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம்.

0: என் பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா.
1: ஏனமுனி, இப்படி கிலோ கணக்குல சர்க்கரை வச்சிருக்கீங்க, எப்ப குறைக்கிறது? நம்ம கோயம்புத்தூர் ஜரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, 6 மாசத்துல பாதிக்கு கீழே குறைச்சிடலாம். அப்புறம் நீ ஒத்துழைச்சா மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தான் உள்ள 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
2: சூடான காஃபியோடு
3: சுவையான விஷயங்களோடு
4: குட் மார்னிங் ஆபிசர்.
3: இது வணக்கம் கோயம்புத்தூர்.
0: 7:25 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்ந்து கேட்கலாம். முன்னதாக கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவின் பாரம்பரியத்தோடு கலாச்சாரம் பின்னிப்பிணைந்துள்ளது என்று கூறினார். இன்றைய தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களுக்குள்ள பொறுப்புணர்வை நிறைவேற்றுவதோடு எந்த பிரச்சனையையும் பொறுமையுடன் அணுக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டின் பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை இளைஞர்கள் அறிந்து கொள்ள செய்வதற்கான ஏற்பாடுகள் அவசியமானவை என்றும் அது தேசத்தின் மீதான பற்றுதலை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் பழங்கால இசையானது தனது அடிப்படை தன்மையை மாற்றிக்கொள்ளாமல் வளர்ச்சி பெற்று வருவதால் பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கிறது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா பிரிட்டன் பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், பிரிட்டன் பாதுகாப்புத்துறை துணை செயலர் திரு ஜெர்மி பாக்லிட்டன் ஆகியோர் தலைமையிலான குழுவின் கூட்டத்தில் கூட்டு பயிற்சி திறன் மேம்பாடு மூலம் பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பு சூழல் வலுவாக உள்ளதாக இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கவும் இந்த கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள 11 உறுப்பு நாடுகளின் விளையாட்டு அமைச்சர்களும் தூதுக்குழு தலைவர்களும் பங்கேற்று விளையாட்டில் பரஸ்பர ஒத்துழைப்பை பலப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல், அவர்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மேலும் வலுப்படுத்துதல் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் ஆய்வு மற்றும் உற்பத்தி தொடர்பான புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியை விரைவான வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசின் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டுவதிலும் இது முக்கியமான மைல்கல் என்று கூறினார். அசாம் மாநில அரசின் அறிவிப்பு எரிசக்தி துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதுடன் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு தொடர்பான ஆய்வு மற்றும் உற்பத்தியை துரிதப்படுத்த உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தி அதிகரிக்கும் போது இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். பள்ளிக் கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை சார்பில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான 3 கட்ட

0: தேர்வு மூலம் தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 48 ஆசிரியர்களுக்கு தேசிய ஆசிரியர் விருதுகளை வழங்கவுள்ளார். சக்தி வாய்ந்த ஆசிரியர்களிடம் இருந்து இணைய வழியில் சுய பரிந்துரைகள் பெறப்பட்டதாகவும் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உச்சநீதிமன்றத்தில் நீண்டகாலமாக தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக 3 நாட்கள் சிறப்பு லோக் அதாலத் நேற்று உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியது. இதற்காக ஏற்படுத்தப்பட்ட 16 லோக் அதாலத் அமர்வுகள் முன்பு 600க்கும் மேற்பட்ட வழக்குகள் பட்டியலிடப்பட்டு முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இந்த சிறப்பு லோக் அதாலத் நாளை வரை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் நாட்டின் 23வது அதிபராக திரு மிர்சா ஃபர்க்ருல் இஸ்லாம் அலாம்கீர் பதவியேற்றார். டாக்காவில் நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அவருக்கு அந்நாட்டின் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் திரு கைசர் கமல் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சமீபத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பங்களாதேஷ் தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு அலாம்கீர் எதிர்க்கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட ஜமாத் இ இஸ்லாமிக் கட்சியின் வேட்பாளர் திரு ஒலி அகமதை தோற்கடித்தார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் நீடித்தாலும் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட அமெரிக்கா தயாராக உள்ளது என்று கூறினார். ஆனால் இதற்கு ஈரான் இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஹோர்மோஸ் நீரிணை உள்ளிட்ட முக்கியமான பகுதிகள் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் மேலும் கடுமையாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்க அதிபரின் இந்த கருத்துக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெக்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அராக்ஷி, ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களிலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்து அமெரிக்கா தோல்வியடைந்ததாகவும் புதிய தடைகளும் நிச்சயம் தோல்வியடையும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் உள்நாட்டு பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப இதுபோன்ற அறிவிப்புகளை அதிபர் திரு டிரம்ப் வெளியிடுவதாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் குற்றம் சாட்டினார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச நிறுவனங்களை இஸ்ரேல் தடுத்து வருவதால் அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இன்டர்போல் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, துருக்கி அதிபர் திரு தாயிப் எர்டோகன் ஒரு சர்வாதிகாரியைப் போல் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். சிரியாவிற்குள் ராணுவ நடவடிக்கை அல்லது தனது செல்வாக்கை விரிவுபடுத்த துருக்கி முயற்சி அவர் குற்றம் சாட்டினார். ஹமாஸ் அமைப்பினருக்கு துருக்கி அடையாளம் கொடுப்பதாகவும் சைப்ரஸின் பாதி பகுதியை துருக்கி ஆக்கிரமித்துள்ளதாகவும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் 2 முறை தரையிறங்க முயன்றபோதும் பலனளிக்காமல் விமானம் விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கேரளத்தில் ஓணம் பண்டிகைக்கான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நேரு கோப்பைக்கான படகு போட்டி இன்று ஆலப்புழாவில் நடைபெறவுள்ளது. கடந்த 72 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இப்போட்டியில் பாரம்பரிய நீண்ட படகுகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டியை பொதுமக்கள் காணும் வகையில் ஆலப்புழா மாவட்டத்தில் அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள

போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். கடந்த ஆண்டு இதே போட்டியில் 88.16 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து சாதனை படைத்த சோப்ரா இந்த ஆண்டு 88 மீட்டர் தூரமே எறிய முடிந்தது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரை இறுதிக்கு இந்தியா முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 7:26. நாம் என்ன கேட்க போறோம்? வெதர் அப்டேட். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 31°C, குறைந்தபட்சமாக 24°C வெப்ப பதிவாகலாம். திருப்பூரில் அதிகபட்சமாக 33°C, குறைந்தபட்சமாக 24°C. ஈரோட்டில் அதிகபட்சமாக 35°C, குறைந்தபட்சமாக 25°C. சேலம் பகுதியில் அதிகபட்சமாக 34°C, குறைந்தபட்சமாக 25°C. நீலகிரியில் அதிகபட்சமாக 22°C, குறைந்தபட்சமாக 16°C. பாலக்காட்டில் அதிகபட்சமாக 31°C, குறைந்தபட்சமாக 26°C வெப்பம் பதிவாகலான சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்டோம்.

0: சூடான காஃபியோடு
1: சுவையான விஷயங்களோடு.
2: குட் மார்னிங் ஆபிசர்.
1: இது வணக்கம் கோயம்புத்தூர்.
3: அழகான பாடல் கேட்டு ரசிச்சீங்க. எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக மனோ பாடியது பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா.

நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை மணி 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி பகுதியில் கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் பேராசிரியர் பி. ஆனந்தராஜ் அவர்கள்.

பி ஆனந்தராஜ் அவர்கள். ஏழு நாற்பதுக்கு தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ இடம்பெற கேட்கலாம். ஏழு முப்பதுக்கு தொடர்வது பி டபிள்யூ எஃப் உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல்.

0: அருமையான பாடல் கேட்டு ரசிச்சிங்க. சாமி போட்ட முடிச்சு திரைப்படத்திற்காக மனோ கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா.
1: சூடான காஃபியோடு சுவையான விஷயங்களோடு
2: குட் மார்னிங் ஆபிசர்.
1: இது வணக்கம் கோயம்புத்தூர்.
0: வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல அடுத்ததா கேட்கலாம்.
3: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். ஒரு மரம் என்பது வெறும் நிழல் தரும் தாவரம் மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்க உதவும் முக்கிய உயிரியல் வளம். மரத்தின் மதிப்பு பற்றி நாம் அனைவரும் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மரங்கள் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்துக் கொண்டு ஒளிச்சேர்க்கையின் மூலம் ஆக்சிஜனை வெளியிடுவதால் காற்று சுத்தமாகிறது. மரங்களின் நிழலும் இலைகளிலிருந்து நடைபெறும் நீராவி போக்கும் சுற்றுப்புற வெப்பநிலையை தணிக்க உதவுகின்றன. மரத்தின் வேர்கள் மண்ணை கெட்டியாக பிடித்துக் கொள்வதால் மண் அரிப்பை தடுக்கவும் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கவும் மழை பொழிவிற்கும் உதவுகின்றன. உயிரினங்களுக்கு மரங்களின் மூலம் உணவு, பாதுகாப்பு, வாழிடம் போன்றவை கிடைக்கின்றன. மரங்கள்தான் மனிதர்களின் நுரையீரல். நம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டுமென்றால் மரங்களை காப்பது அவசியம். பூமிக்கு உயிர் கொடுக்கவும் மனிதகுலம் ஆரோக்கியமாக வாழவும் மரம் நடுவது மிகவும் அவசியம். நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று இரவு 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
5: இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா 60 ஆண்டுகால ஆராய்ச்சியில 30 வகையான காய்கறிகள்ல நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட உயர் விளைச்சலை கொடுக்கக்கூடிய ரகங்கள் வந்து நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம்.
6: விதைப்பு முதல் அறுவடை வரை நவீன மற்றும் இயற்கை வழி தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார் பெங்களூரு ICAR IIHR இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி சங்கர் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

இன்று மாலை மணி 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி பகுதியில் கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் பேராசிரியர் பி. ஆனந்தராஜ் அவர்கள்.

0: அழகான பாடல் கேட்டு ரசிச்சோம். ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது, எழுதி இசை அமைத்தது டி ராஜேந்தர்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகவே

0: அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதல கொண்டு வரும்.
1: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
2: குவிஸ் டைம்.
0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
2: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
3: சூடான காஃபியோடு
4: சுவையான விஷயங்களோடு
5: குட் மார்னிங் ஆபிசர்.
4: இது வணக்கம் கோயம்புத்தூர்.
6: இனி கேட்கலாம் சேவை செய்தி. கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் பொள்ளாச்சி மெயின் ரோடு ஈச்சனாரியில் அமைந்துள்ள ரத்னம் குளோபல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இன்று காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெற உள்ளது. நேர்கள் கேட்டது சேவை செய்தி.

0: பாடி பறக்கும்.
1: சூரசம்ஹாரம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிங்க அருண்மொழி கே சித்ரா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. வணக்கம் கைமுதல் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. எட்டையரடுக்கு ரெயின்போ வைப்ஸ் கேட்கலாம். முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம் செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைத்தீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைத்தீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திருப்பூர் சேலம் அணியையும் நெல்லை மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: குட் மார்னிங் மக்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் இணையிறது. நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க. சமீபத்துல இந்தியால இருக்கிற எந்த அணை கட்டு சர்வதேச நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் ஆணையத்தால உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்பு அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு? இதற்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ஸ்லயும், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ்லயும் பதில் சொல்லலாம்.

കേട്ട പാട്ട് ചിത്രാ കമൽഹാസൻ പാടുന്നത്, ഇളയരാജാവോടെ ഇസയില് വാലിയും വരികളില്. പാടലാസിരിയർ വാലി കേട്ട പാടം വന്ന് സതിലീലാവതി പടത്തക്കാക ഇന്ന് പാട്ട് നാമ കേട്ടു. എഫ് എം റെയിൻബോ 103 കോവയില നാമ നെഞ്ചിരിക്കൂടിയ ഇന്ന് നിഹി റെയിൻബോ വൈബ്സ് இன்னைக்கான கேள்வி நான் கேட்டிருந்தேன் இல்லையா, அது எந்த அணை அப்படிங்கிறது. அது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அணை அமைஞ்சிருக்கிறது வந்து உத்தரப்பிரதேசத்துல. 140 வருஷம் பழமையான நீர்ப்பாசன கட்டமைப்புக்கு சமீபத்துல சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது இதுதான். அதை விட இந்த அணைக்கட்டுல ஒரு முக்கியமான நதியினுடைய குறுக்க

தான் அமைஞ்சிருக்குது. அந்த நதி யமுனை நதியினுடைய முக்கிய துணை நதிகளில் ஒன்று. ஸோ அதுக்கு இடையில அதுக்கு குறுக்க தான் அமைஞ்சிருக்குது. இந்த நீர்ப்பாசன கட்டமைப்பு அமைந்திருக்கிற பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புந்தேல்கண்ட் அப்படிங்கிற ஒரு ஊரில். மழை பொழிவு குறைவாக இருக்கக்கூடிய சமயங்கள்லாம் இந்த பகுதிகளில் விவசாயத்துக்கு தண்ணீர் முழுக்க முழுக்க இந்த அணைக்கட்டிலிருந்து தான் போகுது. சுமார் 140 வருஷமாக இந்த கட்டமைப்பு இன்னும் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக சூப்பராக அந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக நீர்ப்பாசனத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இது தனியா ஒரு அணைக்கட்டு மாதிரி இல்லாம ஒரு பெரிய நீர்ப்பாசன கால்வாய் அமைப்பினுடைய முக்கிய தொடக்க பகுதியாகவும் இருக்கு. இதனால புத்தேல்கண்ட் பகுதியில் இருக்கிற விவசாய நிலங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே தண்ணி கொண்டு போகப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த அணைக்கட்டினுடைய நீளம் 1174 மீட்டர் இருக்கு. தண்ணியை கட்டுப்படுத்துறதுக்காக 318 ஸ்டீல் ஷட்டர்ஸ் எல்லாம் இருக்குதுங்களாமா. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் இது செயல்பாட்டில் இருக்குது. 140 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் எப்படி இயங்கிட்டு இருந்ததோ அதே மாதிரி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கறதான் இது ரொம்ப பெரிய சிறப்பாகவும் இருக்கு.

கருணி பாடின பாட்டு கேட்டோம். இருவர் படத்துக்காக பாடலாசிரியர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்ருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேரம் 8:30.
1: மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30 மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ரெயின்போ வைப்ஸ்ல எனக்கான கேள்வி என்ன கேட்டிருந்த, சமீபத்துல இந்தியால இருக்க எந்த அணை கட்டு சர்வதேச நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் ஆணையத்தால உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்பு அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். அது என்ன இந்த சர்வதேச நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் ஆணையம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து இங்கிலீஷ்ல வேர்ல்டு ஹெரிட்டேஜ் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறது என்னன்னா, சர்வதேச நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நீர் மேலாண்மை அடையாள சின்னத்தை வந்து இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர், உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல அதனுடைய கட்டமைப்புல மெயினா இந்த மாதிரி அணை கட்டுறது இந்த மாதிரி விஷயம்லாம் 100 வருஷத்திற்கும் மேலா ரொம்ப பழமையா இருக்கிறது. அது விவசாய நீர் மேலாண்மைக்கு ஒன்று விவசாய நீர் மேலாண்மைக்கு செயல் ஹெல்ப் பண்ணணும், இல்லை அப்படின்னா வரலாற்று ரீதியாக வந்து ஹெல்ப் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்த, முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துக்கு வந்து இந்த ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இதனுடைய ஏஜ் ஃபேக்டர் அப்படின்னா 100 வருஷத்துக்கு மேலே இருக்கணும், பழமையானதாக இருக்கணும் அப்படிங்கிறது. அணைகளுக்கு மட்டும் கிடையாது, அணைகள், குளங்கள், தடுப்பணைகள், கால்வாய்கள் அதாவது பழங்கால கால்வாய்கள், நீராழி சக்கரங்கள், பாரம்பரிய நீரிறைக்கும் சாதனங்களுக்கு கூட இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது இருக்கு. இதனால இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, ஊரக வளர்ச்சி, உணவு பாதுகாப்பு மற்றும் பொறியியல் பாரம்பரியம், இதுக்கு வந்து நீடித்த பங்களிப்பை இது கொடுத்துருக்கு அப்படின்னா அதை அங்கீகரிக்கிற வகையில் இதை வந்து இந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. எந்த அங்கீகாரம்? உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்பு அப்படிங்கிற அங்கீகாரம். இப்போ சமீபத்தில் இந்தியாவில் எந்த அணைக்கட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் குவஸ்டின். வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லேயும் உங்களோட பதில்களை நீங்கள் அனுப்புங்கள்.

சரக்கனவு படத்திலிருந்து கேட்டோம். இந்த பாட்டு கே கே ஃபெபிமணி பாடினது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் நடந்திருக்கோம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன், அதுக்கு நீ இப்படியா அப்படின்னு மலைச்சு போகிற மாதிரி இவ்வளோ நேர்கள் சரியான பதில் கொடுத்துருக்கிறீங்க. யார் யார் அப்படின்னு டக் டக்குன்னு படிச்சிடலாமா? சிறுமுகையிலிருந்து சோமு, கலைவாணி, ஆரச்சாமி, தடாகம், ரமண முதலிபுதூர்லேருந்து சுதாகர் ஜீவா, காலை வணக்கம், பதில் தெரிலிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல. நங்கவள்ளி ராஜாராம், பிரமிளா சென்னை, கணேஷ் சிறுமுகையிலிருந்து, கௌசல்யா தண்டபாணி, செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா சிவசாமி மூக்கனூர்ல இருந்து பதில் கொடுத்துருக்காங்க. ஓரளவு கண்டுபிடிச்சிட்டீங்க, கிட்ட வந்துட்டீங்க, ஆனால் அது சரியான பதில் இல்லை, அவ்வளோதான். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா கேசவன் நித்யா குள்ளாயிப்பாளையத்திலிருந்து, வெளிக்குப்பம்பாளையத்திலிருந்து சிறுமுகை வெளிக்குப்பம்பாளையத்திலிருந்து சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா, வீரதுரை, அரியலூர், திருப்பூர், பாலா சரியான பதிலோட அனுப்பிச்சிருக்காங்க. சூலூர் கணேஷ்மூர்த்தி, மனோ கிரிஷ் ரெட்ஃபீல்ட்ஸ்லேருந்து, மூக்கனூர் சண்முகா நகர், சிவகுமார், மலர்கொடி, சபரி, பிரியா, பிரியா, சரோஜினி, நானே உத்தரப்பிரதேசம்னு சொல்லிட்டேன், மறுபடியும் உத்தரப்பிரதேசம் அனுப்பியிருக்கீங்களே, அது எந்த அணைக்கட்டு அப்படிங்கிறத அனுப்புங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, கோவை சேரன் மாநகர்லேருந்து ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணத்திலிருந்து மனோகரன், செல்வராஜன் அரசூர்லிருந்து பதில் கொடுத்திருக்காங்க, சண்முக சுந்தரம், விநாயகபுரம், பூலுவப்பாளையம், ஆனந்தமுருகன், பாரதி மகாலிங்கம், கள்ளிவளசு, மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா, பெரியவதம்பச்சேரி, கோவை ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது, மணவை சந்திரசேகர் சரியான பதிலோடு அணிஞ்சிருக்கிறாங்க, சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி, மனோகரன், பாண்டியநகர் ரங்கராஜ், வீரேஸ்வரி, சுரேஷ், வான்மதி, நாகராஜ், சித்ரா ஹோப் காலேஜிலிருந்து பிரணயா, குகன், கோணமலை, ஆனந்தன், விஸ்வம் பதில் கொடுத்திருக்காங்க, நவநீதன் சென்னிமலையிலிருந்து, அதுக்கப்புறம்

பிரமாபிரேமா வெள்ளிங்கிரி கருமத்தம்பட்டி ராஜபாளையத்திலிருந்து ஒருத்தங்க பதில் கொடுத்துருக்காங்க, வி பிரபு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கரெக்டாக இந்த சைட்லாம் பார்த்து எடுத்திருக்கீங்க, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் இரிகேஷன் சைட். ஆனால் நான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன், அதனால் நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக டைப் பண்ணி அனுப்புங்க பார்க்கலாம். அப்புறமா வணக்கம், தொட்டாம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி பதிலோட நினைச்சிருக்கிறாங்க. கனியூர் அண்ணாதுரை, மணக்கடவு கார்த்திக், கீதாஞ்சலி, ஸ்ரீனிகா, அத்விக், குஹன், சிந்து, கோத்தகிரி, இன்னும் நிறைய நேயர்கள் தொடர்ந்து பதில்களை கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்களுடைய பெயர்களை எல்லாத்தையுமே படிக்கலாம். ஒரு பாட்டுக்கு போகிறோம்.

0: கேட்ட பாட்டு காசி படத்துக்காக ஹரிஹரன் பாடினது. பாடலாசிரியர் புலமை பித்தன், இசை இளையராஜா. ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். ஆக்சுவலாக இன்னைக்கு நான் வந்து கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்துருந்தீங்க. அந்த வகையில் இப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் இந்த WHIS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர் நம்ம தமிழ்நாட்டில் எதுக்காவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னா, நிறைய இடங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 2021 நம்ம கல்லணைக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க அங்கீகாரம் பண்ணுது. அதுக்கப்புறமா வந்து இன்னும் நிறைய இடங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கொடிவேரி அணை கட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா வீராணம் ஏரி, காலிங்கராயன் அணை மற்றும் வாய்க்கால், ஸ்ரீ வைகுண்டம் அணை, செய்யார் அணை. 2025 கொடிவேரி அணை மற்றும் வாய்க்கால் அமைப்புக்கும் நம்ம நொய்யல் நதி பாசன ஏரிகளுக்கும், ஏன் அப்படின்னா இது எல்லாமே இன்டர்கனெக்டடா இருக்கும், நம்ம நொய்யல் பாசன ஏரிகள் எல்லாம் இதுக்காகவே வந்து இந்த அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இதுக்கான சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற நான் ஒரு லிங்க் கொடுத்துட்டேன் இல்லையா, சோ அதனால யூபியில என்னென்ன அணைகள் இருக்கு அப்படின்னாலே இதுக்கான சரியான பதிலை நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். சோ அந்த வகையில இன்னைக்கு சரியான பதில் பரிட்சா அணை அப்படிங்கறதான். உத்தரப்பிரதேசில இருக்கக்கூடியது பரிட்சா டேம், இதுக்கு சரியான பதில். இன்னும் கொஞ்சம் நேயர்களோட பேர் மட்டும் தான் பாக்கி இருக்கு, அவங்கள தான் படிச்சிடலாமா? விஎன் இளங்கோ, சாமிச்செட்டிப்பாளையம், அதுக்கப்புறமா மதுக்குறையிலிருந்து பெரியசாமி, பிரதீஷ், ஆரூஷ், பத்மேஷ், பிரீதா, பிரியா, பிரபா, காவேரி நகர் பாலக்காட்டிலிருந்து சுதீஷ், கோத்தகிரி சரியான பதிலோட நினைச்சிருக்கிறாங்க, கோவை தேவராயபுரத்திலிருந்து சுகம் ராஜா, செட்டி வீதியிலிருந்து உமா பாலாஜி சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க, கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், ஈஸ்வரி பரமசிவம், தர்ஷினி, பிரியா, ஸ்ரீவர்ஷன், பிரித்திகா, சின்னவதம்பச்சேரியிலிருந்து. அதுக்கப்புறமா ஃபுல் இயரோட எந்த வருஷத்திலிருந்து எந்த வருஷம் கட்டி முடிச்சாங்கிற ஒரு டீட்டெயிலோட கொடுத்துருக்காங்க, வெள்ளிக்குப்பம்பாளையத்திலிருந்து முத்துக்குமார், ராதிகா, லக்ஷன், யஷ்வந்த், பிரணிதன். அப்புறம் இதுதாங்க சரியான பதில் அப்படின்னு வி பிரபு ராஜபாளையத்திலிருந்து மாத்தி அனுப்பியிருக்காங்க, பெல்லப்பம்பட்டியிலிருந்து சிவகுமார், புவனேஸ்வரி, சி பு, சோமஸ்கந்த மூர்த்தி. சோ இவங்க எல்லாரும் தான் இன்னைக்கு சரியான பதில் கொடுத்த நேயர்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்து கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம், அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு. அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
4: உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

0: நேரம் 8:50.
1: தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் சைபால்
3: ஒரு காடு, நல்ல மரம்லாம் செழிச்சு இருந்தது. அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார். அவர் எப்படின்னா, எப்பவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார். ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான். அவர் என்ன பண்ணுவார், 3 கல் வச்சுருந்தார். செங்கல் மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதுக்கு அந்த 3 கல்லுன்னா, அதுதான் அவருடைய படுக்கை. அதாவது தூங்குறப்ப ஒரு கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை காலுக்கு கீழே வச்சுக்குவார். உடம்பை வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார், அப்படியே தூங்கி போடுவார். மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அவர் உடம்பு வந்து 3 கல் மேலே இருக்குதா, அதனால் தண்ணி வந்து அடியில் ஓடி போடும், உடம்பு நனையாது. மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்புல படாது, அவர் தூக்கமும் கிடையாது, நிம்மதியாக தூங்குவார். பகலில் அந்த 3 கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துக்குவார். அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்ல, அது பாட்டுக்கு நடந்து போடும். அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார். யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார், அவ்வளவுதான். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான். அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான், பரிதாபப்பட்டான். ஐயோ பாவம், இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்ப வச்சுக்கிட்டு தூங்குறாரு, என்ன பாடுபடுவார், இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான். அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் 2 சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க. எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார். இருந்தாலும் மன்னர் உத்தரவு, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார். புறப்படும் பொழுது என்ன பண்ணாருன்னா, மறக்காமல் அந்த 3 கல், ஒரு தகடு, அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார். என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல, பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுட்டாங்க. அரசன் ஓடி வந்தான், வரவேற்றான், அறுசுவை உணவு படைத்தான். அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில், பட்டு மெத்தை, இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான். இங்கே படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், சாது படுத்துருக்கிறார். எப்படி தெரியுமா, அந்த பட்டு மெத்தை மேலே 3 கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்துருக்கிறார், அதுக்கு மேலே தகடு. அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன சுவாமி இப்படி அப்படின்னா, சாது சொன்னார், எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார். மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ இல்லை, அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம். உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சு தான். இந்த காலத்தில் ஒரு சாமியார், அவரை தேடி ஒரு சீடன் வந்தான். என்னாச்சு தெரியுமா, சுவாமி எனக்கு நிம்மதி வேணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். சாமியார் நிமிந்து பார்த்தார், அப்புறம் சொன்னார், நீ ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அதையெல்லாம் திருப்பி கொடுத்தாதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னார். இவனுக்கு ஆச்சரியம், அது எப்படி சாமி அவ்வளவு கரெக்டாக நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, உனக்கு கடன் கொடுத்து சாமியாராக போனதே நான் தான்ப்பா, அதனால தான் இந்த கதிக்கு வந்தேன், என்கிட்டயே வந்து நிம்மதிக்கு வழி கேட்கிறிய, அதுதாண்டா வேதனை அப்படின்னாராம் அவர்.
1: தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையிலே இன்று மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில வழிகாட்டி கேட்டரிங் சயின்ஸ் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் பேராசிரியர் பி. ஆனந்தராஜ் அவர்கள்.

கேட்ட பாட்டு மானஸ்தன் படத்திற்காக கே எஸ் சித்ரா ஹரிஹரன் பாடினது. பாடலாசிரியர் நந்தலாலா, இசை எஸ் ஏ ராஜ்குமார். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள்.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு.
1: பறவைகள் எல்லைகளை வரைவதில்லை, மலர்கள் நிறங்களை ஒப்பிடுவதில்லை.
0: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: திடீரென அவர் மாணவனுடைய தலையை தண்ணீருக்குள் அமிழ்த்தினார்.
0: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.

0: இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தவிக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 85.68 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 11,308 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். கள்ளக்குறிச்சி நகராட்சியில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் ஆய்வு செய்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜூலி, காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நேர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க. இது எங்கள் ஜாய்ஸ். நேரம் 9:03 ஆகுது. அதிரடியான 80களின் இறுதியில வந்தையும் அசத்தலான 90களின் ஆரம்பத்துல வந்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்க போறீங்க. பேக் டு பேக்ல நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே சுஜி.

சங்கீதம் கேட்ட ரசத்த அந்த சூப்பரான பாட்டு ஈரமான ரோஜாவே திரைப்படத்திற்காக மனு அருண்மொழி பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. அடுத்ததான் அழகான பாடல் கேட்டு ரசிக்கலாம், காதல் தேவதை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா. 80s அண்ட் ஏர்லி 90s பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க வீக்கெண்ட் ஸ்பெஷலா. இது எங்கள் சாய்ஸ்.

0: வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிபி, சுகர், மூட்டுவலி, தைராய்டு ப்ராப்ளம், இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ்டர்கர்கள், கோவை. செல் 7340707734.

சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ராட்சசன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா. அடுத்த பாடல் கேட்க போறீங்க சின்னத்தாயி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. பேக் டு பேக்ல 80s அண்ட் இயர்லி 90s சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க வீக்கெண்ட் ஸ்பெஷல்ல. இது எங்கள் சாய்ஸ்.

இது எங்கள் சாய்ஸ் கேட்டு ரசிச்சுட்டுக்கிறீங்க. கேட்டு ரசித்தா சூப்பரான பாட்டு. வீரா திரைப்படத்திற்காக மனோ கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை மணி 5:02 சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி பகுதியில் கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் பேராசிரியர் பி ஆனந்தராஜ் அவர்கள். இது எங்கள் சாய்ஸ்ல பேக் டு பேக்ல சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டுக்கிறீங்க. 80s அண்ட் ஏர்லி 90s சாங்ஸ்ல வீக்கெண்ட் ஸ்பெஷலா அடுத்த பாட்டு உங்களுக்காக வருது. பூவே பெண் பூவே திரைப்படத்திற்காக மின்மினி, சிந்து மற்றும் குழுவினர் பாடியது. பாடலாசிரியர் முத்துலி.

கீழ்நடையில் எடுத்துரைக்கிறார் பேராசிரியர் பி ஆனந்தராஜ் அவர்கள். இது எங்கள் சாய்ஸ்ல பேக் டு பேக்ல சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. 80s அண்ட் ஏர்லி 90s சாங்ஸ்ல வீக்கெண்ட் ஸ்பெஷலா அடுத்த பாட்டு உங்களுக்காக வருது. பூவே பெண் பூவே திரைப்படத்திற்காக மின்மினி, சிந்து மற்றும் குழுவினர் பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம், இசை இளையராஜா.

0: சாதிக்கிறாங்க. அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி. நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
2: உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குவிஸ் டைம் நேயர் நெஞ்சம். நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

கலக்கலான பாடல்களா கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. ராஜதுரை திரைப்படத்துக்காக கேட்டீங்க இப்ப பாட்டு. எஸ் ஜானகி மனோ பாடியது, பாடலாசிரியர் வாலி இசை தேவா. அதிரடியான 80s பாடல்களும் அசத்தலான 90s பாடல்களும் கலர்ஃபுல்லா கலக்கலா கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. இது எங்கள் சாய்ஸ்ல. அடுத்த பாடல் உங்களுக்காக வருது, பருவராகம் திரைப்படத்திற்காக. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து இசை, ஹம்சலேகா.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 60 ஆண்டுகால ஆராய்ச்சியில 30 வகையான காய்கறிகள்ல நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட உயர் விளைச்சலை கொடுக்கக்கூடிய ரகங்கள் வந்து நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம்.
2: விதைப்பு முதல் அறுவடை வரை நவீன மற்றும் இயற்கை வழி தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார் பெங்களூரு ICAR IIHR இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி சங்கர் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: அதிரடியான 80களும் அசத்தலான 90களும் கலந்த பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டுருக்கிறீங்க. இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில கேட்டு ரசித்த சூப்பரான பாடல் கோலங்கள் திரைப்படத்திற்காக அருண்மொழி லேகா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. நிறைவான பாடல் கேட்டு ரசிக்க போறீங்க. ஜெய்ஹிந்த் திரைப்படத்திற்காக மனோ சிந்து பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை வித்யாசாகர்.
1: Let's go. Let's go. Let's go.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு.
1: பறவைகள் எல்லைகளை வரைவதில்லை, மலர்கள் நிறங்களை ஒப்பிடுவதில்லை.
0: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: திடீரென அவர் மாணவனுடைய தலையை தண்ணீருக்குள் அமிழ்த்தினார்.
0: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
3: இவ்வளவு நேரம் சூப்பர் ஜாலியா கேட்டு ரசிச்சீங்க 80s அண்ட் 90s சாங்ஸ் எல்லாம் பேக் டு பேக்ல. இது எங்கள் ஜாய்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே 10:02 போவோமா ஊர்கோலம் கேட்டு ரசிக்கலாம். 10 மணிக்கான செய்தி சுருக்கம் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம்.
4: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
5: வணக்கம். We started நிலல். இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. Public if they are planning to give very good information, உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், I will call them to my office and I will reward them accordingly. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு they want to reveal their phone number, அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா they need not give any kind of information to me. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
4: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மக்களுக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுத்து சிறந்த வாய்ப்புகளை உருவாக்குவதே அரசின் முதன்மையான நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தி செல்லப்பட்டுள்ள இரண்டு கப்பல்களில் பணிபுரியும் 22

இந்தியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தவைக்க அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைத்தீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைத்தீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 85.68 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 11,308 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் திரேசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். FM Rainbow 103 கோவையில நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில் இணையர்து நான் உங்க அர்ஜே மேஸ்ரீ. நான் கடைசியா போவோமா ஊர்கோலத்துல ஒரு சின்ன சாந்தி நிகேதனை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஒரு டோட்டோல ஏறி கையில ஒரு டீ கப்பை வச்சுட்டு அடுத்து நம்ம எங்க போவோம் அப்படிங்கறத அடுத்த நிகழ்ச்சியில நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் போவோமா ஊர்கோலத்துல அதே சாந்தி நிகேதன் வெஸ்ட் பெங்கால்ல நம்ம நிறைய ஆர்ட் வில்லேஜஸ் பத்தி பாக்கலாம் அப்படின்னு கையில டீ கப்போட தொடர்ந்து டோட்டோல போயிட்டே இருக்கோம். கடைசியா நாம வந்து சேர்ந்த இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷோனா ஜூரி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஷோனா ஜூரி அப்படிங்கிறது ஒரு மரத்தினுடைய பெயர். பொதுவாக வந்து பேப்பர் தயாரிக்கிறதுக்கு அந்த மரம் நிறைய இடங்கள்ல பயன்படுத்தப்படுது. அந்த ஊர்ல அதை ஷோனா ஜூரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மரங்களினுடைய கூட்டம் அப்படியே ஒரு காடு மாதிரி இருக்கு. இந்த இடத்துல கட்டடங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கங்க குட்டி குட்டியா ஒரு குடில் மாதிரி குடிசை மாதிரி போட்டிருக்காங்க. இங்கிருந்து பார்க்கும்போது நிறைய நம்ம பைன் ஃபாரஸ்ட் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், நீட்ட நீட்டமா இருக்கும் மரம், ஆனா பெருசா அப்படியே ரொம்ப நெருக்க நெருக்கமா இருக்கும், குச்சி குச்சியா குச்சி குச்சியா அந்த மாதிரிதான் இந்த இடமும் பாக்குறதுக்கு இருக்கு. நல்ல கீழே மணல், அதுக்கப்புறம் பெரிய பெரிய மரங்கள், சுத்தியும் அவ்வளவு அழகா இருக்கு. எந்த வண்டி சத்தமும் இல்ல. டோட்டோவும் வந்து பெருசா நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி இவி வெஹிக்கிள்ங்கிறதுனால அங்கேயும் ஒன்னும் சத்தத்தை காணோம். வேற எந்த வண்டியும் இல்ல, எந்த கட்டடமும் இல்ல, எதுவுமே இல்லாம முழுக்க முழுக்க முழுக்க இயற்கை சூழல் நிறைந்த இடத்துல இந்த ஷோனா ஜூரி வில்லேஜ் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. கரெக்டா இல்லைங்க, நம்ம சனிக்கிழமை வேற வந்துட்டோமா. ஷோனா ஜூரி ஹாட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குதுங்களாமா இங்க. இது வந்து என்னன்னா ஹாட் அப்படிங்கறத இவங்க சந்தையத்தான் அவங்க அப்படி சொல்றாங்க. பெங்காலி பாஷையிலயும் இங்கிலீஷ்லயுமே ஹாட் அப்படின்னா சந்தை தானே இல்லையா. அதனால சனிக்கிழமை சந்தை, நம்ம ஊர்ல எல்லாம் வியாழக்கிழமை சந்தை செவ்வாய்க்கிழமை சந்தை வரும், இங்க ஷோனா ஜூரிங்கிற இடத்துல சனிக்கிழமை சந்தை இருக்கு. சந்தைக்குள்ளார மட்டும் அந்த குச்சு குச்சு குச்சு குச்சு குச்சுன்னு அந்த மக்களுடைய சத்தம் மட்டும்தான் இருக்கு. என்னென்னலாம் விக்கிறாங்க அப்படின்னு நாமளும் போய் பார்க்கலாமா.

ஷோனா ஜூரி ஹார்ட் அந்த சந்தைக்குள்ள நாமளும் என்டர் ஆகிறோம். போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இணைஞ்சிருக்கிறோம். போயிட்டே இருந்தோம்னா ஒரு ஓசை மட்டும் கேட்குது, ஒரு அழகான இசை கேட்குது, ஜல் ஜல் ஜல்னு காலில் அப்படியே தாளத்தோட அந்த சலங்கை வச்ச ஒரு சத்தம் இருக்கும் இல்லைங்களா, அந்த தாளத்தோட அந்த சத்தத்தோட ஒரு பாட்டு மட்டும் கேட்குது. ஆனால் எங்கேருந்து கேட்குதுன்னு தான் தெரில, சுற்றியும் புத்தியும் பார்க்குறேன், அடடா இங்கேருந்து தான் கேட்குது. ஒரு மரத்து மேலே, மரத்துக்கும் மேலேன்னு சொல்ல முடியாது, நம்ம கீழே கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு 10 அடிக்கு ஒரு சின்ன பலகை மாதிரி கட்டி அது மேலே உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து அவ்வளவு அழகாக வாசிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து இந்த சந்தையில் ரெகுலராக இதை வாசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ வரவங்க போகிறவங்க அந்த இசையை பிடிச்சு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து கொடுக்கலாம். காலில் நம்ம சலங்கையை கட்டுவோம்ல, அந்த மாதிரி அவங்க அந்த பெருவரல்ல சலங்கையை சும்மா இப்படி ஒரு சப்போர்ட்டுக்காக பிடிச்சிருக்காங்க, அதை ஒரு காலில் ஆட்டிகிட்டே இருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு இசை. கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கிறாங்க. அது எப்படி இருக்குதுன்னா, நம்ம தயிர் கடையிற மத்து இருக்கும்ல, கீழே ஒரு பாத்திரம், அதுக்கு மேலே நம்ம மத்து போட்டு கடைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இங்கே கயிறு இருக்கும், அவங்க கயிறு இல்லாமல் ஒரு நரம்பு மாதிரி கட்டியிருக்காங்க. அது வந்து அதில் தான் அந்த சவுண்டு வருது. நம்ம ஸ்ருதி பாக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம், நம்ம எலக்ட்ரானிக் ஸ்ருதி பாக்ஸ் வைக்கிறோம், அது இப்படி இப்படின்னு ஒரு நரம்பு வாத்தியம் மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, அந்த அந்த கருவியினுடைய பேர் ஏக்தார் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இங்க பெரும்பாலும் எல்லா இசை கலைஞர்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இசை கருவியா இருக்குது ஏக்தார். இதை வச்சு எவ்வளவு அழகா பாடுறாங்க.

உங்களுக்கு கேட்கலையா? கண்ணு மூடி கேளுங்க, கட்டாயமா கேட்கும். அதே மாதிரி அப்படியே சுத்தி சுத்தி வரும். எத்தனை கைவினை பொருட்கள் இங்க இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ஏக்தார் இருக்கு, அப்புறம் நம்ம ஊர்ல பறையே சின்ன சைஸ்ல இருந்தா எப்படி இருக்கும், உள்ளங்கை அளவுல பறை இருந்தா எப்படி இருக்கும், அதையும் தட்டிட்டு இங்க வந்து நிறைய பேர் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. மரத்துல செஞ்ச கைவினை பொருளும் தோல்ல செஞ்ச கைவினை பொருட்களும் தான் அதிகமா இருக்கு. அந்த பக்கம் மரம் அப்படின்னு சொன்னோன்ன குழந்தைங்க வந்து நம்ம அம்பு விடுவோம்ல, வில்லும் அம்பும், இது வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி நிறைய சைஸ்ல வித்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா லெதர் ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. ஜூட் பேக் இருக்கு, லெதர் பேக் இருக்கு. அடடடடா, எங்க இருக்குன்னு தேடுற மாதிரி இதா இங்க இருக்கு. புடவைகளுக்குன்னு ஒரு கடை வச்ச, சூப்பர் சூப்பரா புடவைகள் வச்சிருக்காங்க. என்னென்ன வெரைட்டிஸ்ல புடவைகள் வச்சிருக்காங்க இல்லையா. வெஸ்ட் பெங்கால் அப்படின்னாலே பெங்கால் காட்டன் நம்மளுக்கு ஞாபகம் வரும், கல்கட்டா சில்க் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இங்க வந்துட்டு புடவை வாங்காம போனா நல்லாவா இருக்கும்? வாங்க நம்மளும் போய் புடவையெல்லாம் எங்க என்ன விலை, என்னென்ன கலர்ல இருக்கு, எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். அங்க போனோம்னா இந்த அரை மணி நேரம் நம்மளுக்கு பத்துமான்னு தெரியல, கடைசியா புடவைக்கு போவோம். அதுக்கப்புறம் இங்க என்னென்னலாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, காட்டன்ல இந்த குழந்தைங்களுக்கு அழகழகான சட்டைகள் இருக்கு. இங்க எல்லாமே பிரிண்டும் ஹேண்ட் பெயிண்டிங்கும் அதிகமா இருக்கு. நிறைய இந்த குர்த்தா மாதிரி பசங்க வந்து முழங்கால் வரைக்கும் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி குர்தாஸ் எல்லாம் ரொம்ப அழகழகா வச்சிருக்காங்க. சென்டர்ல நல்ல சிகப்பு கலரும் மஞ்சள் கலரும் போட்டு ஒரு புடவையே வித்தியாசமா கட்டியிருக்காங்க. நாம கட்டுற மாதிரி இல்ல, அவங்க தலையில ஒரு பெரிய நம்ம கரகம் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃப்ளவர் பாட் மாதிரி வச்சு அது மேல பூவெல்லாம் வச்சு ரெடியா நிக்கிறாங்க. நாலு லேடிஸ் கை கோத்திருக்காங்க. சென்டர்ல ஒருத்தர் வந்து மத்தளத்தை கழுத்துல மாட்டிட்டு என்னமோ பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. மொத்தத்துல அவங்க பாட போறாங்கன்னு மட்டும் தெரியுது. அவங்க கிட்ட என்ன பாட போறீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நான் கேட்டுட்டு வந்துடுறேன்.

ஷோனா ஜூரி அப்படிங்கிற வில்லேஜ் வெஸ்ட் பெங்காலில் நம்ம அதை தான் வந்து ஒவ்வொரு கடையாக பார்த்து பார்த்து என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மஞ்சள் கலர் சிவப்பு கலர் புடவைக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய அந்த ஷோனா ஜூரி கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் அவங்க வந்து இதை ஒரு தொழிலாக எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே வந்து மக்கள் கூடும்போது கரெக்டாக அந்த சந்தையினுடைய நடு பகுதியில் அவங்க நிற்கிறாங்க. எல்லாரும் கை கோத்துட்டு நடனம் ஆடுறாங்க. அவங்க செயலக்கட்டே வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. கொண்டை போட்டிருக்காங்க, அந்த கொண்டையை சுற்றி அதே மாதிரி ரெட் கலர்லையும் எல்லோ கலர்லையும் அந்த சிகப்பு மஞ்சள் கலரில் பூவை சுற்றி வச்சுருக்காங்க. தலையில் ஒரு பித்தாலையில் ஃப்ளவர் வைஸ் மாதிரி, நம்ம பித்தளை பாத்திரம் மாதிரி ஃப்ளவர் வேஸ் மாதிரி வச்சு அதுல நிறைய பூவெல்லாம் போட்டிருக்காங்க. அதை தலையில வச்சுட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இப்ப நம்மளும் அவங்க கூட சேர்ந்து நடனம் ஆடணும்னா நம்மளும் நடனம் ஆடலாமா? ஒரு குறிப்பிட்ட தொகை நம்மளால எவ்வளவு முடியுதோ அதை கொடுத்துட்டு நம்மளும் அவங்க கூட போய் ஒரு டீமா போயிருக்கோம், இல்ல நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸா வந்து அந்த இடத்துக்கு ஷாப்பிங் பண்ண போயிருக்கோம் அப்படின்னா, ஒரு அஞ்சாறு பேர் ஒரு பத்து பேர் போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு காசு கொடுத்துட்டோம்னா அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம பத்து பேரு இடையில அவங்கவுங்க ஆட்கள் நிப்பாங்க. அவங்க பாட்டும் பாடி அந்த வாத்தியத்தையும் வாசிப்பாங்க. அவங்க எப்படி ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்றாங்களோ அவங்க சொல்ற மாதிரியே அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆடணுமா? சே, எவ்வளவு நல்லா இருக்கு. ஏன்னா இப்பதான் இங்க ஒரு குரூப் ஆடிட்டு இருந்தாங்க, அதை நான் பார்த்தேன். பார்க்கும் போதே அப்படியே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வெளியூர்ல இருந்து இங்க வந்து இந்த மக்கள் எப்படி எல்லாம் நடனம் ஆடுறாங்க, அது ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கு. நம்மளுக்கு அந்த பாட்டெல்லாம் மொழியெல்லாம் புரியலனாலும் அந்த இசை, அந்த மெட்டு, அதை கேட்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆட்டம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி கடைசியில் நம்மளை வந்து அந்த தலையில் அந்த பூ கூட மாதிரி இருக்குது அதை வைக்கிறதுக்கு, அந்த இசை கருவி மத்தளத்தையெல்லாம் நம்ம கழுத்தில் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாமே அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இந்த சந்தை ரொம்ப நீளமாக இருக்கு. இந்த ஊர்ல இந்த கிராமத்துல வாழக்கூடிய எந்த மக்கள்னாலும் இங்க சந்தை போடலாம்னு நினைக்கிறேன். நிறைய போட்டிருக்காங்க. இதை விட ரொம்ப அழகு என்ன அப்படின்னா, நம்ம முழு தென்னை தேங்காய் இருக்கும் இல்லைங்களா, தேங்காய் இது உரிக்காத மொத்தக்காய், அந்த காயினுடைய ஒரே ஒரு பகுதியை மட்டும் உரிச்சு எடுத்து அதைய ஒரு படகு மாதிரி வச்சு இடையில ஒரு சின்ன ஒரு குட்டி தேவாங்க மாதிரி, பென்குயின் மாதிரி எல்லாம் அழகழகா செஞ்சு கைவினை பொருட்கள் விற்கிறாங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. இந்த இடத்துல பிளாஸ்டிக்குன்னு நம்ம எதையுமே பார்க்க முடியாது. எல்லாமே இங்க கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட்னு நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ காம்படிஷன்ஸ் எல்லாம் பண்றோம். இங்கதான் அதை வந்தா நம்ம கத்துக்கணும். ஒரு தென்னை மட்டை, அந்த மொட்டையில எவ்வளோ அழகழகா செஞ்சிருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா உங்களை நீங்க இப்படி உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்களை அப்படியே அழகாக வரைஞ்சி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இந்த வரையற இதுவும் ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா இங்க என்ன வச்சிருக்காங்க, ஒரு பெரிய மரத்துண்டு டிசைன் டிசைனாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த டிசைன் சொல்கிறோமோ அதில் நம்ம பேரை எழுதி தருவாங்க, நம்ம வீட்டு முன்னாடி மாட்டிக்கலாம். அது வந்து இந்த இடத்துக்கான ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடமா இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சாரீ கடையை நானும் விசாரித்தேன். என்னதான் மனசு மாதிரி நம்ம தாண்டி வந்தாலும் இங்கே என்ன ஸ்பெஷல் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா, காந்தா ஸ்டிச் அப்படிங்கிறது இங்க ரொம்ப ஸ்பெஷலா. இதை வந்து கையிலேயே பண்ணக்கூடிய ஒரு வகையான எம்ப்ராய்டரி கலை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து நம்ம இந்த வெஸ்ட் பெங்கால் இந்த சாந்தினி கேத்தனுக்கு இந்த காந்தா ஸ்டிச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப நேர்த்தியான ஒரு புடவையினுடைய வெரைட்டி. அதே மாதிரி பத்திக் பிரிண்ட் அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் இங்க ரொம்ப நல்லா கிடைக்கும். நீங்க ஷோனா ஜூரி பாத்துட்டு வந்துட்டீங்கல்ல, அதே மாதிரி இங்க பக்கத்துல அமர் குத்திர் அப்படின்னு இருக்கு. நீங்க அங்கேயும் போய் பாருங்கன்னு ஒருத்தங்க நம்மளுக்கு வழிகாட்டி இருக்காங்க. போகாம இருந்தா நல்லா இருக்குமா? அடுத்ததா இங்கிருந்து அதே டோட்டோ பிடிக்கிறோம், ஷோனாஜூரி வில்லேஜ பார்த்தாச்சு, அமர் குத்திற்கு போறோம். முக்கியமான விஷயம், ஷோனாஜூரியில எதுவா இருந்தாலும் அஞ்சு அஞ்சரையோட எல்லாத்தையும் மூட்டை கட்டிடுவாங்களாம். ஒரு எமர்ஜென்சி லைட்டு கூட நம்ம இங்க பார்க்க முடியாது. சூரிய வெளிச்சத்தை மட்டும்தான் இங்க பார்க்க முடியும். நம்மளுக்கு இங்க கடிகாரமே வேண்டாம், சன்னுதான். சூரியன் காலையில வந்துச்சு, மேல உதிச்சிச்சு, கிழக்க உதிச்சுது அப்படின்னா அது காலையில உச்சியிலிருந்தா மத்தியானம், இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ராத்திரி. அதுக்கு மேலெல்லாம் நாங்கள் வேலையே செய்ய மாட்டோங்க, எங்களுக்கு லைட்டும் தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு லைட்டு கூட பார்க்க முடியாது. அந்த மால் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாம் பொட்டி படுக்கையை கட்டிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இன்னொன்று, பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே இங்கே அவங்க கைவினைகள்

பூவம்மா ஊர்கோலம் நிகழ்ச்சியில் நினச்சிருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில். நான் ஷோனாஜூரி வில்லேஜில் ஜல் ஜல்னு சத்தம் போட்டு பாட்டு பாடுறாங்க, அவ்வளோ அழகாக தாளம் போடுறாங்கன்னு சொன்னேன். ஜல் ஜல்னு சத்தம் கேட்கறதுனால நம்ம ஊர் பேய்களாக இருக்க போகுது மேடம், பார்த்து ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னு சொல்லி விஜயகுமார் சொல்லியிருக்கிறாரு வரதராஜபுரத்துலேருந்து. நான் மட்டுமா போகிறேன், நேயர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தானே போகிறேன். அதனால் அப்படியே நம்ம தைரியமாக சந்தோஷமாக அப்படியே சாந்தினி கேத்தனில் என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டோட்டோலேருந்து அப்படியே போய் அமர்குத்திர் வாசலில் இறங்குறோம். ஒரு சிகப்பான பில்டிங், பார்த்தா கோர்ட் மாதிரியே இருக்குது. ரபீந்திரநாத் தாகூர்னுடைய ஒரு பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. அதுதான் நம்மளை வரவேற்குது, அமர்குத்திற்குள்ளாரையே அந்த ஒரு பெரிய சிலை தான் நம்மளை வரவேற்குது. உள்ளே போனோம்னா ரெண்டாக வச்சுருக்காங்க, மியூசியமும் இருக்குது, நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கான இடமும் இருக்குது. இன்றைக்கி பூரா ஒரே ஷாப்பிங் ஏரியா தான் அப்படின்னு சொன்னோம். மியூசியத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது எப்போ தொடங்கப்பட்டுச்சு, அமர்குத்திர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கம்லாம் கொடுத்துருக்குறாங்க. குதிர் அப்படின்னா குடிலுங்களாமா, அமர் அப்படின்னா அது என்னோடது, என்னோட குடில் இல்லை என்னோட சின்ன குடில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து முதல்ல அங்கே கோப்பாய் அப்படிங்கிற ஒரு நதிக்கரை இருந்துச்சு, அது பக்கத்தில் தான் இது அமைஞ்சிருந்திருக்கு. முதல்ல வந்து ரவீந்திரநாத் தாகூர்னுடைய தான் சாந்திநிகேதன், அது வந்து அதில் இந்த அமர்குத்திற்கு என்ன ஒரு சிறப்பு இடம் அப்படின்னா, மகாத்மா காந்தியை சந்தித்ததுக்கப்புறமா ரவீந்திரநாத் தாகூருக்கு கிராமப்புற மேம்பாட்டு பணிகளை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அது

அதனால் இந்த அமர் குதிரை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இதை இது இதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக கொண்டு வந்தது யார் அப்படின்னா சுசேன் முகர்ஜி அப்படிங்கிறவர் தான். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கு அமர்குத்திரில் ஒரு பாதுகாப்பான ஒரு இடமா இருக்கும், அங்கே வந்து அவங்க தங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான். 1932 தான் இது தொடங்கப்பட்டிருக்குது. எவ்வளவு முன்னாடி பாருங்கள், ஆல்மோஸ்ட் 100 வருஷம் ஆக போகுது. இனி என்ன இன்னொரு 5-6 வருஷத்தில் 100 வருஷம் ஆக போகுது. 1978 கண்ணா லால் தாஸ் குப்தா அவர் வந்து இதை சொசைட்டி ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக மாற்றிருக்காங்க. இந்த இடம் வந்து கல்வி பணிகளுக்கு, விவசாய நல இயக்கங்களுக்கு, இது எல்லாமே வந்து அந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த ஸ்வதேசி அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களை, கைவினைப் பொருட்களை எல்லாத்தையுமே தொடங்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு ரொம்ப அடித்தளமாக இருக்கு. அதே மாதிரி பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறவங்களை எல்லாமே பாய்காட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் இங்கே தான் வந்து பாதுகாப்பாக ஸ்டே பண்ணுவாங்களாம். வெஸ்ட் பெங்கால் வந்தால் நம்ம அமர் குத்திரில் வந்து இருந்துக்கலாம்ப்பா, பத்திரமா இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த இடம் வந்து ஒரு இதா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா நம்மளுடைய நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை இங்க அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் கூட கொடுப்பாங்களாம். அதாவது அவங்களுக்கு இந்த மாதிரி கைவினைப் பொருட்கள் எல்லாம் கொடுத்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து அவங்களுடைய வாழ்வை திருப்பியும் ரீஜெனுவேட் பண்ற மாதிரி, அடுத்து இதுதான் உங்களுடைய நியூ லைஃப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதுக்கு இந்த அமர்குத்திர் ஒரு பெரிய வாய்ப்பா இருந்திருக்குது. இப்ப இந்த இடம் எதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னா கைவினை பொருட்களினுடைய ஒரு மையம் அந்த மாதிரி தான். இது வந்து மியூசியமாகவும் இருக்குது. இதை நீங்கள் வந்து அந்த பழைய காலத்தில் செஞ்ச பொருட்களை நம்ம பார்க்கவும் செய்யலாம், ஷாப்பிங்கும் சூப்பராக பண்ணிக்கலாம். பத்திக் பிரிண்ட்டுன்னு நம்ம சாரீலெலாம் பார்ப்போம், இவங்க தோல் பையில் லெதரில் பத்திக் பிரிண்ட் போடுறாங்க, காந்தா ஸ்டிச் எம்ப்ராய்டரி, அப்புறம் வந்து பிளாக் பிரிண்டிங், மூங்கில்ல அவ்வளவு அழகா கைவினைப் பொருட்கள் செய்யறாங்க, ஷோலா கைவினைப் பொருள் இதெல்லாம் செய்யறாங்க. இங்க வந்து ரொம்ப முக்கியமா இது எதுக்குங்க, இப்ப என்னங்க இங்க பண்றீங்க, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது கிராமப்புற மக்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அதுதாங்க. குறிப்பா பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, வாழ்வாதாரம், இது எல்லாமே இந்த சுத்தி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரமா இருக்கணும். ஸோ அவங்க யார் கையையும் நம்பி இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த கைவினை கலைஞர் வந்து நாங்க அடுத்து உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பழைய காலத்துல வந்து நிறைய ரீசன்ஸ்காக உருவாக்கப்பட்டது, இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம மக்களுக்கு, நம்மளை சுத்தி இருக்க மக்களுக்கு அவங்கவுங்க கையில அவங்களுக்கு ஒரு கைத்தொழில் இருக்கணும், அதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த அமர்குத்திர். இப்பவும் இது அதுக்காக மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்குல்ல. நம்ம வெஸ்ட் பெங்கால்ல பீர்பூம் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல, போல்பூர்ங்கிற ஒரு சிட்டியில, சாந்தி நிகேதன் அப்படிங்கிற ஒரு சின்ன இடத்த தான் நம்ம சுத்தி பார்க்க வந்தோம். தொடர்ந்து 3 எபிசோட்ஸா வந்து நம்ம முத நாள் அந்த இடம் எல்லாம் எப்படி இருக்கு, தெருவெல்லாம் எப்படி இருக்கு, உள்ளதான் நம்ம நுழைஞ்சோம். அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் தாகூரோட மியூசியம் பார்த்தோம், அங்க இருக்கிற யூனிவர்சிட்டி பார்த்தோம், எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சோம். அடுத்து ஆர்ட் வில்லேஜ் போலாமான்னு ஆரம்பிச்சதுதான் ஷோனா ஜூரி பார்த்து, அமர்குத்திர் பார்த்து, ஓரளவு சாந்தி நிகேதன ரொம்ப அழகா சுத்தி பார்த்துட்டோம். நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் இணைஞ்சிருந்தது ஆர்ஜே மிஸ்ரீ. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103. கவிதையும் கானமும் எல்லோருக்கும் வணக்கம். திரைப்பட பாடல்கள், குறிப்பாக பாடல் வரிகள் நம்மை துள்ள வைக்கும், துவள வைக்கும், இன்னும் சிலவோ தூங்கும்.

புரளச் செய்யும். வேறு சில பாடல்கள் ஆற்றுப்படுத்தும், அழவும் வைக்கும், அமைதிப்படுத்தும். மொத்தத்தில் நம் அத்தனை உணர்வுகளும் கொட்டி கிடக்கும் பாட்டு பெட்டகம் திரைப்பட பாடல்கள். கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் கீதா ரவிச்சந்திரன். மலர்கனைகள் ஏந்தி மன்மதன் ஒருவன் அவள் கனவில், நீ பூமாலை நான் ஒரு பூந்தென்றலாய் புறப்பட்டு வரவா என கதவருகில் அவன் காத்திருப்பது அவள் காதருகே.

நான் ஒரு பூந்தென்றலாய் புறப்பட்டு வரவா என கதவருகில் அவன் காத்திருப்பது அவள் காதருகே கேட்கிறது. அவள் பதிலில் வார்த்தைகளும் இல்லை, மௌனங்களும் இல்லை. காதலுக்கு அது தேவையும் இல்லை, ஏனெனில் காதலே ஒரு ஒப்பற்ற மொழி என்கிறார் கவிஞர்.

எரிகிறது காதல். அவளின் ஒற்றை பார்வையில் வழிந்தோடுகிற காதலில் உடைபடுமா மௌனத்தின் பூட்டுக்கள்? வார்த்தைகள் தோற்கும் போது கண்கள் பேசிவிடுகிறது அவர்களின் காதலை.

காலம் கடந்து நிற்கும் காதலின் ஆழத்தில் உயிராய் அவளும் நிழலாய் அவனும் மேகம் சிந்தும் ஒவ்வொரு துளியிலும் அவர்களின் பெயரை எழுதி வைத்தது போல வானம் அழியாத காதலாய் நிலைத்திருக்கிறது அவர்களின் இதயத்தில் நினைவுகளின் சாரல்.

சென்னை கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103.3 இது கவிதையும் கானமும். அவன் பார்க்கும் இடமெல்லாம் ஓவிய பாவையாய் அவள் முகம், அவள் புன்னகையில் மலர்வது அவனுக்கான காதல் பூக்களோ என்றெண்ணி தேடி போகும்போது ஓடி ஒளிந்து கொண்டு கண்ணாமூச்சி காட்டுகிறது அவனின் காதல். அந்த இதய தாமரை அவன் கை சேருமா? ஏக்கத்துடன் பாடல் பிறக்கிறது இப்படி.

தன் உள்ளத்து ஆசைகளை தண்ணில் நிரப்பி வெள்ளமாய் பாய்ச்சும் காதலி, அந்த வெள்ளத்தில் ஆயிரம் காவியங்களை படைக்கும் காதலன். வார்த்தைகள் ஏதுமில்லாத மௌன ராகமாய் அவளும் மௌன கீதமாய் அவனும் இணைந்து இசைக்கிற இந்த பாட்டு தி பவர் ஆஃப் சைலன்ஸ் இன் லவ் எனலாம். காதலில் மௌனத்தின் மகத்துவம்.

கவிதையும் கானமும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் நாம் காதலில் விழுந்தவர்களுக்கு மட்டும் மழை, மேகம், இடி, மின்னல் என இன்னும் பிற இயல்பான நடப்புகள் எல்லாம் அவர்களுக்காகவே நடப்பது போலவும், அதிலிருந்து தங்களுக்கான கவிதை ஒன்றை கண்டெடுத்து அவர்கள் மகிழ்வதும் எப்படி கேட்டால் காதலே இயற்கைதானே என்கிறார்கள்.

0: கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். விடைபெறுவது கீதா ரவிச்சந்திரன். கவிதையும் கானமும்
1: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று மாலை 7:30 ஏறும் நிகழ்ச்சியில விதைப்பு முதல் அறுவடை வரை நவீன மற்றும் இயற்கை வழி தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார் பெங்களூர் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி. சங்கர் அவர்கள்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எல்லைப் பகுதிகளின் பாதுகாப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் ஆய்வு மேற்கொள்கிறார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பங்கேற்றுள்ள கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்திலிருந்து திரு தங்கராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகளின் போது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எச்சரித்துள்ளார். மீன்வளத்துறையின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தொடங்கி வைத்தாா்.

திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லாத்தர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் உபகரணங்களுடன் கூடிய வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மதுராக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கான்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இதுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எதிர்பார்க்கப்படுது.
1: நேரம் 11:02 ஆகுது. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இன்றைய நேர நிகழ்ச்சி. இன்றைய நேர நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க மணியன், புஞ்சை, புளியம்பட்டியில இருந்து. வாங்க அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, ரெண்டாவது முறையா நிகழ்ச்சிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள்ங்க.
2: ரொம்ப நன்றி. இரண்டாவது முறை என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க.
2: வீட்டுல நானு, ஒய்ஃபு, ஒரு பொண்ணு, ஒரு பையன்.
1: சரிங்க, எத்தனை வருஷமா நம்மளுடைய எஃப்எம் பண்பலை கேட்டுட்டு இருக்கீங்க?
2: 50 ஆண்டுக்கு மேல. இந்த ஆல் இந்தியா ரேடியோ ஃபர்ஸ்ட் இருந்தே கேப்பங்க.
1: சரிங்க,
2: நான் 50 ஆண்டுகளா கேட்டுட்டு இருக்கிறேன். இப்போ எஃப்எம் ரெயின்போ ரெகுலரா கேட்டுட்டு தான் இருப்பேன்.
1: வெரி குட், சூப்பருங்க. எந்த நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு மெயினா பழைய பாடல் அதிகமா பிடிக்கும். மத்தபடி இந்த செவ்வாய்க்கிழமை அது சாய்வு நாற்காலி,
1: சரி,
2: புதன்கிழமை மதியம் 11:30 போடுற அந்த நிகழ்ச்சி, ஓரளவுக்கு எல்லாமே கேட்பேன் மேக்சிமம்.
1: சரிங்க, என்ன வேலை பாக்குறீங்க?
2: கைத்தறி நெசவம்.
1: ஓகே, அதனால எப்பவுமே நம்மளுடைய
2: ரேடியோ பாடுனா தான் எனக்கு
1: வேலையே. சூப்பருங்க. உங்களுடைய விருப்பத்துலதான் இன்னைக்கு நம்ம பாடல்களும் கேட்க போறோம். உங்க விருப்ப பாடல்கள்லாம் சொல்லிடுங்க.
2: ஓகே மேடம், ஃபர்ஸ்ட் வந்து தீர்க்க சுமங்கலி படத்துல இருந்து மல்லிகை என் மன்னன் மயங்கும்,
1: சரி.
2: ரெண்டாவது அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்துல நானே நானோ யாரோ தானோ. அடுத்து ஒரே வானம் ஒரே பூமியில மலைராணி முந்தானை. உயிரே உனக்காக படத்துல இருந்து பன்னீரில் நனைந்த பூக்கள். சம்சாரம் அது மின்சாரம் படத்துல கட்டி கரம்பே கண்ணா. சிவந்தமன் படத்துல இருந்து பட்டத்து ராணி.
1: சரிங்க, ஓகே
2: ஓகே மேடம்,
1: வாழ்த்துக்கள்ங்க மறுபடியும். உங்க நீங்க நிகழ்ச்சி
2: ரொம்ப நன்றிங்க. என்னை இரண்டாவது முறையா தேர்ந்தெடுத்ததுக்கு மிக்க நன்றி.
1: ஓகே, உங்க விருப்பத்துல அமைந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியோட நினைச்சிருங்க. இதனம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இன்றைய நேயர்.

மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30 மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இன்றைய நிகழ்ச்சியோட நினைச்சிருக்கீங்க, இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க மணியன் புஞ்சையும் புளியம்பட்டியில இருந்து. அவங்க விருப்பத்துல வந்த திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்திற்காக.

இன்றைய நேயர் நிகழ்ச்சியோடு நினைச்சிருக்கிறீங்க. இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க மணியன், புஞ்சை, புளியம்பட்டியில இருந்து. அவங்க விருப்ப தொகுப்புல அவங்க இந்த திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் அவங்களுடைய விருப்பத்திலேயே வருது, சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்திற்காக.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு.
1: பறவைகள் எல்லைகளை வரைவதில்லை, மலர்கள் நிறங்களை ஒப்பிடுவதில்லை.
0: ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: திடீரென அவர் மாணவனுடைய தலையை தண்ணீருக்குள் அமிழ்த்தினார்.
0: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. கோயமுத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
3: நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. இன்னைக்கு மணியன் புஞ்சையன் புளியப்பட்டியிலிருந்து தான் இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்க விருப்பத்துல வந்து திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஸ்டம்ப்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி.

0: soon. Goodbye.
1: Stumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akashvani.
2: ये है आकाशवाणी और आप सुन रहे हैं FM रेनबो।
3: நேயர்கள் கேட்டது ஸ்டம்ப்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம், இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டிகர்கள், கோவை. செல் 7340707734.
2: முதல் பாடல் உங்களுக்காக வருது பொன்னி திருநாள் திரைப்படத்திற்காக. கே ஜமுனா ராணி பாடியது, பாடலாசிரியர் ஏ மருதகாசி, இசை கே வி மகாதேவன்.

0: கொடிய செய்ததா,
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா.

விவோ கிளாசிக்ஸ்ல கேட்டு ரசிச்ச அந்த அழகான பாடல் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நிறைவான பாடல் கேட்டு ரசிக்கலாம். பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக பி சுஷிலா, டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

நேர்கள் கேட்டு ரசித்ததோ ரெயின்போ கிளாசிக்ஸ். 12 மணிக்கு வசந்த எல்லாம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றும் கேட்டது என்றும் இனிக்குது. உங்களுக்காக காத்திருக்குது நிகழ்ச்சி, தவறாம கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சி தொகுப்புல இருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே சுஜி.

0: மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தான் உள்ள ஆறு கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், லெமன் ஸ்டிக் அருகில், கோவை. செல் 7340707734.
1: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: அக்கா, நான் உங்களை பார்க்கதான் வந்துகிட்டே இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்களே.
3: என்ன அக்காக்கு என்ன வச்சிருக்க தாத்தா?
1: இங்க பாருங்க, ஆரஞ்சு மிட்டாய் உங்களுக்காகவே கொண்டு வந்தேன்.
3: ஐ, ஆரஞ்சு மிட்டாய் எங்க குடுத்தாங்க?
1: எங்க ஸ்கூல்ல குடுத்தாங்க. இண்டிபெண்டன்ஸ் டேல கொடியேத்தத்துக்கு போயிருந்தேன், அப்ப குடுத்தாங்க.
3: ஒன்ன கூப்பிட்டுருந்தாங்களா?
1: இல்லக்கா, எல்லா அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தமா.
3: அலுமினியம் மீட்டு?
1: எஸ், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தமா, டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். அங்கதான் இந்த ஆரஞ்சு மிட்டாய் குடுத்தாங்க.
3: நிறைய குடுத்த மாதிரி தெரியல, நீயா அள்ளிட்டு வந்த மாதிரி இருக்கு.
1: உங்களுக்கு குடுக்கறதுக்காகத்தான் அள்ளிட்டு வந்தேன். என்னன்னா, நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஸ்கூல்ல குடுக்கறாங்களே இந்த ஆரஞ்சு மிட்டாய், அதோட டேஸ்டே தனிதான்.
3: அது கரெக்ட் தான் காமேஸ்வரா, எனக்கு ஒரு புளிப்பு மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எனக்கும் ஆரஞ்சு மிட்டாய் குடு, அதையும் தின்னுவோம். கொடியெல்லாம் ஏத்தியாச்சா? சூப்பர். போ
1: அக்கா, இங்க பாத்தீங்களா?
3: ஆ, பாத்தேன் பாத்தேன். அது என்ன கொடி, எப்பவும் ஓடுற கொடி தானே?
1: இல்ல, எப்பவுமே நம்ம பின்னி வச்சு தானே குத்திக்குவோம். இது ஸ்டிக்கர் கொடி, அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
3: ஐ, நல்லா இருக்கே. இந்த கொடியை டிசைன் பண்ணது யாரு சொல்லு பாப்போம்?
1: ஐயா, இந்த கொடியெல்லாம் டிசைன் பண்ணல, முதல்ல இருந்தே கொடின்னா இப்படித்தான் இருக்கு.
3: ஐ அடி.

0: வாங்குவேன். நான் என்ன கேக்குறேன்னா, ஆரம்பத்துல யாரு இதை டிசைன் பண்ணாங்க, அதை யாராவது ஒருத்தர் டிசைன் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க யாரு?
1: கரெக்ட், நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா இங்கிலீஷ்கார ஆண்டப்போ இந்த கொடி இருந்திருக்காது இல்ல, புக்ல ஹிஸ்டரி புக்ல படிச்ச ஞாபகம் வருது. ஏதோ வெங்கையா நாயுடு அந்த மாதிரி ஏதோ பேரா?
0: அடாடாடா, அவரு வெங்கையா நாயுடு இல்ல, இவர் பேரு பிங்களி வெங்கையா.
1: நீங்க சொன்ன அப்புறம் ஞாபகம் வந்துருச்சு,
0: அவரு தான் டிசைன் பண்ணாரு, கரெக்ட். ஆனா அந்த கொடியில வந்து நடுவுல என்ன இருக்கும், அது சர்க்கான் சொல்ற ராட்டை இருக்கும். அது எப்ப இருந்ததுன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி இல்லையா, அப்ப வந்து காங்கிரஸ்க்காக அவங்க டிசைன் பண்ணப்பட்ட கொடி அது. அதுதான் பிங்களி வெங்கையா பண்ண கொடி. இந்த மாதிரி இப்ப சுதந்திரம் கிடைக்க போகுது, கொடி ஏத்தணும் இல்லையா, அதுக்கு வேணும்னதும் ஜவஹர்லால் நேரு வந்து அவர் என்ன பண்றாரு, பத்ருதீன் தியாப்ஜிட்ட கொடுத்து நீங்க ரீடிசைன் பண்ணுங்கிறாரு. அது ஒரு ஃபியூ டேஸ் தான் இருந்திருக்கு போல இருக்கு, கொடியை டிசைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிடுறாரு. ஆனா அவர் பண்ணார்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, பண்ணது அவருடைய மனைவி சுரையா தியாப்ஜி தான்.
1: அப்படியா?
0: அதுக்காக அவங்க ரெண்டு பேரும் நிறைய நாள் வேலை பார்த்திருக்காங்க. அப்ப சுரையாக்கு 28 வயசு தான். டிசைன் பண்ணும் போது அவங்க யோசிக்கிறாங்க, எங்க இருந்து எடுக்கிறாங்க அந்த ஐடியாவை, சரநாத் பில்லர்ல இருந்தா எடுக்கிறாங்க. அதோட ஒரு சக்கரத்தை மட்டும் எடுத்துட்டு இதுல வச்சிடறாங்க. அப்ப மத்ததெல்லாம் இருக்கே, லைன் கேபிட்டல் இருக்கு, அத தேசிய சின்னமாக்கிடுறாங்க, லட்சினை எம்பளம் ஆக்கிடுறாங்க. அதுவும் டிசைன் பண்ணது சுரையா தான். அதாவது 4 சிங்கம் இருக்குல்ல, நம்ம இங்கன்னு பார்த்தா இப்ப 3 சிங்கம் தான் தெரியும் இல்லையா. அது முறப்படி ஏத்துக்கப்பட்டது வந்து 1947 22 ஜூலைல தான். ஆனா கொடி எப்ப ஏத்தப்பட்டது, 15th August ஏத்திட்டாங்க. அந்த கொடியை வரைஞ்சு ரெடி பண்ணி அதை வந்து பிரஸ்ஸுக்கு எடுத்துட்டு போறாங்க. எங்க பிரஸ் இருக்குன்னா, பிறந்த வைஸ்ராயோட வீட்டுல பிரிண்டிங் பிரஸ் இருக்கு, அங்க போய் அது அச்சாகுது அந்த கொடி. அதான் அந்த துணியில அதை பண்ணி எல்லாமே, அதே மாதிரி இந்த 3 சிங்கம் அது எல்லாமே அந்த பிரஸ்ல நைட்டோட நைட்டா இந்த வேலை நடக்குது. அதுக்கப்புறம் அது ஜவஹர்லால் நேரு அவரோட கார்ல எடுத்துட்டு வந்து கொடியேற்ற இடத்துக்கு வருது. ரொம்ப சாதாரணமா இப்ப நம்ம சொல்றோம், ஆனா அவங்களுக்கு எவ்வளவு த்ரில்லிங்கா இருந்ததா, அது எடுத்துட்டு போனது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா அவங்களுக்கு.
1: செமையா இருந்திருக்கும்ல. சரிக்கா, அந்த சுரையாவை பத்தி சொல்லுங்க, அவங்க யாரு என்னன்னு.
0: அந்த சுரையா வந்து 1919 ஹைதராபாத்ல ஒரு இன்ஃபுளுஷன்லான ஒரு வசதி படைத்த குடும்பத்துல பிறந்தவங்க. அவங்க குடும்பத்துல எல்லாருமே பப்ளிக் சர்வீஸ்ல இருந்த குடும்பமா. அவங்க கணவர் வந்து அப்பவே ICS ஒரு சிவில் சர்வெண்டா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலரா ஆகுறாரு. இவங்க சுரையா இல்ல, அவங்க வந்து ஒரு பெயிண்டரா, அழகா வரையக்கூடியவங்க. அந்த காலத்திலேயே லண்டன்ல, அப்புறம் வந்து ஜகார்த்தா இந்தோனேஷியாவோட தலைநகரம், அங்கெல்லாம் எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க இந்த காலத்துல. அப்புறம் என்னன்னா, வீட்டுல லேடிஸ் இதெல்லாம் செய்யக்கூடாதுமாங்கள, இந்த மலை ஏறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, அவங்க ஹைதராபாத்ல இருக்க குன்றுகள்லாம் ஏறி ஏறி இறங்கியிருக்காங்க அப்பவே. எது எல்லாம் பொம்பளைங்க செஞ்சா சுத்தமா பிடிக்காதுமாங்களா அவங்க வீட்டுல, அதெல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க. அவங்க பொண்ணு சொல்றா இத, சக்கரம் வந்து சத்தியம், வளர்ச்சி, நீதி, நம்மளுடைய சுதந்திர மூமெண்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்றது, கூடவே நம்மளுடைய பண்டைய நாகரிகம், பாரம்பரியம் மிக்க நம்மளுடைய இந்தியாவோட கல்ச்சரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரிவர் ராயல் அப்படின்னு ஒரு ஆங்கில வரலாற்று ஆசிரியர், அவர் இதை பதிவு பண்ணியிருக்காரு, லாஸ்ட் டேஸ் ஆஃப் த ராஜ், பிரிட்டிஷ் இருந்த இந்திய ராஜ்யத்தின் கடைசி நாட்கள் தான் அந்த புத்தகத்தோட டைட்டில். அதுல அவர் கிளீனா குறிப்பிட்டிருக்காரு, இந்த பத்ருதீன் தியாப்ஜியோட மனைவி சுரையா தான் நம்மளுடைய தேசிய கொடியை டிசைன் பண்ணது, அந்த சக்கரம் தான் அதுக்கு முக்கியம். அதை வந்து ரொம்ப பாராட்டி அதுல எழுதியிருக்காரு. ஆனா பாரு, நம்ம பல பேருக்கு அது தெரியவே இல்லை. முக்கியமா நேஷனல் எம்பளம் அதை டிசைன் பண்ணதும் இவங்க தான் தெரியல. ஒரு பெண்ணுங்கிறதுனால வெளியில் தெரியாம போச்சுன்னு தான் நினைக்கிறேன்.
1: இருக்கலாம். அதுக்காக தானே நீங்க எனக்காக வாரா வாரம் இந்த மாதிரி அன்சங் ஃபீமேல பத்தி சொல்றீங்க.
0: இதுலயே உனக்கு இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன்.
1: என்னது?
0: இந்திய சுதந்திர தினம் இருக்கு இல்லையா, அந்த கொண்டாட்டம் சென்னையில எப்படி இருந்ததுங்கறத வந்து சொல்றாங்க. அதெல்லாம் முந்தின நாளே சொல்லிடுறாங்களாம், வண்ண விளக்குகள் இருக்கணும் எங்கன்னா, மவுண்ட் ரோட்ல, அப்புறம் மயிலாப்பூர்ல, திருவல்லிக்கேணில, மாம்பலத்துல, இந்த நாலு தானே அப்ப ஏரியா, அங்கெல்லாம் வண்ண விளக்குகள் இருக்கணும். அப்புறம் ஒரு 6-7 இடத்துல ஜெயபேரிகை வைக்கப்படும். ஜெயபேரிகைனா என்னன்னா முரசு தான். அப்புறம் பாடுறவங்க எல்லாம் கரெக்டா அந்த இடத்துல பாடுறதுக்கு வந்துடணும் நாளைக்கு காலையில. அப்ப வந்து ஊரே சந்தோஷமா இருக்கணும், எல்லாரையும் கோலம் போட சொல்றாங்களாம், வண்ண தோரணங்களை கட்ட சொல்றாங்க. கவர்மெண்டே வந்து எல்லாருக்கும் ஒளிபெருக்கில வீட்டு வாசல்ல வந்து சொல்றாங்களாம். அப்புறம் வந்து சுதந்திர விழா வந்து தொடங்கிடுச்சு அப்படிங்கறது எல்லாருக்கும் எப்படி தெரிவிப்பாங்கன்னா, அதிர்வேட்டுமாங்கல்ல, அது போட்ட உடனே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இருந்த மேயர் கிட்ட வந்து அந்த கொடிய நைட் ஆர் நைட்டா வந்து ட்ரெயின்ல வரும் கொடி, உங்களுக்கு யார்ட்டையோ கொடுத்து விடுறோம், சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. பண்றாங்க. அப்ப அவர் வந்து டி சுந்தர் ராவ் அவர் வந்து மறுத்துறாராம். அதுக்கு வந்து உரிய மரியாதையோட வரணும், நான் எல்லாம் வந்து அப்படி போய் வாங்க மாட்டேன். அப்ப

0: ஒரு செக்ரட்டரி மூலமா அது வருதான். ஜோடிக்கப்பட்ட ரெண்டு யானை கூட மேலதாளத்தோட போய் அதை ரிசீவ் பண்றாங்களாம், தேசிய கொடிய. சோ அப்படி அவ்வளோ அழகா இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த கொடி ஏத்தினது செயின்ட் ஜார்ஜ் போர்ட்ல, அப்புறம் அங்கங்க கொடி ஏத்தினாங்களா அதெல்லாம் அப்ப பார்த்தேன்னு எங்க தாத்தா எனக்கு சொல்லியிருக்காரு. அதான் உனக்கு இப்ப சொன்னேன். சரி, கோயம்புத்தூர்ல எப்படி இருந்ததுன்னு தெரியுமா?
1: கோயம்புத்தூர் என்னக்கா, இந்தியா முழுக்க இதே அளவு சந்தோஷத்தோட தான் கொண்டாடி இருப்பாங்க.
0: உனக்கு சொல்றேன் பாரு, இது வந்து 47 நிகழ்ச்சி குறிப்பு. எங்கெல்லாம் வைஷியால் தெருவோ, காந்தி மைதானம், டாட்டா பேடு, பள்ளப்பாளையம் ஏரி, பாபநாயக்கன் பாளையம், சௌரிபாளையம், ராமநாதபுரம், பிரேசர் சதுக்கம், இந்த இடத்துல எல்லாம் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. அங்க ஜெயபெரிகை வைக்கப்படும், ஹெட் கான்ஸ்டபிள்க்கு வந்து அதை முழக்க வந்து ஏற்பாடு செய்வாங்க, அதெல்லாம் போட்டிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். காலை 5 வந்து தொண்டர்கள், அப்புறம் வந்து சரணர்கள் இங்கெல்லாம் போய் சேர்ந்துருவாங்களாம். அப்புறம் 5:30 எல்லா கட்டடத்திலையும் இந்திய நாட்டின் கொடி வந்து ஏற்றப்படும். அப்புறம் ராணுவம், ஆகாயப்படை, போலீஸ் நெருப்பணைக்கும் படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அணிவகுப்புக்கு ரெடியா இருக்கணும். அப்புறம் வந்து பாடுற கோஷ்டிகள் வந்து 4 நாங்கள் இடங்களில் இருக்க வேண்டும். காலையில பர 5:25 சூரியோதயம், சூரியம் உதயம் ஆனப்புறமே விளையாட்டுகளும் கேளிக்கைகளும் தூங்கி விடும்னு போட்டிருக்காங்க. அப்புறம் தர்பார், சொற்பொழிவு இதெல்லாம் 6:30 to 7:30 இந்த மாதிரி ஒரு ஐட்டினரி கொடுத்திருக்காங்க. அதாவது நள்ளிரவு ஆரம்ப நேரத்துக்கு 30 முன் மைதானத்தில் போலீஸ் உதவிப்படை சார்ஜென்ட் மேஜர் அதிர்வேட்டு கிளப்புவார். அதிர்வேட்டும் அவுட்டும் விட்டவுடன் நகரின் கீழ்கண்ட 8 அதிர்வேட்டும் வான வேடிக்கையும் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா இது சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. சோ இது சுரையா தியாகி ஞாபகம் வந்து இது அதை பார்த்த உடனே அதைதான் உனக்கு சொல்லணும்னு வந்தேன். அவங்க வந்து தன்னோட 59 1978 இறந்துடுறாங்க. ஆனா இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா பெண்களுக்கான இவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்காங்க. சோ இனிமேலாவது எல்லாருக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். சோ நம்மளுடைய இந்திய தேசிய கொடியை ரீடிசைன் செய்தது யார் அப்படின்னு கேட்டா
1: சுரையா தியாக்ஜி அப்படின்னு சொல்லணும்.
0: ஆமா, என்ன அழகா இருக்காங்க பாரு, இந்த போட்டோ பாரு.
1: அவங்க வடிவமைச்ச கொடி மாதிரியே அவங்களும் ரொம்ப அழகா இருக்காங்க
0: பாரு. அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட. சரி, இந்த மாதிரி இந்த மிட்டாய் வாங்கி வந்ததை பத்தி சொன்ன பத்தியா, அது என்னவோ எவ்வளோ சாக்லேட் நம்ம சாப்பிட்டாலும் அந்த சுதந்திர திருநாளுக்கு நமக்கு ஸ்கூல்ல குடுக்கற மிட்டாய் இல்ல, அக்கம் பக்கத்துல கொடி ஏத்திட்டு குடுக்கற மிட்டாய் எல்லாம் அது ஒரு தனி சுவை தான் இல்ல?
1: ஆமா, கரெக்டா சொன்னீங்கக்கா, இது சூப்பர் சுவை தான் இது. வாங்க அப்படி பொடி நடையா பேசிட்டே நடந்து போய் உங்க ஸ்கூல்ல போய் மிட்டாய் கலெக்ஷனை பார்ப்போம்.
0: எங்க ஸ்கூல்ல எல்லாம் அலுமினி மீட் எல்லாம் இல்ல, அதுவும் மிட்டாய்க்காக எல்லாம் போக முடியாது ஸ்கூலுக்கு, நம்மள அல்பமா பாப்பாங்க.
1: அப்படிங்கிறீங்க, அப்ப இப்ப என்ன பண்ணலாம்?
0: மறந்து போன மிட்டாய்கள்னு ஒரு கடை இருக்கான்.
1: அப்படியா, நிஜமாவா?
0: ஆமா, அங்க இருக்கா, நீ கேள்விப்பட்டிருக்கியா?
1: இல்லையே.
0: அந்த கடைக்கு நம்ம போவோம், அங்க மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம்.
1: கிளம்புங்க, இப்பவே போலாம். அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: என்றும் கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. நீங்க என்ன ரெண்டு சூப்பர் பாட்டு கேட்க போறோம்? ஒரே படத்துல வந்த ரெண்டு பாட்டு தான் இந்த வாரமும். படம் பேரு சங்கு புஷ்பங்கள். பன்னீர் புஷ்பங்கள் ஞாபகம் இருக்கு, சங்கு புஷ்பங்கள் எங்கேயோ கேட்டோமே, ஞாபகத்திலேயே இல்லையே. ஆக்சுவலா அது நல்ல பாடல்கள்லாம் இருக்கு. சரி, அந்த படத்துல இருந்தா ரெண்டு பாட்டு கேட்க போறோம். யார் நடிச்ச படம் இது? வந்து கபில் தேவன் ஒரு ஆக்டர் இருந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சுபமுகூர்த்தம் எல்லாம் நடிச்சிருப்பாரு. அப்புறம் அந்த ஊரோரமா ஆத்து பக்கம் தெனந்தோப்பு, அவர் தான் ஹீரோ இதுல. அவரும் ஜீவிதாவும் அப்புறம் பாண்டியனும் வாணி விஸ்வநாத் இவங்க எல்லாரும் நடிச்ச படம். இதுவும் ஒரு 80s படம் தான். இதுக்கு இசையமைச்சவர் யாரு? குணசிங். ஏற்கனவே ஒரு தடவை நம்ம இன்ட்ரோல குணசிங் இசையமைப்புல வந்த பாடலாம் கேட்டிருக்கோம். அவர் யாரு அப்படின்னா, ஒரு பெரிய ஃப்ளூட்டிஸ்ட். அவர் 1000 படங்களுக்கு மேல ரீ ரெக்கார்டிங் பண்ணிருக்காரு, நம்ம ராஜா சார் மாதிரி. ஆக்சுவலா ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்காரு, கின்னஸ் ரெக்கார்டே இருக்கான். 1000 பிலிம்ஸ்க்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணிருக்காரு அப்படின்னு. என்ன லாங்குவேஜ் எல்லாம் பண்ணிருக்காருன்னா, அவர் கன்னடா, கன்னடத்துல நிறைய படம், அப்புறம் மலையாளம். அவர் ஒரு மலையாளி, அதனால மலையாளத்துல நிறைய படம் பண்ணியிருக்காரு. தமிழ்லயும் ஃபியூ பிலிம்ஸ் பண்ணிருக்காரு, தெலுங்குலயும் பண்ணிருக்காரு. தீக்கடல் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அவருக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் 1980ல். சோ 80ல இருந்து இருந்திருக்காரு ஒரு ஃபீல்டுல. அவர் இசையமைச்ச படம் தான் சங்கு புஷ்பங்கள். சரி, ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன? கண்ணு

அருள் தீபமேந்தி, கே ஜே யேசுதாஸ் அவர்களும் சித்ரா அவர்களும் சேர்ந்து பாடின டூயட் பாட்டு. அது ஒரு நல்ல மெலடி. இந்த படத்துல 6 பாடல்கள், நிலா நில ஒடிவ ரைம்ஸ் மாதிரி எல்லாம் பாட்டு இருக்கு. அவர் குணசிங் சார் வந்து ஒரு ஃப்ளூட்டிஸ்ட் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பா பாடல் எப்படி இருக்கும், நிறைய ஃப்ளூட் பிரயோகம் இருக்கும், நல்ல மெலடி. இப்ப அந்த பாட்டை கேட்போமா?

0: இதே மாதிரி வந்த தமிழ் பாடல் என்ன அவ்வளோதான் கேட்டிருந்தேன்.
1: இந்த டியூன் வந்து தி வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற பேண்டோட பெடல் புஷர்ஸ். இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்டல் ராக் பேண்டு, வாஷிங்டனை சேர்ந்தவங்க. ஏர்லி 60s இவங்க பண்ணிடுறாங்க இந்த மியூசிக்கை. ரொம்ப நல்லா இருக்குல்ல கேட்கும்போது. மெயின் வந்து கிட்டார் தான், அதில் லீட் கிட்டார் உண்டு, பேஸ் கிட்டார் உண்டு, அப்புறம் ரிதம் கிட்டார் உண்டு, அண்ட் ட்ரம்ஸ் உண்டு. இதுதான் இவங்களோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அவங்க பண்ணது தான் இந்த இசை. அது பேர் பெடல் புஷர்ஸ். ஸோ இவங்களோட இந்த டியூனை வந்து அடாப்ட் பண்ணது யாரு, அதுக்கான விடை என்ன?
2: எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே.
1: 1967 வந்த அதே கண்கள் அந்த படத்துக்காக ஏதாச்சலம் என்கிற வேதா இசையமைப்பாளர் அவர் இசையில வந்த இது அருமையான பாட்டு. அதே கண்கள்ல எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும், நமக்கு பிடிக்கும். ஸோ அதுதான் விடை. இந்த விடையை டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் அனுப்பிட்டீங்க, விதவிதமாக அனுப்பியிருந்தீங்க. ஆனால் பாட்டை ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்டாக அனுப்பிட்டீங்க. சரி, யாரெல்லாம் கரெக்டாக அனுப்பியிருக்கீங்கன்னு பார்ப்போமா. அந்த காலத்தில் இங்கிலீஷ் டியூன்ஸ் எடுத்து நமக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம அது காப்பி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. அது பிளேகியரிசமாக இருந்தால் கூட அவங்க நமக்காக அழகாக அந்த டியூனை வந்து நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அவங்கள பாராட்டணும். சரி, இந்த வாரம் கரெக்டாக சொன்னவங்க பேரெல்லாம் பார்ப்போமா. சையத் ரசூல், சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், தேவனூர் ஜோதிலட்சுமி, டெய்லர் முருகன், திருப்பூர் பாலா, பிரபாகர் எஸ், சோமனூர்லேருந்து அப்துல் கஃபூர், செல்வபுரம்லேருந்து அவினாசி, பிரபுதேவி, ஸ்ரீசாய், பாபு மாதவன், அவினாசி, சிறுமுகை, சோமு கலைவாணி, அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், கீதா முடப்பலூர்லேருந்து புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், உமா கணேஷ், சிறுமுகை, ராஜி ஐயப்பன், ஜி என் மெல்ஸ், திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி, தர்மராஜ் குடும்பத்தார், கோத்தகிரி சிவக்குமார் கிருஷ்ணன், ஜீவியர் பால், ஜி என் மெல்ஸ், கனகரத்னம் கனியாம்பூண்டி, சரவணன் எஸ்ஐஹெச்எஸ் காலனி, ரத்னம் வேலப்பநாயக்கம் பாளையம்லேருந்து ராஜேஸ்வரி சங்கரலிங்கம். லாஸ்ட் வீக் இவங்க பேர் விட்டு போச்சு. ஆமாம், ஐயாசாமி அந்த கரெக்டாக அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் ஏ ஹரிஹரன் பெங்களூரு, ஜனார்தனன் அண்ட் ஃபேமிலி, தாசப்ப கவுண்டன் புதூர், ஷண்முக சுந்தரம் ரமண முதலி புதூர், கோணமலை ஆனந்தன், விஜயகுமார் வெள்ளக்கிணறு, கோவை தெலுங்குபாளையம் பாலு, ரேவதி அஜய், கேஎன்பாளையம் பேச்சுமுத்து, செல்வபுரம் ஷர்மிளா பானு, குஹன் சிந்து, கோத்தகிரி பா இளங்கோ குடும்பத்தார், சுரம்பட்டி வலசு, கண்ணையன் ராமசாமி, வடவள்ளி கிரிஜா, ஆர் கே சண்முக ஆனந்தம் கஞ்சம்பட்டி, வி விஸ்வநாதன் டாட்டாபேட், செல்வலட்சுமி ராஜவீதி, மனவி சந்திரசேகர், விமலா வேணுகோபால், மல்லே கவுண்டன்பாளையம், சுமித்ரா பொள்ளாச்சி சேரன் மாநகர்லேருந்து, தேனி ஹரிஹரன், நவநீதன் சென்னிமலை, பாரதி மகாலிங்கம், சசிகலா கனக்கம்பாளையம், பாலாஜி ஜே கிருஷ்ணாபுரம், மினி கண்ணன் சரவணம்பட்டி, ஹோப் காலேஜ் பிரணயாகுகன், திருப்பூர் பி யுவராஜ் குடும்பத்தார், வெள்ளலூர் மகாதேவன், பிரபாகரன் பல்லடம், பீடம்பள்ளி வாசுதேவன், ராஜ் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் குமார் சங்கமேஸ்வரன், பெருமாநல்லூர், சே நடராஜ் சாந்தி, பொன்னே கவுண்டனூர், செந்தில்குமார், ரமண முதலி புதூர், ஹரிணி, டெய்லர் மகாலிங்கம். இவங்க வந்து கரெக்டாக அனுப்பியிருக்காங்க, போன வாரமாக அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் வந்து போத்தனூர்லேருந்து பாலசுப்ரமணியன், இவர்களுடன் அவரோன் அனௌன்சர்ஸ் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, லக்ஷ்மி தேவி, அப்புறம் வந்து அரவிந்த், கவிதா, சாரு கேசினி, சாம்பால், சர்க்கார் கண்ணாடி புத்தூர்லேருந்து முனுசாமி, எவ்வளோ பேர் சொல்லியிருக்கீங்க. கரெக்டா சொன்ன உங்க எல்லாருக்கும் இந்தாங்க பிடிங்க பலத்த கைத்தட்டல். இதுக்கே நான் 1-2 போடலன்னா எல்லாருமே உடனே சொல்லிட்டீங்க. டைப் படிக்கிற அந்த டைம் தான். சோ எல்லாருமே வின்னர்ஸ் தான். ஓகே, இந்த வார குவிஸ் என்ன? இப்ப ஒரு பாட்டு வரும், இந்த பாட்டு போர்ஷனை கண்டுக்காதீங்க, அதுல ஒரு ஹம்மிங் வரும் பாருங்க, அதை நல்லா ஒத்து கேளுங்க.

நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பாட்டோட ஹம்மிங் தான் இது ஹம்மிங். ஓகேவா, அந்த ஹம்மிங்கோட மெலடி லைனை எடுத்து ஒரு முழு பாட்டையே அவர் பண்ணியிருப்பார், கண்டுபிடிச்சிருவீங்க. அதுதான் உங்களுக்கு க்ளூ, ஹம்மிங் தான் அதுலேயும் ஹம்மிங், அதுதான் பாட்டு. ஓகேவா, என்ன சும்மா கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. வார வாரம் நானும் கஷ்டமாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன், கஷ்டமாலாம் கொடுத்ததில்ல. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. அப்புறம் க்ளூ, இந்த பாட்டை இப்போதான் கேட்டீங்க. இப்போதான் எப்போ இந்த

காலையில கேட்டீங்க, இதுக்கு மேல சொன்னா டைம் டேட்டு எல்லாம் சொல்லணும், ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. நம்மளுடைய வெறித்தனமான ரசிகர்கள் இல்லையா நீங்க, அதனால கண்டுபிடிச்சிருவீங்க. பாட்டோட க்ளூ அந்த டைம் எல்லாம் இந்த ப்ரோக்ராம்குள்ளேயே இருக்கு, ஏன்னா அத்தனை பேரை நீங்க பாட்டெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு மெசேஜ் பண்ணிருந்தீங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாது. விடை தெரிஞ்சதா டக்கு டக்கு டக்குன்னு எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க பாப்போம். நம்பர் சொல்லணுமா? 9 58 58 00 103. என்றோ கேட்டது இன்றும் மினிக்கிறதுல. நெக்ஸ்ட் சாங் என்னன்னா ஆவாரமே தேவாரமே, ஒரே ஆரவாரமா இருக்கிற பாட்டு. டி எல் மகாராஜன் எஸ்பி சைலஜா பாடின பாட்டு. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறது, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். குணசிங் அவர்களோட இசை வந்து யாரது மாதிரி இருக்காது. அப்கோர்ஸ் அந்த கண்ணுக்குள் தீபம் மீதி கொஞ்சம் அந்த மலையாள சாயல் இருக்கும், ஆனா இந்த பாட்டு அப்படி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எவ்வளவு நல்ல நல்ல மியூசிஷியன்ஸ் இருந்திருக்காங்க அந்த காலத்துல. இசையமைப்பாளர்கள் வந்து ஒரு பல்கலை வித்தகரா இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃப்ளூட்டிஸ்டாவோ ஒரு கிட்டாரிஸ்டாவோ ஒரு ட்ரம்மராவோ இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு திறமை இருந்திருக்கு. அண்ட் லிரிசிஸ்டா நிறைய இசையமைப்பாளர்கள் இருந்திருக்காங்க. சரி, சங்க புஷ்பங்கள்ல வந்த ஆவாரமே தேவாரமே குணசிங் இசையில வந்த இந்த பாட்டை இப்ப கேட்டு ரசிப்போம்.

உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். ஒரு அருமையான ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நான் ஒரு கொங்கு தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு யார் போட்டிருக்காரு, ராஜா கண்ணு அப்படிங்கிறவரு பிரான்ஸ்ல இருந்து மெசேஜ் போட்டிருக்காரு. பாரிஸ்ல இருந்து நான் யூனிவர்சிட்டியில உயர்பட்டம் பெற்று வந்தபோது வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து அடியது. அப்ப எனக்கு அடைக்கலம் தந்தது பிரான்ஸ் நாடுதான். என் பேரு ராஜா கண்ணு அப்படின்னு கொடுத்திருக்காரு. அப்ப உங்களுக்கு இந்த பாட்டு தான் சார், உங்களுக்காக தான் அந்த பாட்டு. பிரெஞ்சு கலாச்சாரத்துறையில் பல ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அப்புறம் லூவர் மியூசியம், வாவ், அதுல பணிபுரிஞ்சன. அப்புறம் 14 லூயி மன்னனின் வார்சே அரண்மனையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன்னு போட்டிருக்காரு. ஓ சூப்பர். அப்ப வந்து உங்களுக்கு அந்த ஆர்டிஃபேக்ட்ஸோட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? மியூசியம் பிரிசர்வேஷன் அண்ட் கன்சர்வேஷன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் அதை பத்தி படிச்சிருக்கேன், ரொம்ப பிடிக்கும். அதாவது லூவர் மியூசியம் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதோட பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம வந்து அந்த ரெனைசான்ஸ் பெயிண்டிங் அந்த புக்ஸ் எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். அதை பத்தி லூவர் மியூசியம் பத்தி சப்ஜெக்டே இருந்தது எனக்கு. ஆனா அங்கேயே நீங்க வேலை பார்த்திருக்கீங்க பாருங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, 40 ஆண்டுகளாக பிரான்ஸ் தேசத்தில் வாழறேன். ஆனாலும் சாய்வு நாற்காலியில் உட்காருவதை நான் விரும்பவில்லை அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் அவர் நம்ம நிகழ்ச்சியை கேட்டு பாராட்டி இருக்காரு. உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் 103 FM ஆர்ஜேக்களுக்கு அறிவிப்பாளருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னு கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கோயம்புத்தூர் வரும்போது உங்களை எல்லாரையும் சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார், மர்சி, மிஸ் யூ. இப்பெல்லாம் கிரீட்டிங்ஸ் கார்டு கிடைக்குதா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு அழகான கிரீட்டிங் கார்டு, அதுவும் யாருக்கு, நம்ம FM பிறந்த நாளுக்காக. இப்படி விரிச்ச அந்த ரோஸ், அந்த பூக்கள்லாம் அப்படி விரியுமே, அந்த மாதிரி மடக்க வேண்டாம் அப்படிலாம் போட்டு அழகா போஸ்ட்ல அனுப்பியிருக்காரு. யார் அனுப்பியிருக்காங்க பாப்போம். ஜோதிபுரம்ல இருந்து நல்ல தம்பி அனுப்பியிருக்காரு. அழகா அதையும் பாருங்க, அந்த கிரீட்டிங் கார்டையும் டெக்கரேட் பண்ணிருக்காரு. சைட்ல எல்லாம் வந்து கோல்டு பேப்பர் எல்லாம் ஒட்டி ரொம்ப ஜோடனையா இருக்கு. நிஜமாவே ஒரு பிறந்த நாளுக்கு உண்டான ஜொலிப்போட வந்து சேர்ந்திருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்யூ. நிறைய வந்து பாராட்டி இருக்காரு. சுந்தரராஜன் பண்ண கவிதையும் கானமும் வந்து பாராட்டி இருக்காரு. சில பல ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு அவரு. தேசபக்தி பாடல், மெல்லிசை, பன்மொழி அதெல்லாம் போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. தேச பன்மொழி பாடல்கள் நம்ம போடலாம், நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம் அப்பப்ப. அது வந்து நீங்க சொல்ற மெல்லிசை அதெல்லாம் அலைவரிசை 1 வரும். இது வந்து FM மோட்ல வந்துருச்சு இல்லையா, இனிமே இப்படிதான் வரும். அப்புறம் அரை மணி நேரம் வந்து கிராமபோனும் 103 அரை மணி நேரம் தான் வருது. என்ன வருதுன்னு உங்களுக்கு தெரியும், NCERT இல்லையா. இதை நம்ம டிசைட் பண்றதுல, இதெல்லாம் டெல்லி, இது அங்கிருந்து வருது, அதை நம்ம போட வேண்டியது நம்மளுடைய வேலை. தேன் கிண்ணம், நேர் விருப்பம், அதெல்லாம் போகுதே, பேரு தான் மாதிரி இருக்கு. 3 நேரம் போகுது, எல்லாம் இருக்கு. நேரலை பேச விடாமல் நீங்கள் பண்ணலாமே. அது பேசறதுதான் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பே, அதை போய் பேச விடாம பண்றதுல என்ன இருக்கு. சரி, உங்களோடதெல்லாம் படிச்சுட்டேன். பூச்செண்டு நிகழ்ச்சி, பூச்செண்டுல எப்படி இருக்கும், மலர், விதவிதமான மலர்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்க்கு தான் அது கொடுக்கறோம். நீங்க இப்படியெல்லாம் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. அது உங்க ரெக்வஸ்டா, நான் வந்து இது ரெக்வஸ்டா தான் நீங்க வைக்க முடியும். இது ஒரு சேஞ்ச் வந்து நம்ம கொண்டிருக்கோம், அதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், சரியா. அதான் முதல்ல விளக்கேற்ற நேரத்துல ஒரு சாமி பாட்டு தானே போடுறோம், அதையும் ரசிக்கணும் நீங்க. நன்றி, நீங்க சிரமப்பட்டு எங்களுக்கு கார்டு அனுப்பியிருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி. நல்ல தம்பி அவர்களே, தேங்க்யூ சோ மச். FM ரெயின்போட பர்த்டேக்கு நிறைய பேர் விஷஸ் சொன்னீங்க, அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. சில பேர் இப்படி எல்லாம் சொல்லியிருந்தீங்க, ரேஷன் கார்டில் மட்டும்தான் பேர் இல்லை, மற்றபடி எங்க குடும்ப உறுப்பினர் கோயம்புத்தூர் 103 FM ரெயின்போ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உமா கணேஷ் கூட சொல்லியிருந்தாரு அந்த வார்த்தையை. சாய் மனோகர் சிங்காநல்லூர்ல இருந்து, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர். சரி, எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ சோ மச். பெரிய பெரிய மெசேஜ் அடிச்சிருந்தீங்க. கவிதா அவர்கள் வழங்கிய கவிதையும் கானும் பாடல்கள் கேட்டபோது என்னோட காலேஜ் டேஸ் நினைவுக்கு வந்தது. கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சாகிதா பானு அனுப்பியிருக்காங்க திருப்பூர்ல இருந்து. அப்படியா சாகிதா, தேங்க்யூ. அறிவிப்பாளர் ஸ்ரீதேவி செய்த கவிதையும் கானமும் சூப்பர் அப்படின்னு பாராட்டியிருக்கார் கனகரத்னம் கன்னியாபூண்டில இருந்து. தமிழரசி கூட்டிட்டு போன ராமப்பட்டினம் ஊருக்கு நாங்களே போன ஃபீலிங் கிடைச்சது அப்படின்னு குணசேகரன் பனப்பள்ளியிலேருந்து அனுப்பியிருக்காரு. 9 எங்கள் சாய்ஸ், அது எங்கள் சாய்ஸ்ன்னு நீங்க சொல்றீங்க, அது உங்கள் சாய்ஸ் தான். அதாவது நான்

உங்கள் சாய்ஸ் அஞ்சு நாளும், இது எங்கள் சாய்ஸ் ரெண்டு நாளும் நான் சொல்றேன்ல, அதுக்கு அவர் போட்டிருக்காரு பிரபு தேவி. அப்படி பார்த்தா அது எங்க சாய்ஸ் தான் மேடம். ஆமா, நான் ஏற்கனவே சொன்னேன், அதெல்லாம் உங்க சாய்ஸ் தான், போடுறது மட்டும் நாங்க, அது வந்து அவ்வளோ அருமையா இருந்ததுன்னு போட்டிருக்காங்க. நாலு மணி பாடல் சும்மா அதிர்வேட்டு தான் அப்படின்னு வசந்தி சந்திரசேகர் போட்டிருக்காங்க. கோணமலை ஆனந்தன், சி என் நடராஜ், சாந்தி, பொன்னே கவுண்டனூர்லேருந்து ஆட்டம் போட வைக்கும் தூளான பாடல்கள். சண்டேக்கு சண்டே இல்லையா, ஸ்பெஷலா கொடுக்கணும்ல, அதனாலதான் காலையிலயும் அப்படி இருந்ததுன்னு பாராட்டிருக்கீங்க, ஈவினிங் அப்படி இருந்திருக்கு. இறுக்கமான மனது வந்து உங்க போடுற பாட்டை கேட்டு மனசு லேசாயிடுச்சு அப்படின்னு புலிராஜ் கீழ்கொந்தாலேன்னு போட்டிருக்காரு. குணசேகரன் அவரும் போட்டிருக்காரு. வாழ்த்துக்கள் அப்படின்னு வி என் இளங்கோ சாமி செட்டி பாளையத்துல இருந்து போட்டிருக்காரு. பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம்ல இருந்து பாடல் தேர்வு மயக்கி விட்டது அப்படின்னு போட்டிருக்காரு. போன வெள்ளிக்கிழமை ரெயின்போ பர்த்டேவை முன்னிட்டு நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணீங்களே, நிலையம் பற்றி நீங்கள் சந்தித்த விஐபிஸ் குறித்து நிறைய சொன்னீங்க, எஸ்பிபி சாருடனான சந்திப்பு இதெல்லாம் அருமையா இருந்தது அப்படின்னு உமா கணேஷ் போட்டிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை பாராட்டி ஏகப்பட்ட பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க. அப்பாவின் வேஷ்டி அந்த கதை சண்டே வந்தது இல்லையா, அர்ஜே மெய்ஸ்ரி வந்து அந்த கதை சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமை அப்படின்னு வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் குடும்பத்தார், அப்புறம் வந்து கீதா அண்ட் ஃபேமிலி முடப்பழுவூர்லேருந்து அப்புறம் ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னாங்க. அப்பா வேட்டியை வைத்து நாங்கள் சாமி கும்பிடுவோம், இனி இது போல் செய்யும் போது இந்த கதையும் எங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு யார் போட்டிருக்காங்க, பிரபுதேவி ஸ்ரீசாய் போட்டிருக்காங்க. உமா கணேஷ் அவரும் போட்டிருக்காரு, அப்பாவோட நூல் வேட்டியில தூளி கட்டுவோம், அப்பாவோட வேட்டியோட எங்களுக்கும் அந்த கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத நிறைய பேர், அந்த கதை வந்து அவங்கள ரொம்ப உருக்கமா ஃபீல் பண்ண வச்சிருக்கு போல இருக்கு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. என்றோல வந்த ரெண்டு பாடல்களும் அருமை, கேட்டிராத பாடல்கள் அப்படின்னு நவநீதன் சென்னிமலையில போட்டிருக்காரு. உங்களை மாதிரி ஆர்ஜே ஆக நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு ராஜு. முதல்ல மத்த ப்ரோக்ராம்ஸ் நீங்க கேட்கணும், அவ்வளவுதான், நான் ஆர்ஜே இல்ல இருந்தாலும் நான் சொல்றேன், ப்ரோக்ராம்ஸ் கேட்கணும், கேட்டாதான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ வரும். அம்னிக்குட்டி அப்படிங்கிறவங்க என்ன போட்டிருக்காங்க, ரமா என் குட்டி நாயர், அவங்க சித்தூர்ல இருந்து எல்லாருக்கும் விஷஸ் சொல்லியிருக்காங்க, ஓ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ அம்னிக்குட்டி. நாங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் அருமையா இருக்கு அப்படின்னு பர்த்டே விஷஸ் போட்டிருக்காங்க. டாக்டர் பக்தவச்சலம் அவர்களோட இன்டர்வியூ வந்து அருமையா இருந்து துள்ளலா இருந்ததுன்னு ராஜஐயப்பன் போட்டிருக்காங்க. அப்புறம் அதே பாராட்டி நிறைய பேர் போட்டிருந்தீங்க. டாக்டர் அவர்கள் அவினாசிக்கு வந்திருந்தாரு, 20 நிமிஷம் சிரிக்க சிரிக்க பேசினார் அப்படின்னு அவினாசி பிரபு போட்டிருக்கீங்க. மருத்துவர் பக்தவச்சலம் அவருடன் நேர்முகம் வந்து ரொம்ப அற்புதமான அனுபவம், உங்களின் நேர்முக திறமை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை, டாக்டர் சொன்ன அத்தனை விஷயங்களும் சுவாரஸ்யமாக இருந்தன, இதுவும் வெறும் பேச்சு என்ற அளவில் இல்லாமல் வாழ்வில் பின்பற்ற வேண்டிய ஒன்று என வலியுறுத்தி சொன்னார் டாக்டர். உங்களை நேசிக்கிறோம் சௌமியா மேம் அப்படின்னு போட்டிருக்காரு பாபு மாதவன் அவினாசிலிருந்து. தேங்க்யூ, உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி. இந்த ப்ரோக்ராம் வந்து கேட்டுட்டு நிறைய பேர் பாராட்டி இருந்தீங்க, அது ரீபிராட்காஸ்ட் ஆச்சு உங்களுக்கு அலைவரிசை ஒண்ணுல, அதையும் கேட்டுட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. மனவி சந்திரசேகர் என்ன போட்டிருக்காரு, ரெக்கார்டட் ப்ரோக்ராம்ஸ் பத்தி, நேரலை நிகழ்ச்சிகள் பத்தி, நியூஸ் டிவிஷன் பத்தி, இந்த நிகழ்ச்சிகளை பத்தி எங்களுக்கு சொன்னீங்க, நேர்ல பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு போட்டிருந்தார். அப்புறம் வந்து குகன் சிந்து, 4 to 6 ப்ரோக்ராம் வந்து அருமையா இருந்தது, எங்களை பத்தி ஆர்ஜிஎஸ்க்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சோம், ஆனா நீங்க ஒவ்வொருத்தரையும் எப்படி கவனிக்கிறீங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், கிரேட் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ சிந்து. சுதாகர் ஆதித்தன், ஒரு வாரம் நான் சொந்த ஊருக்கு போனதால் நிகழ்ச்சிகளை கேட்க முடியல. எம்பி ராமலிங்கம் சார் அவர் என்ன போட்டிருக்காரு, தடை நிறைய வரும், இறுதியில் வெற்றி கிடைக்கும், கோவை ரெயின்போவுக்கு பர்த்டே விஷஸ், எனக்கு லைன் கிடைக்காதுன்னு தெரியும், அதனால உங்களுக்கு தனியா மெசேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு போட்டிருக்காரு. வெள்ளிக்குப்பம் பாளையம் சங்கரேஸ்வரன் குடும்பத்தினர் அவங்களும் வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. பூலக்காட்டு பாளையம் ஜெகநாதன் அவரும் போட்டிருக்காரு, உங்ககிட்ட பேச முடியலன்னு வருத்தம், நான் 157 முறை போன் செஞ்சேன். இந்த மாதிரி எல்லாரும் போட்டிருக்காங்க, 40 முறை 50 முறைன்னெலாம் போட்டிருக்கீங்க. நீங்க பேசும் தொலைபேசி நிகழ்ச்சி மட்டும் ஒன்று வையுங்கள், உங்களிடம் பேச வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஏங்கி ஏமாந்து விட்டோம், நாங்கள் கணக்கே வச்சுக்க முடியாத அளவுக்கு போன் செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் பேச முடியலன்னு சொன்னீங்க. இன்னொரு நாள் நிச்சயம் பேசுவோம், எப்ப பேசலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, பேசிடலாம், அவ்வளவுதானே. ஐம் வெரி சாரி, ஏன்னா நிறைய பேர் பேச முடியலன்னு நிறைய பேர் எழுதியிருக்கீங்க. சரி, அதுக்கு வந்து வெரி சாரி, கையே வலிச்சு போச்சுன்னு எல்லாரும் கொடுத்துருந்தீங்க, என்ன செய்யறது, நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறமும் நான் நிறைய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தேன், 6, 40, 2 நாளும் கொடுத்தேன், அப்புறம் ரிலேலாம் வந்தது, அதனால பேச முடியல. ஓகே, நிச்சயம் இன்னொரு நாள் பேசுவோம். கனக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், அதாவது உதய நாள் ப்ரோக்ராம் வந்து வரவேற்கத்தக்கது அப்படின்னு போட்டிருக்காரு. அப்ப
அப்புறம் நடராஜ் சாந்தி ஒரு கவிதை போல

0: போயம்மா அப்படியே அழகாக எழுதி அவர் கைத்தறி நெசவாளி நல்ல ஒரு பாடல் மாதிரி எழுதி பாராட்டியிருக்காரு. தேங்க்யூ. கீதா கைலாஷ் அவங்க பண்ண கவிதையும் கானமும் ரொம்ப அருமையாக இருந்தது. உங்கள் குரலில் நிகழ்ச்சியை ரசித்தோம், அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. புலக்காட்டுப்பாளையம் ஜெகநாதன் என்ன போட்டிருக்காரு, உங்கள் பேச்சை கேட்க சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. சரி என்னடா மணி ஆகுதே, 12:40 ஆக போகுதே, நியூஸ் வரலையே, நியூஸ் தான் வரப்போகுது, அப்புறம் உங்க லெட்டர் உங்க மெசேஜஸ் எல்லாம் 12:50 மேல கண்டினியூ பண்ணுவோமா? தமிழ் நியூஸ் கேளுங்க, கேட்டுட்டு எங்களோட கனெக்டடாவே இருங்க.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம். நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

0: மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலான்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலான்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.
1: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி RJ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சியை கேட்கலாம். 5:00 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில வழிகாட்டி, கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் பேராசிரியர் பி ஆனந்தராஜ் அவர்கள். இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிஜேபி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கல பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களையும் எடுத்துரைக்கும் வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான முந்தைய அரசு இந்த சட்டங்களை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்தாமல் தாமதித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதித்துறை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அரசுக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு அடிபணியாது என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஒடிஷாவில் உள்ள பாரதீப் துறைமுகம் 15 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். பாரதீப் துறைமுகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 50 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு இந்த துறைமுகத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த

0: சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற அதற்கான வழிகாட்டு குழுவின் முதலாவது கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். இளம் படைப்பாளிகளுக்கு இந்த திரைப்பட விழா வாய்ப்புகளை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவிலான சிறந்த திரைப்படங்கள் இந்த விழாவில் திரையிடப்பட உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். இந்த திரைப்பட விழா கோவாவில் நவம்பர் 20ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நவீன் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. புதிய நிர்வாகிகள் நியமனத்திற்கு பின்னர் நடைபெறும் இந்த முதலாவது கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சட்ட அமைப்பு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இதில் பங்கேற்றார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்தும் நீதித்துறையின் செயல்பாடுகளில் புதிய கண்டுபிடிப்புகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவிற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுமையான கற்பித்தல் முறை மற்றும் மாணவர்களின் நலன் மீது கொண்ட அக்கறைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது தமிழகத்தின் கல்வி சிறப்புக்கும் ஆசிரியர் சமூகத்திற்கும் பெருமை சேர்ப்பதாகவும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த விருது தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பெருமை அளிப்பதாக உள்ளது என்று தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த விருது எனக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் என் மாணவர்கள் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு, ஊர் பொதுமக்களுக்கு, தன்னார்வலர்களுக்கு, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு, என் பள்ளிக்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்களுக்கு, தன்னார்வ அமைப்புகளுக்கு, என்ஜிஓ அமைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். அதோடு சேர்த்து மட்டுமல்லாமல் நான் பிறந்த கிராமம் சொக்கம்பட்டி என்ற கிராமம், அந்த கிராமத்திற்கும் நான் வந்து நன்றி கடன் பெற்றுள்ளேன். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் இந்த பள்ளிக்கு உதவி செய்துள்ளார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்வு. அதோடு மட்டுமல்ல, நான் வாழக்கூடிய இந்த தென்காசி மாவட்டத்திற்கு உள்ள எல்லா பெரியோர்களுக்கும் இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கின்றேன்.
0: இதேபோல் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மதுரை PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி அமுதா, ஆசிரியர் பணியை சிறப்பாக மேற்கொள்ள உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இந்த அவார்டு கிடைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிளஸ் பெருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்டை வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். பிகாஸ் நான் என்ன இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறேனோ, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் தான். அவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன்ல தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மை டீச்சர்ஸ் ஆல்சோ. இந்த அவார்டை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிருக்காங்க, என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்னோட குழந்தைங்க. நான் குட்டி குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப விரும்புவேன். அண்ட் அதுதான் என்னோட பேஷன். குழந்தைங்களுக்கு நிறைய நல்லா செய்ய முடிஞ்சது. அது எல்லாத்தோட அவுட்புட்டோ தான் இன்னைக்கு சொல்லணும், ஐ குட் கெட் திஸ் அவார்டு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேர் சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன்.
0: தெலங்கானாவில் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர். யாதாத்ரி புவனகிரி மாவட்டத்திற்குட்பட்ட போச்சம்பள்ளியில் செயல்பட்டு வரும் இந்த தனியார் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் ஊழியர்கள் பணி

பணிமாற்றத்தின் போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அந்த உற்பத்தி பிரிவில் உள்ள உலையில் ஏற்பட்ட தீ காரணமாக இந்த வெடி விபத்து நேரிட்டதாகவும் இதில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். ஜெய்ப்பூர் அருகே உணவு தானியங்களை சாலையில் காய வைத்துக் கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் அவர்கள் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையேயான தொழில்துறை ஒத்துழைப்பு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. வர்த்தக வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாத்தர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 57 கிலோ எடைப்பிரிவில் தன்வி மக்தூமும் 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக ஜூனியர் உபகரணங்களுடன் கூடிய வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மதுராக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் சப் ஜூனியர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14 21-8 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் யூ யான் ஜெய்ஸ்லின் ஹூயை வென்றார். கான்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 12-10 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்கஸ் வில்லிஸ் டேவிட் ஸ்டீவன்சன் இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிஜேபி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நவீன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: டாக்டர் பக்தவச்சலம் நிகழ்ச்சியை பாராட்டி சுதாகர் ஆதித்யன் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதாவது டாக்டர் கிட்ட அவர் ரொம்ப முடியாம ட்ரீட்மெண்ட் எடுத்ததை பத்தி சொல்லியிருக்காரு. என் உயிரை காப்பாத்தியவர் டாக்டர் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. மற்றபடி எல்லா நிகழ்ச்சியும் நீங்க பாராட்டியிருக்கீங்க, தேங்க்யூ. ஏலகிரி குணசேகரன் என்ன போட்டிருக்காரு, கோயம்புத்தூருக்கு விஷஸ் போட்டிருக்காரு. சரி, மயக்கும் மாலை அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. ஆடி மாத முடிவு சிறப்பு நிகழ்ச்சி கவிதையும் கானமும் அருமை அப்படின்னு செல்வபுரம் சையத் ரசூல் தேவகி அவர்களை பாராட்டி அனுப்பியிருக்காரு. மதுக்கரை பெரியசாமி நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் லோகநாதன் அந்தியூர்ல இருந்து உடுமல்பேட்டில இருந்து அவர் என்ன போட்டிருக்காரு, ராஜமாதா வசந்த இல்லம் அதுல டாக்டர் நூருல் அவரோட இன்டர்வியூ கேட்டேன், பெண்களுக்கு வரும் பிரச்சனைகள், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் பத்தி, எக்ஸசைஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ரொம்ப அருமையா சொன்னாங்க. நீங்க உங்களோட நேர்முகம் ரொம்ப அருமை, உங்க சின்சியர் எஃபர்ட்டுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ லோகநாதன் சார். ராஜகோபுரம் சாங்ஸ் ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லி கே என் பாளையம் பேச்சு முத்து அனுப்பியிருக்காரு. கதைகள் வழியே திருக்குறள் அது அருமை அப்படின்னு களத்துப்புதூர் அன்னபூரணி போட்டிருக்காங்க. நேத்து கலக்கிட்டீங்க ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு போட்டு யாரு, ஆர் பி கருணாகரன் அவர் போட்டிருக்காரு. எதுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு போட்டிருக்காரு. அந்தோணி ராஜ் சென்னையில இருந்து அர்த்தமுள்ள அரட்டை வந்து அருமை, தகவல் வந்து சிறப்பு, என்றோ கேட்டது இன்று மினிக்குதுல வந்த ராஜகோபுரம் படப்பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் அபிமன்யு கீழ்குந்தா நீலகிரியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. எஃப்எம்மோட பர்த்டே ஸ்பெஷல் கவிதையும் கானமும் அறிவிப்பாளர் அரவிந்த் செய்தது ரொம்ப அருமையா இருந்ததுன்னு கோணமலை ஆனந்தன் அவர் போட்டிருக்காரு. அப்புறம் பல

நேயர்கள் பாராட்டியிருந்தீங்க, தேங்க்யூ. இந்த வயலின் ஜாலம் ஒன்று போட்டிங்களே, அது அருமை அப்படின்னு அதை கவனிச்சு செல்வபுரம் சையத் ரசூலும் அவினாசி பாபு மாதவன் இவங்க ரெண்டு பேரும் பாராட்டியிருக்காங்க. சங்கரலிங்கம் தாராபுரம்லேருந்து விஷஸ் சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ. ஓகே, பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி நட்சத்திர மயில் இருக்க அருமையா இருந்தது. அந்தோணி ராஜ் சென்னையிலேருந்து பாராட்டியிருக்காரு. அதே நிகழ்ச்சி பாராட்டி ஜெகநாதன் பூலக்காட்டு பாளையம். அப்புறம் கிருஷ்ணன் எஸ் சீர்காழியிலேருந்து சொன்ன விதம் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. ராஜகோபுரம் படப்பாடல் அர்த்தமுள்ள அரட்டை, அதுல வந்து காட்டை சார்ந்து வாழறத பத்தி எல்லாமே அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மனமை சந்திரசேகர் பாராட்டியிருக்காரு. ராஜேஷ் சேரன் மாநகர்லேருந்து கும்பகோணம் மனோகர் இவங்க ரெண்டு பேருமே எஃப்எம்க்கு பர்த்டே விஷஸ் சொல்லி நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் அப்பப்ப பாராட்டி எனக்கு மெசேஜ் பண்றாங்க, தேங்க்யூ சோ மச். சாய்வு நாட்களில் இடம்பெற்ற மகேஸ்வரன் அவர்களின் நேர்காணல் மிகவும் நன்றாக இருந்தது. அவருக்கு என் வாழ்த்துக்கள். போவோம் அவர்வலம் அருமை. அப்புறம் வந்து ஊர்ப்புறத்திலே கொங்கு தமிழ் பேசிய அந்த தம்பதியினர் கொத்தமல்லி வியாபாரம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எங்களுடைய பாராட்டு. என் பாலசுப்ரமணியம் தொகுப்பாளர் அவருக்கும் எங்களுடைய வாழ்த்து தெரிவிச்சிருங்க அப்படின்னு யார் போட்டிருக்காங்க, போத்தனூர்லேருந்து பாலசுப்ரமணியன் போட்டிருக்காரு. அப்புறம் குவிசுக்கான விட நீங்க சரியா சொல்லல, அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியம் நீங்க ஒன்னு கேட்டிருந்தீங்க, அதாவது சோகமும் ரசம் தானே, ஏன் அதுல பாடல்கள்லாம் நீங்க போட தயங்குறீங்க லிசனர் சாய்ஸ்ல அப்படின்னு கொடுத்திருந்தீங்க. நம்ம அதுக்கான டைம் இருக்கு, சோக பாடல்களை நம்ம எப்ப கேட்போம் அப்படின்னு ஒரு ரூலே இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா. எப்ப அதை நான் அப்பதான் கேட்கணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அதர்வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ சோகத்தை சந்திக்கிறோம், அட்லீஸ்ட் ரேடியோலயா சந்தோஷமான பாடல்களை கேட்போமே, அதுக்குன்னு டோட்டலாவே நம்ம போடாம இருக்கிறது இல்ல. கொஞ்சம் லைட் சோகம் சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு அதெல்லாம் போடுறோமே, இந்த மூணு மணி பாடல்கள்ல நீங்க பார்த்துதான் நீங்க கேட்கணும். சட்டி சுட்டதடா அந்த மாதிரி பாடல்கள், வீடு வரை உறவு அதெல்லாம் வேண்டாம். ஒரு பெரியவர் இங்க வந்திருந்தாரு, அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு, வேண்டாம் அதை போடாதீங்க, நைட்டு கேட்டு தூங்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது பெருவாரியான பேரோட அபிப்பிராயம், சோ அதனால அதை நம்ம தவிர்க்கிறோம் அவ்வளவுதான். சோ அதனாலதான் வேணும்னா நீங்க வீட்டுல கேட்டுக்கலாமே, சந்தோஷ படத்துக்கு தானே ரேடியோவே ஆன் பண்றோம், என்ன சொல்றீங்க? ஓகே தானே, ஓகே. உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. இப்ப இந்த குவிஸ் ரீவிசிட் பண்ணக்கூடிய டைம். இப்ப வரப்போற டியூனை கேளுங்க. இதுல டியூன் இந்த ஹம்மிங் போர்ஷன் மட்டும் கேளுங்க, முன்னாடியே சொல்லிடுறேன், பாட்டை கேட்க வேண்டாம், பாட்டிலேயே ஒரு ஹம்மிங் வரும் பாருங்க, அதை மட்டும் மறக்காம கேளுங்க.

ஏன்னா அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்த தமிழ் பாடல் இருக்குல்ல, அதே ஹம்மிங் தான். அதுதான் பாடலுக்கு உயிர் நாடி, அதை வச்சுதான் பாடலே. ஆனா அது ஒரே ஒரு மெலடி லைனை எடுத்து எப்பேற்பட்ட காம்போசிஷன் கொடுத்துப்பாரு அந்த எப்பேற்பட்ட கம்போசர். இந்த பாட்டை இப்ப ரீசெண்டா தான் கேட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படி இதை வருது, பாட்டே வருது வாயில, அப்படி அடங்கு அடங்குன்னு அடக்கிக்கிறேன். க்ளூ வந்து கொடுத்துட்டேன். இந்த பாட்டை ரீசெண்டா குதூகலமா காலையில குஷியா கேட்டீங்க நீங்க. பாடல்கள்லாம் குஷியாவும் ருசியாவும் இருந்ததுன்னு ஒரு நேர சொல்லியிருக்காரு பாருங்க. நான் இப்ப அந்த டைம் வந்து உங்களுக்கு நான் படிச்சுட்டேன், அதை வச்சு பாட்டை கெஸ் பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பரா இருந்ததும் அதுல ரெண்டு வருஷன் வேற இருக்கு. சரி, இதெல்லாம் வேண்டாம், ஈஸியா கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ அனுப்பி வைங்க. நம்பர் சொல்லணுமா? 9 58 58 00 103. உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டியூன் போட்டு அதை பத்தி ஒரு தகவல். இன்னும் டியூன் கேளுங்களேன், என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கும் கேட்கும் போது.

என்ன ஞாபகம் வருது உங்களுக்கெல்லாம்? அந்த காலத்துல கொஞ்சம் ஒரு பெரிய அந்த ஜில் ஜில்லுன்னு தியேட்டர்ஸ் எல்லாம் வந்தப்புறம், கொஞ்சம் தியேட்டர்ஸ் எல்லாம் மாடர்னைஸ் ஆனப்புறம், 83-84 அப்புறம் அந்த கர்டன் அப்படியே தூக்கும் பாத்தீங்களா, அப்ப இந்த டியூன் வந்தது. ஞாபகம் இருக்கா? அதுதான் அந்த டியூன் தான் இப்ப நீங்க கேட்டீங்க. கிராஃப்ட்வர்க் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் எலக்ட்ரானிக் மியூசிக் குரூப். அதுலயும் ரெண்டு சைடு இருக்கும். ஒன்னு, ஒரு சைடுல தி ரோபோ, இந்த ரோபோ இப்ப நம்ம கேக்குறோம்ல அதுதான். இன்னொரு சைடுல வேற ஒன்னு பண்ணாங்க, அது பேரு ஸ்பேஸ் லேப். 1978 இது வந்திருக்குன்னா நம்மளால நம்பவே முடியல. வி ஆர் த ரோபோன்ஸ், நாங்க தான் ரோபோ அப்படிங்கிற பாட்டு தான் அது. ஆக்சுவலா லிரிக்ஸோட தான் வரும், ஆனா டியூன் வந்து டாமினேட் பண்ணும். அந்த சாங்ஸ் ரெஃபரன்ஸ் சொல்லுவோம், அதாவது அதுதான் மேஜர் ஐடென்டிபிகேஷன். திருப்பி

0: திருப்பி திருப்பி அதே டியூன் தான், அந்த பாட்டும் வரும். அதுதான் அந்த பேண்டுக்கே சிம்பிள் மாதிரி ஆயிப்போச்சு. சரி, என்னெல்லாம் வரும் அந்த பாட்டுல அப்படின்னா, நாங்கள் தான் ரோபோ, நாங்க இப்ப பேட்டரியை நல்லா சார்ஜ் பண்ணிக்கிட்டோம், நல்ல ஃபுல் எனர்ஜியோட இருக்கோம், நாங்க வந்து மெக்கானிக்கலா டான்ஸ் ஆடுவோம், ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகும், ஏன்னா நாங்க தான் ரோபோ. இப்படி வரும். ரஷ்யன்ல கூட அந்த பாடல் வரிகள் வரும், இங்கிலீஷ்லயும் ரஷ்யன்லயும். நாலு பேர் இப்படி நடப்பாங்க ரோபோ மாதிரி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை விஷுவலா பார்க்க ஆரம்பிச்சோம். விஷயம்ல பார்த்த அப்புறமும் அது வந்து நாலு பேருமே ரோபோன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்களா. ஆனா நிஜமான ஆட்கள் தான், அந்த பேண்ட்ல இருக்கிற உறுப்பினர்கள் தான் அதுல பண்ணிருப்பாங்க. ரோபோட்டிக்கலா நடந்திருப்பாங்க. பின்னாடி ரோபோன்னு ஒண்ணு வரும்னு நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தினது யாரு சொல்லுங்க பாப்போம்? சுஜாதா. ஆமா, என் இனிய இயந்திரா, அதுதான் நமக்கு ஞாபகம் வருது இல்லையா. இது வந்து இன்னும் 1978 இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு டெக்னோ எலக்ட்ரானிக் மியூசிக் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதுவும் அந்த காலத்துல ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணிருக்காங்க. பின்னாடி அதாவது 2026 இருக்க மாதிரி 70 திங்க் பண்ணிட்டாங்க. அப்புறம் பாருங்க அந்த எந்திரன் படம்லாம் நமக்கு எப்போ வந்தது, அந்த பூம் பூம் ரோபோடா இல்லையா. இதெல்லாம் அப்ப பூம் பூம் ரோபோடா, நாங்களா ரோபோடா, நாங்க தாண்டா ரோபோ அப்படின்லாம் பண்ணிட்டாங்க. ஆச்சரியமான விஷயம், உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? வி ஆர் த ரோபோ அப்படின்னு கேட்கும் போது ஐ எம் நாட் அ ரோபோ அப்படிங்கிற கேப்சர் ஞாபகம் வருதா? ஆனா எப்படி மாறப்போ தெரியுமா? நானும் ரோபோ தான், ஐ எம் எ ரோபோ அப்படின்னு மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்ப வந்து ஏஐலாம் வந்தாச்சு இல்லையா, இனிமே என்ன ஆகும்னே நமக்கு சொல்ல முடியல. பட் பாருங்க, இது எதுக்கு இந்த பாட்டு நான் இப்ப போட்டேன்னா, உங்களுக்கு இப்படி எல்லாம் அந்த காலத்திலே பண்ணிட்டாங்க. அந்த ஆல்பம் பேர் என்ன தெரியுமா? த மேன் மெஷின். பாருங்க, பொருத்தமான பேரை வச்சுட்டாங்க. அதுல கிராஃப்ட் ஒர்க்னு ஒரு பாட்டு, அது ஒரு ஆல்பம், அந்த ஆல்பத்துக்குள்ள இது ஒரு ஆல்பம், அதுல ஒரு சைடு அது, இன்னொரு சைடு வேற ஒரு பாட்டு. ஸோ அதை தான் நீ கேட்டீங்க. எப்படி இருக்கு இந்த வாய்ஸ்னா, அந்த வோக்கல் இருக்கு இல்லையா, அந்த வாய்ஸ் பாடின வாய்ஸ் இருக்குல்ல, அதை சிந்தசைஸ் பண்ணி வோக்காடர் அப்படிங்கிறாங்க. வாய்ஸ் ரெக்கார்டர் சேர்ந்தா வோக்காடர், வோக்காடர்ல ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, ஃபுல் எனர்ஜியில வருது இல்ல, அந்த கேட்க நல்லா இருக்கும். இப்போ வந்து அந்த பில் போர்டுமாங்க, அவங்களுக்கு ஒரு கவுண்ட் டவுன் இருக்கும், அதுல இதுதான் டாப்ல இருந்திருக்கு. இந்தியாவுக்கு வர பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இது ஒரு அடிக்டிவ் மியூசிக் தான், கேட்க கேட்க திரும்ப கேட்கற மாதிரி இருக்கும். அதனாலதான் பாருங்க, கர்டன் திறக்கிறதுக்கு கிராஃப்ட் ஒர்க்கோட தி ரோபோ இதை வந்து வச்சிருக்காங்க. நம்மளாம் எவ்வளவு கிரியேட்டிவ் பீப்புள் இல்ல, யார் பண்ணான்னு நம்ம அதை அழகா யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. அங்க நிக்கிறோம் நம்ம. உங்களுடைய நாலேஜுக்காக இந்த பாட்டு வந்தது, என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சூப்பரா ரெண்டு இன்ட்ரோ கேட்டது பாட்டு கேட்டுட்டோம், அப்புறம் ரொம்ப தாட்ஃபுல்லா ஒரு அரட்டை கேட்டுட்டோம். இந்த வாரம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான குவிஸ் எல்லாம் இல்லை. சரி, அடுத்த வாரம் இதோட ஒரு சூப்பர் நிகழ்ச்சியில மீட் பண்ணலாமா? அண்டில் தென், யூ கீப் ஸ்மைலிங். உங்களிடம் இருந்து விடை பெறுவது சௌமியா. மீண்டும் சந்திப்போமா?
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மதிய வணக்கம். FM Rainbow 103 கோவையில் நேரம் 1:35. நம்ம அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி கேம் ஷோ. எஸ், நாம கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஸோ லஞ்ச் டைமில், அதுவும் இந்த லஞ்ச் டைம் நிகழ்ச்சியில், கேம் ஷோவில் தினமும் ஒவ்வொரு கேம்ஸ் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன விளையாட போகிறோம், யோசிங்க யோசிங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குற கேள்விக்கு டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் யோசி யோசிச்சு பதில் சொல்லணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான கேம். டக்குன்னு நீங்கள் கால் பண்ணுங்கள் 0422 அப்படிங்கிற கோயம்புத்தூருக்கான முன் இணைப்பு என்ன சேர்த்துட்டு 2312-103-2317-046 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு லஞ்ச் டைம் நிகழ்ச்சியில் நேர்ந்து நான் உங்கள் அர்ஜே மேஸ்ரீ. ஓகே, நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு க்வெஸ்டின் கேட்டுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் டக்கு டக்கு டக்கு அப்படின்னு பதில் சொல்லலாம். ஒரு ரூமில் 5 மெழுகுபத்தி எரிஞ்சிட்ருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு ரூமில் 5 மெழுகுபத்தி எரிஞ்சிட்ருக்கு. காற்று வீசி 2 மெழுகுபத்தி அணைஞ்சு போச்சு. இப்போ ரூமில் எத்தனை மெழுகுபத்தி?

0: லஞ்ச் டைம் கேம் ஷோவில் இணைஞ்சிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கூட நிறைய நேயர்கள் இணைஞ்சிட்டே இருக்காங்க. முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோத்தகிரிலிருந்து சிந்து பேசுறேன்.
0: கோத்தகிரியிலிருந்து சிந்து, இப்ப சிந்து கால் பண்ணிருக்காங்க. இப்ப நிறைய நேயர்கள் அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்லயும் இதுக்கு நிறைய பதில்கள் அனுப்பிட்டு இருக்கீங்க. இந்த ஷோ நம்ம வாட்ஸ்அப்ல விளையாட முடியாது, அதனால தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணாதீங்க. நான் வாட்ஸ்அப் பார்க்கவே மாட்டேன், அப்புறம் உங்க பேர்லாம் படிக்கவும் முடியாது. டக்குன்னு கால் பண்ணுங்க, நீங்க பதில கட கட கடன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சிந்து, ஒரு ரூம்ல
1: அஞ்சு இருக்கும், அந்த ரூம்
0: அந்த ரூம்ல அஞ்சு இருக்கும், அவ்வளவுதான். நான் கேள்வி எல்லாம் திரும்ப எல்லாம் கேட்க மாட்டேன். அடுத்த நேயர் வணக்கம்.
1: என்னங்க
0: எரிஞ்சிருந்தா என்னங்க, ஆனா மொத்தத்துல அஞ்சுதாங்க இருக்கும் அப்படின்னு சரியான பதில வந்து சிவசங்கர் சொல்லிருக்கிறாரு. அடுத்த நேயர்கிட்ட புது கேள்வியா உனக்கு கேப்போம். வணக்கம்.
2: வணக்கம். சென்னிமலையிலிருந்து நவநீதன்.
0: சென்னிமலையிலிருந்து நவநீதன், என்ன பண்ணிட்டு
2: இருக்கீங்க?
0: ஓகேங்க, இப்போ உங்க கையில மூணு ஆப்பிள் இருக்குது.
2: சரிங்க,
0: ஒரு டேபிள் வச்சுக்கோங்க, அங்க வந்து ஒரு மூணு ஆப்பிள் இருக்குது. சரிங்க, அத ரெண்டை எடுத்துட்டீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளவு ஆப்பிள் இருக்கும் டக்குனு சொல்லணும்.
2: ரெண்டு எடுத்துட்டா ரெண்டு எங்கிட்ட இருக்குங்க, டேபிள் ஒன்னு இருக்கு.
0: டேபிள் ஒன்னு இருக்கு, கரெக்டா?
2: இன்னொரு முறை சொல்லுங்க.
0: உங்ககிட்ட மூணு ஆப்பிள் இருக்குது, அத ரெண்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு இருக்கும்?
2: எங்கிட்ட மூணு ஆப்பிள் இருக்கு, மூணு எங்கிட்ட தான் இருக்கு.
0: மூணு உங்க கிட்ட தான் இருக்கும். அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கமே நாலு தடவை கேக்குது. யாருங்க?
3: சிங்கநல்லூர்லிருந்து ஜெயலட்சுமி மனோகரன்.
0: ஜெயலட்சுமி மனோகரன், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்க?
3: பண்ணிட்டீங்க.
0: ஓகே, ஒரு டேபிள்ல மூணு ஆப்பிள் இருக்கு, அதுல ரெண்டை நீங்க எடுத்துட்டீங்க. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? தாராபுரத்திலிருந்து சங்கரலிங்கம். சரி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டலாமா? ஒரு விவசாயி இருக்கிறாரு, அவர்கிட்ட 17 ஆடு இருக்கு. 9 ஆடு தவிர மத்தது எல்லாமே இறந்துருச்சு.
3: இப்ப
0: கேக்கலைங்களா? 17 ஆடு இருக்கு, 9 ஆடு தவிர மத்தது எல்லாமே இறந்துருச்சு. இப்ப எத்தனை உயிரோடு இருக்கு? 8. அடுத்த நேயர் வணக்கம். நல்லா இருக்கங்க. கேள்வி கேட்டீங்களா? 17 ஆடு இருக்கு, 17 ஆடு இருக்கு, 9 ஆடு தவிர மத்தது எல்லாமே இறந்துருச்சு. இப்ப எத்தனை உயிரோடு இருக்கு? 17 ஆட்டுல 9 ஆடு தவிர மீதி எல்லாமே இறந்துருச்சு. எல்லா ஆடுமே இருக்குதுங்க. அப்போ இறந்து போன ஆடெல்லாம் எங்கீங்க போகும்? அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. யார் பேசுறீங்க?
4: அடுத்த
0: நேயர் வணக்கம். ஒரு விவசாயிட்ட 17 ஆடு இருக்கு, 9 ஆடு தவிர மத்தது எல்லாமே இறந்துருச்சு. ஒன்பது ஆடு தானங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம், இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30 மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக்கர்கள், கோவை. செல் 7340707734.
2: லஞ்ச் டைம் கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தென்பொன்முடி சுரேஷ்குமார்.
2: தென் பொன்முடியில இருந்து சுரேஷ்குமார். ஓகே, நீங்க பஸ்ல போறீங்க?
3: சரிங்க.
2: அந்த பஸ்ல 10 பேர் இருக்காங்க.
3: சரிங்க.
2: முதல் ஸ்டாப்ல 3 பேர் இறங்கிறாங்க.
3: சரிங்க.
2: அப்புறம் 5 பேர் ஏறுறாங்க.
3: சரிங்க.
2: அடுத்த ஸ்டாப்ல 4 பேர் இறங்குறாங்க. இப்ப பஸ்ல எத்தனை பேர் இருப்பாங்க? 5, 10. பின்னாடி இருந்து யாரோ குடுக்கறாங்களே, பரவாயில்ல. 9 தவறான பதில், இருந்தாலும் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்தனே வணக்கம். கோத்தகிரி, கோகிலா, பஸ்ல 10 பேர் இருக்காங்க, 3 பேர் இறங்கிட்டாங்க, 5 பேர் ஏறிட்டாங்க, அடுத்த ஸ்டாப்ல மறுபடியும் 4 பேர் இறங்கிட்டாங்க. இப்ப பஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. சூப்பர், சரியான பதிலோட இவங்க எப்படியோ நான் சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைஞ்சிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில. இது லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? செல்வராஜ். எங்க இருக்கீங்க? ஒரே சத்தமா இருக்கே. ரேடியோ ரேடியோ வால்யூம். என் வாய்ஸே 4 தடவை 5 தடவை கேக்குது. குறைச்சிட்டீங்களா? நீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறீங்க செல்வராஜ். சரிங்களா? ரெண்டாவது இடத்துல இருக்கிறவங்கள நீங்க முந்திட்டீங்க. இப்ப நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கிறீங்க? முதல் இடத்துலயா? அது எப்படி முதல் இடம் ஆகும்? அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, ஒரு ஓட்ட பந்தயத்துல நீங்க ஓடிட்டு இருக்கீங்க, ரெண்டாவது இடத்துல இருக்கிறவங்களை முந்திட்டீங்கன்னா எத்தனாவது இடத்துல நீங்க இருக்கிறீங்க? முதல் இடத்துலதான் இருக்கிறீங்களா? மீண்டும் முதலிடமா? அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ, நமஸ்காரம்.
2: நமஸ்காரம். யாருங்க?
4: சுஜாதா பேசுறேங்க மேடம்.
2: சுஜாதா, எங்க இருந்துங்க?
4: திருப்பூர்ல இருந்து.
2: திருப்பூர்ல இருந்து சுஜாதா பேசுறீங்க. சுஜாதா, லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டாச்சா?
4: இல்ல, இனிமேல் தான் சாப்பிடணும்.
2: இனிமேல் தான் சாப்பிடணும். கேள்வி கேட்டீங்களா?
4: நீங்களும் இருப்பீங்க.
2: சுஜாதா, இதுக்கு இல்லையா ஒரு எண்டு அப்படிங்கற மாதிரி சரியான பதில சொல்லி இந்த கேள்வியை முடிச்சு வச்சிட்டாங்க.

0: நேர்களின் நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், இங்க ராஜவீதி செல்வரசன் பேசுறேன். கேம் சூப்பரா இருக்குங்க மேடம்.
0: தேங்க்யூ. ராஜவீதியில இருந்து உங்க பேரு?
1: செல்வலட்சுமி.
0: ஓகே, விளையாடலாமா? கேக்கலாமா உங்கள்ட்ட கேள்வி? ஒரு விவசாயிட்ட 10 கோழி இருந்துச்சு. 3 கோழி தவிர எல்லாமே ஓடிச்சு. நீங்களும் கால் பண்ணலாம். 0422 அப்படிங்கிற கோயம்புத்தூருக்கான முன்னிணைப்பு என்ன சேர்த்துட்டு 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு ராஜவீதியிலிருந்து அந்த நேயர் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன பதில் சரிதான். சரி, அடுத்த நேயரும் அதையவே சொல்றாரா அப்படின்னு பார்க்கலாம்னு நினைச்சேன். இப்போ ஒரு விவசாயிட்ட 10 கோழி இருந்துச்சு, 3 கோழி தவிர எல்லாமே ஓடிடுச்சு.

0: நான் மீதி மூணு கோழி தானங்க இருக்கும். அடுத்த நேயர். ஓகே, நீங்கள் கால் பண்ணும்போது நீங்கள் உங்களோட டவர் வந்து கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு சிக்னல் நல்லா கிடைக்கிற இடத்துல இருக்கீங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கால் பண்ணுங்கள்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 60 ஆண்டுகால ஆராய்ச்சியில 30 வகையான காய்கறிகளில் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 150 மேற்பட்ட உயர் விளைச்சலை கொடுக்கக்கூடிய ரகங்கள் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்.
3: விதைப்பு முதல் அறுவடை வரை நவீன மற்றும் இயற்கை வழி தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார் பெங்களூரு ICAR IIHR இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி சங்கர் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
0: லஞ்ச் டைம் நிகழ்ச்சி விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நல்லா போயிட்டு இருக்குதுங்க, வினோபா நகர்ல இருந்து ராமலிங்கம்.
0: வினோபா நகர்ல இருந்து ராமலிங்கம், சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டுலாமா? ஒரு ஒரு கேள்வி கேட்டுலாமான்னு. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, அதனாலதான். ஓகே, ஒரு வீட்டுல 4 மூலையிலயும் ஒரு ஒரு பூனை நிக்குது. ஒவ்வொரு பூனைக்கும் எதிரில மூணு மூணு பூனை நிக்குது. மொத்தம் எத்தனை பூனை இருக்கும்? 8 பூனையா? சைன கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே. வணக்கம் வணக்கம், இணைப்புலதான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. ரெண்டு பூனையா? நான் இன்னொருக்க கேக்குறேன், நல்லா யோசிச்சு சொல்றீங்களா? ஒரு வீட்டுல 4 மூலையிலயும் ஒரு ஒரு பூனை இருக்குது. ஒவ்வொரு பூனைக்கும் எதிரில மூணு பூனை தெரியுது. அப்ப எத்தனை பூனை இருக்கும்?
5: அப்ப ஒன்னு இருக்கு மேடம்.
0: ஒன்னு இருக்குங்களா? அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: பாரதி மகாலிங்கம், கள்ளிவளசு.
0: ஓகே, கேள்வி கேட்டீங்களா? உங்க பதில்?
6: 7 பூனைங்க.
0: 7 பூனை இருக்குமா? நான் தெளிவாத்தான கேள்வி கேட்டேன். ஒரு வீட்டுல 4 மூளை இருக்குது, ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு பூனை இருக்கு. ஒரு பூனைக்கு எதிரில மூணு, ஒவ்வொரு பூனைக்கு எதிரில மூணு பூனை தெரியுது. அப்ப மொத்தம் எத்தனை பூனை? வணக்கம், அடுத்த நேயர்.
7: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம், உங்க பேரு?
7: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு, கேள்வி கேட்டீங்களா? ஒரு வீட்டுல 4 மூலை இருக்கு, ஒவ்வொரு மூலையிலயும் ஒவ்வொரு மூலையிலயும் ஒரு ஒரு பூனை நிக்குது. ஒவ்வொரு பூனைக்கும் எதிரில மூணு பூனை தெரியுது. மொத்தம் எத்தனை பூனை இருக்கும்?
7: ஒவ்வொரு மூணு பூனை மேடம்.
0: நாங்க கொஞ்சம் யோசிச்சு அப்புறமா சொல்றோம். ஓகே, மூணு பூனையா இருக்கும்? ஒரு வீட்டுல 4 மூலை இருக்கு. அடுத்த நேயர் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
8: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து.
0: பேச்சுமுத்து, பதில் தெரிஞ்சுதா?
8: மொத்தம் 4 பூனை.
0: 4 பூனை இருக்கு. சரியான பதில் வர வரைக்கும் விட மாட்டோம்ல.
8: நன்றி.
0: 4 மூலை இருக்கா? மூனைக்கு மூளைக்கும் ஒரு பூனை நிக்குதா? ஒவ்வொரு பூனைக்கும் ஆப்போசிட்ல மீதி மூணு மூலையில இருக்கிற பூனையும் தெரியத்தானே செய்யும். ஓகே, இன்னும் கால் பண்ணலாம். அடுத்தடுத்த கேள்விகளோட நானும் காத்துட்டு இருக்கேன், நீங்களும் கால் பண்ணுங்க. 2312103 2317046. அடுத்த நேயர். ஓகே,

0: நான் லைன் எங்க போகுதுன்னு பாப்பேன் மேம், அதுக்கப்புறம் அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணுவேன் மேம்.
1: மூணும் ஒரே இடத்துல தான் கனெக்ட் ஆகுது, மூணுக்கும் ஒரே ஸ்விட்ச் போர்டு தான் இருக்கு, அந்த இடத்துல லைனா மூணு ஸ்விட்ச் இருக்கு. கொஞ்சம் யோசிங்க, ஈஸி தான். விஷால் நீ கண்டுபிடிச்சிடலாம்.
0: ஒரு பக்கம் இருக்கு இந்த ரூம் இன்னொரு பக்கம் இருக்கு ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன் வெச்சுக்கோங்க.
1: சொல்லட்டுமா? போயிடணும். இப்ப எங்க லைட் எரியுதோ அது ரெண்டாவது ஸ்விட்ச் ஆன் பண்ணதோட லைட். இப்ப ரெண்டு ஆஃப்ல இருக்குமா? இப்ப அந்த பல்ப் தொட்டு பார்த்தோம்னா எந்த பல்ப் சூடா இருக்கோ அது ஃபர்ஸ்ட் ஸ்விட்சோடது. ஓகே
0: ஓகே மேம்.
1: ஓகே சூப்பர். பட் ட்ரை பண்ணிருக்கீங்க மிஷாலினி. லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். கால் பண்ணுங்க 2312103 2317046 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. நிகழ்ச்சியில் நையும் நேயர் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? பிரியா, உங்களுக்கான கேள்வி, அஞ்சு மெஷின் அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு பொருளை தயாரிக்குது.
0: சரிங்க.
1: 100 மெஷின் 100 பொருளை தயாரிக்க எவ்வளவு நேரம் ஆகும்?
0: 100
1: நிமிஷம் ஆகுமா? 5 மெஷின் 5 நிமிஷத்துல 5 பொருளை தயாரிக்குது. 100 மெஷின் 100 பொருளை எத்தனை நேரத்துல தயாரிக்கும்? 5
0: நிமிஷத்துல.
1: கேக்கல இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓகே, 100 நிமிஷத்துல தயாரிக்கும். அடுத்த நேயர் வணக்கம்.
2: 5 நிமிஷத்துல.
1: உங்க பேர் சொல்லுங்க முதல்ல.
2: கோகிலா.
1: கோகிலா?
2: கோதகிரி.
1: கோதகிரி இப்ப கூப்பிட்டீங்களா கோகிலா? நீங்க
2: ஃபர்ஸ்ட் கூப்பிட்டீங்க.
1: பரவாயில்ல. ஓகே சரி சொல்லுங்க பதில்.
2: அதே
1: 5 நிமிஷத்துல தயாரிக்கும். 5 மிஷின் 5 நிமிஷத்துல 5 பொருளை தயாரிக்குதுன்னா 100 மிஷின் 100 பொருளை அதே 5 நிமிஷத்துல தாங்க தயாரிக்கும். இதெல்லாம் ஒரு க்வெஸ்சன் நீங்க என்கிட்ட கேக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு மாடலேஷன்ல கோகிலா சொல்லியிருக்காங்க பதில். நினைச்சிருக்கீங்க FM Rainbow 103 கோவையில, இது லஞ்ச் டைம்.

0: கேட்டுட்ருக்கோம் லஞ்ச் டைம் நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நிகழ்ச்சியினோட நிறைவுக்கு வந்துட்டோம். இன்னும் டைம் இருக்கு, இன்னும் ஒரு 6-7 நிமிஷம் இருக்கு. அடுத்தடுத்து காலர்ஸும் வந்துகிட்டே இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், யார்? எவ்வளவு நேரம் நான் பேசினேன் பார்த்தீங்களா? அதுதான் நான் சொன்னேன், கரெக்டா சிக்னல் இருக்கிற இடமா பார்த்து நின்று கூப்பிடணும். வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோத்தகிரியிலிருந்து மிஷாலினி பேசுறேன்.
0: மிஷாலினி, எங்க மிஷாலினி? சண்டே 10 மணி தாண்டி இப்ப கேம் ஷோக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டீங்களா? சூப்பர். ஓகே, மிஷாலினி கஷ்டமான க்வெஸ்சனா கேக்கலாமா?
1: ஓகே,
0: கொஞ்சம் நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒரு ரூம்ல 3 ஸ்விட்ச் இருக்கு. அடுத்த ரூம்ல தான் 3 பல்ப் இருக்கு. நீங்க எந்த ஸ்விட்ச போட்டா எந்த பல்ப் எரியணும்னு கண்டுபிடிக்கணும். ஆனா பல்ப் இருக்கிற ரூமுக்கு நீங்க ஒரு முறை மட்டும்தான் போகணும். இப்ப அந்த ஸ்விட்சை எப்படி கண்டுபிடிப்பீங்க? எந்த பல்புக்கு எந்த ஸ்விட்ச்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆனா அந்த பல்ப் இருக்கிற ரூமுக்கு ஒரே தடவை தான் போகணும்.
1: மேம், அந்த லைன், அந்த ஸ்விட்சோட

0: ஏனமுனே இப்படி கிலோ கணக்குல சர்க்கரை வச்சிருக்கீங்க, எப்ப குறைக்கிறது?
1: நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, 6 மாசத்துல பாதிக்கு கீழே குறைச்சிடலாம். அப்புறம் நீ ஒத்துழைச்சா மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தாம்புல 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டிகரில், கோவை. செல் 7340707734.
2: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு.
3: பறவைகள் எல்லைகளை வரைவதில்லை, மலர்கள் நிறங்களை ஒப்பிடுவதில்லை.
2: ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
4: திடீரென அவர் மாணவனுடைய தலையை தண்ணீருக்குள் அமிழ்த்தினார்.

பல்ஸ் வை நிகழ்ச்சி. கோயமுத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்ஸ் வை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.

நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் பேராசிரியர் பி ஆனந்தராஜ் அவர்கள். லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் இணைஞ்சிருந்தோம். நிறைய நேயர்கள் இன்னைக்கு கால் பண்ணி நிறைய ரொம்ப சூப்பரா ஜாலியா விளையாண்டிங்க. நிகழ்ச்சியை பங்கெடுத்த நேயர்கள், கேட்டு ரசித்த நேயர்கள் எல்லாத்துக்கும் நன்றி. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை இணைந்திருந்தது ஆர்ஜே மீஸ்ரீ. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையின நலத்திட்டங்கள் தமிழகத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத் துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் திருமதி கமலி அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது. நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள 57வது சர்வதேச திரைப்பட விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இளையோரின் திறன் மற்றும் புத்தாக்கத்திற்கு உரிய வாய்ப்புகளை வழங்கி சர்வதேச அங்கீகாரம் பெறுவதற்கான நடவடிக்கைகளில் அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். படைப்பாற்றல் திறனுடன் கூடிய இளைஞர்கள் நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரங்களுடன் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை வெளிக்கொணர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக நாளை ரஷ்யா புறப்படுகிறார். இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் 27வது இந்தியா ரஷ்யா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றுகிறார். தொடர்ந்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சருடன் பரஸ்பர மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் சார்ந்த விஷயங்கள் குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் மகளிர் சார்ந்த ஊரக தொழில் முனைவோர் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேசிய ஊரக வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட செயல்பாடுகளின் கீழ் புதுதில்லியில் நடைபெற்ற பண்ணைசாரா வாழ்வாதாரம் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் வளர்ச்சி சார்ந்த உயர் முன்னுரிமை வர்த்தக நடவடிக்கைகளை விரைவுபடுத்தியதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஃபெனைலெஃப்ரின், குளோர்பினரமைன் மேலியேட் மருந்துகள் நேரடியாகவோ கலவையாகவோ அளிக்கப்படக்கூடாது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இப்பொருட்கள் அடங்கிய இருமல் மருந்துகள் உள்ளிட்ட அனைத்து மருந்து பொருட்களில் 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அளிக்கப்படக்கூடாது என்ற எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற வேண்டுமென கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வரலாற்றுச் சிறப்பும் பண்பாட்டு பெருமையும் நிறைந்த சென்னை நகரை நவீன உட்கட்டமைப்புகளுடன் கூடிய உலக

0: தரம் வாய்ந்த சீர்மிகு பெருநகரமாக உருவாக்குவோம் என்று தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு எம் தங்கராஜ் மற்றும் மதுரை PMST கேந்திரிய வித்யாலய ஆசிரியை திருமதி ஜே அமுதாவிற்கு கிடைத்துள்ள இந்த உயரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டின் கல்வி சிறப்பிற்கும் அனைத்து ஆசிரிய சமூகத்திற்கும் மேலும் பெருமை சேர்ப்பதாக அவர் கூறியுள்ளார். அர்ப்பணிப்பு, புதுமையான கற்பித்தல், மாணவர் நலனில் முன்னேற்றம் உள்ளிட்டவற்றுக்காக நாடு முழுவதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 48 ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் வரும் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று இவ்விருதுகளை வழங்குகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசு சிறுபான்மையினர் நலனுக்கான திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டை சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் விரைவுபடுத்துவது தொடர்பாக பரிசீலனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நெல்லை மாவட்டம் வெள்ளக்கோவில் குலவணிகர்புரம் பகுதிகளில் கல்லறை தோட்ட சுற்றுச்சுவர் உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்த 1.36 கோடி ரூபாய் நிதி விரைவில் விடுவிக்கப்படும் என்றார்.
2: குலவணிகர்புரம் மற்றும் வெள்ளக்கோயில் ஆகிய இடங்களிலே கல்லறை தோட்டத்திற்கான சுற்றுச்சுவர் போன்ற வசதிகளுக்காக 1.36 கோடி நிதி விரைவிலே விடுவிக்கப்பட இருக்கிறது. அதே போல் சுத்தமல்லி நரசிங்கநல்லூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மையவாடி கபரஸ்தான் அமைச்சர் ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது, அதுவும் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது.
0: கடந்த காலங்களை விட சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் தமிழகத்தில் தற்போது அதிகமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் சில விதிகளை பின்பற்ற வேண்டிய தேவை இருந்ததாக கூறிய அவர், எனினும் சட்டப்பேரவையில் இது தொடர்பாக தங்களின் நிலைப்பாட்டை தாவேக அரசு தெளிவாக விளக்கியுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத் துறையில் காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின மாடுகள் வளர்க்கும் ஆர்வமுடையவர்களுக்கு பவானிசாகர் காங்கேயம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் தரமான கன்றுகள் வழங்கப்படுவதாக கூறினார். எல் நினோ பாதிப்பால் ஏற்பட்டுள்ள வறட்சியால் தீவன தட்டுப்பாடு நிலவும் சூழலில் பசுந்தீவனம் வளர்க்க போதிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அம்மா உணவகத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். அரசின் இலவச ஆடு வளர்ப்பு திட்டத்தை கிராமப்புற மகளிர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாமில் உரையாற்றிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய மகளிருக்கு 5 ஆடுகள் வழங்கப்படுவதாக கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி, கிராமப்புற மேம்பாடு பொருளாதார வளர்ச்சியில் கால்நடைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். மதுரை சின்ன சொக்கி குளத்தில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தை மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று திறந்து வைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களுக்கு வயது உச்சவரம்பு நிர்ணயம் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன. மாணாக்கர் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துபவர்களாக மட்டுமின்றி அதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை வழங்கி உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவின் மூலம் நாட்டின் கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும், மாணாக்கர் சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் மாயைகளை தங்கள் இயல்பு வாழ்வுடன் ஒப்பிட்டு தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். திருப்பூரில் பின்னலாடை இயந்திர கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 500க்கும் மேற்பட்ட அரங்குகளில் நிட்டிங், எம்பிராய்டரி, பேக்கிங் உள்ளிட்ட பின்னலாடை உற்பத்திக்கு தேவையான அதிநவீன இயந்திரங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருப்பூர் காங்கேயம் ரோட் பகுதியில் 24வது நெட்சோ பின்னலாடு

0: இயந்திர கண்காட்சி துவங்கியது. கண்காட்சியில் 520 ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன. இங்கு நவீன நிட்டிங் எந்திரங்கள், டிஜிட்டல் பிரிண்டிங் எந்திரங்கள், எம்பிராய்டரி எந்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. திருப்பூர், கோவை, சேலம், சென்னை உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த நிறுவனங்களும், அமெரிக்கா, ஜெர்மனி, சீனா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களும் ஸ்டால்கள் அமைத்துள்ளன. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் 100% மானியத்துடன் 60 ஸ்டால்கள் அமைத்து தங்கள் ஆடை உற்பத்தி எந்திரங்கள் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தியுள்ளன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: தூத்துக்குடி தினேஷ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஏராளமான நாட்டுப்படகுகள் மூலமாக மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இன்று சனிக்கிழமை என்பதால் ஏராளமான நாட்டுப்படகுகள் கரை திரும்பின. மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்டது. மீன் ஏலக்கூடத்தில் மீன்களை வாங்க ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கூட்டம் மலை மோதியது. சீலா மீன் 1 கிலோ 1,200 ரூபாய், விலை மீன் 700 ரூபாய், ஊளி மீன் கிலோ 450 ரூபாய் என விற்பனையானது. மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்ட நிலையிலும் மீன்களுக்கு ஓரளவு விலை கிடைத்ததால் நாட்டுப்படகு மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் ஒரத்தூரில் 5,000 பனை விதைகள் நடும் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். 2027 ஆண்டிற்கான ஹஜ் புனித பயணத்தில் ஆய்வாளர்களாக பணியாற்ற விரும்பும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது போட்டியில் நடப்பு சாம்பியன் நெதர்லாந்தை இன்று இரவு எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ட்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையின நலத்திட்டங்கள் தமிழகத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்பு துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் திருமதி கமலி அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. திருப்பூர்ல அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ். ஈரோட்ல 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமா குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸ். சேலத்துல 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. பாலக்காட்ல அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸும். ஊட்டியில அதிகபட்சமா 22 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 16 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகியிருக்கு.

0: India's women's doubles pair of Teresa Jolly and Gayatri Gopichand will take centre stage in the semi-finals today. The Indian duo will face top seeds Liu Shengshu and Tan Ning of China at the Indira Gandhi Indoor Stadium in New Delhi. More from our correspondent.
1: The Indian duo stormed into the semi-finals yesterday, defeating fourth seeds Jiayi Fan and Zhang Shuxian of China 16-21, 21-15 and 21-13. With this victory, Teresa and Gayatri have assured India of a coveted medal at the prestigious championship. The duo also became only the second Indian women's doubles pair to win a medal at the World Championships. Jwalagatta and Ashwini Ponappa were the first Indian combination to achieve this feat when they clinched the bronze in London 15 years ago. Earlier in the day, Indian men's doubles pair of Satvik Sairaj Janki Reddy and Chirag Shetty crashed out of the tournament after losing to China's Liang Weikeng and Wang Chang. The Indian duo went down to the fourth-seeded Chinese pair in straight games 18-21, 9-21 in the quarterfinals. With Vishnu P.S., Bhanu Pratap Singh, Akashwani News, Delhi.
0: And now, before we end the bulletin, the headlines once again. Government imposes restrictions on manufacturing, sale and distribution of all fixed-dose combinations containing chlorpheniramine maleat and phenylephrine hydrochloride for children aged below 4 years. India to host BRICS Youth Ministers meeting at Vishakhapatnam in Andhra Pradesh this evening. India raises with Somalia issue of hijacking of two foreign flagged commercial vessels with 22 Indian sailors on board. US imposes 50% tariffs on $20 billion worth of Canadian products after trade talks with US fail. Canada says it will retaliate. IMD issues orange alert for very heavy rainfall over East Madhya Pradesh today. And in BWF Badminton World Championships, Indian women's doubles pair of Teresa Jolly and Gayatri Gopichand to be up against China's Liu Shengshu and Tan Ning in semi-finals this afternoon. And with that, we end the midday news.
2: Akashwani Coimbatore 103 FM Kelinga Rasinga
3: Nilayathil Neram 2 Mani 15 Nimidam
2: Akashwani Coimbatore Vanoli Nilayam Madhya Arasin Mahattana Thittangal Ellarku Vanakkam Go தினமும் இந்த நேரத்துல இந்த பகுதியில நம்ம மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா சொல்றேன். அந்த காலத்துல எல்லாம் விளக்கு தான், கரண்ட் எல்லாம் இல்ல, அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் தெருவிளக்கோட உதவியில போச்சு. இப்பெல்லாம் யோசிச்சு பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கரண்ட் இல்லைன்னா சும்மா அதிருதல ஷாக் ஆயிடுறோம். ஏகப்பட்ட பிரச்சனைகள், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள். அதை பார்த்தாங்க நம்ம மத்திய அரசு. அதனாலதான் 24x7 அனைவருக்கும் மின்சாரம்ங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இந்த திட்டத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 24x7 அனைவருக்கும் மின்சார திட்டம் என்பது அனைத்து வீடுகளுக்கும், தொழில் துறைக்கும், வணிகங்களுக்கும், விவசாயத்திற்கும் தடையில்லா மின்சாரம் வழங்குவதை கொண்டதுதான் இந்த திட்டம். இது நம்ம மத்திய அரசின் ஒரு மிகப்பெரிய முயற்சி. 2019 இந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. 24x7 பவர் ஃபார் ஆல் என்ற பெயரில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த இலக்கை அடைய தீன் தயாள் உபாத்யாயா கிராம் ஜோதி யோஜனா, இன்டகிரேட்டட் பவர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் மற்றும் ரிவாம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டர் ஸ்கீம் போன்ற பல்வேறு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு மாநில அரசுகளுடன் இணைந்து மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துறாங்க இந்த திட்டத்துல. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, அனைத்து வீடுகளுக்கும் வணிகங்களுக்கும் தொழில்துறைக்கும் 24 மணி நேர மின்சாரம் வழங்கிறது, விவசாய பண்ணைகளுக்கு போதுமான மின்சாரம் வழங்கிறது, மின்சார விநியோகத்துறையை நிதி ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் மேம்படுத்துறது தான் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம். இந்த திட்டத்தின் முக்கிய கூறுகள் என்னென்ன? மின்கட்டமைப்பு மேம்பாடு, DDUGJY மற்றும் IPDS போன்ற திட்டங்கள் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மின்சார உட்கட்டமைப்பை வலுப்படுத்த உதவுகின்றன. நிதி மற்றும் செயல்பாடு சீர்திருத்தங்கள், ரீவாம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டர் ஸ்கீம் இந்த திட்டத்தின் கீழ் மின்சார விநியோக நிறுவனங்கள் நிதி ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும்

மேம்படுத்தப்படுகின்றன. அனைவருக்கும் மின்சாரம. இதுவரை மின் இணைப்பு இல்லாத அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் கிடைக்க செய்வதை இத்திட்டம் நோக்கமா கொண்டிருக்கு. இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, மத்திய அரசு இந்த இலக்கை அடைய மாநில அரசுகளுக்கு நிதி உதவி மற்றும் கொள்கை ஆதரவை வழங்குகிறது. மின் கட்டமைப்பு வலுப்படுத்தப்படுகிறது. இதனால் மின்சார விநியோகம் தடையின்றி நடைபெறுகிறது. மின்சார விநியோகத்தில் ஏற்படும் இழப்புகளை குறைப்பதன் மூலம் மின்சார விநியோக நிறுவனங்களின் செயல்பாட்டு திறன் மேம்படுத்தப்படுகிறது. இந்தியா முழுவதும் 24/7 மணி நேரமும் மின்சாரம் வழங்க வேண்டும் என்ற லட்சிய இலக்கை நோக்கமாக கொண்டுள்ளது நமது மத்திய அரசு. இந்த இலக்கு நிறைவேறினால் பொருளாதார விரிவாக்கம், புவிசார் அரசியல் தன்மைகளுக்கு மத்தியில் வளர்ந்து வரும் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் இந்த இலக்கு ஒரு குறிப்பிடத்தக்க படியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இந்தியாவில் மின்சாரம் என்பது வீடுகள், தொழிற்சாலைகள், வணிக நுகர்வோர் மற்றும் விவசாய துறைகளுக்கு 24 மணி நேரமும் மின்சாரத்தை உறுதி செய்வதற்காக அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் மத்திய அரசுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. நம் நாடு எரிசக்தி பற்றாக்குறையை எதிர்கொண்டுட்டு தான் இருக்கு. ஆனாலும் நம்ம மத்திய அரசு நமக்காக, நம்மளுடைய நலனுக்காக 24 மணி நேரமும் மின்சாரம் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கிற இந்த இலக்கு கண்டிப்பா வெற்றியடையும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இந்த நேரத்துல 24 மணி நேரமும் அனைவருக்கும் மின்சாரம் அப்படிங்கிற திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் இதே நேரத்துல வேற திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கோ. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

நமது ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101 தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலைகள்.

0: மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: சொல்லின் சுவையும் சிந்தனையின் செழுமையும் குரலின் இனிமையும் இணைந்து வழங்கும் அகில இந்திய வானொலியின் இந்த இனிய நிகழ்ச்சியை கேட்டு மகிழும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த இளம் தொகுப்பாளரின் இனிய வணக்கங்களும் இதயம் கனிந்த வரவேற்புகளும். அறிவும் கலையும் நற்பண்புகளும் இணையும் இந்த பல்சுவை நிகழ்ச்சியில் மாணவ செல்வங்களின் திறமைகளை உங்களிடம் கொண்டு சேர்ப்பதில் ஆர்ஜே பள்ளி பெருமகிழ்ச்சி அடைகிறது. இனி நிகழ்ச்சிகளை தொடங்கலாம். இசையோடு நம் பயணத்தை தொடங்குவோம். மாணவி மதுமிதா அவர்கள் காக்கை சிறகினிலே என்ற இனிய பாடலை வழங்குகிறார். இனிதே செவிமடுப்போம், வாருங்கள்.

0: சிரிப்பே சிறந்த மருந்து என்பார்கள். அந்த எண்ணத்தை வலியுறுத்தும் வகையில் மாணவர் லிவின்ராஜ் அவர்கள் வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்ற தலைப்பில் வழங்குகிறார்.
1: அனைவருக்கும் வணக்கம். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது ஒரு அழகான பழமொழி. சிரிப்பு மனிதனுக்கு இயற்கை அளித்த மிக சிறந்த மருந்துகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. மனம் விட்டு சிரிக்கும் போது மன அழுத்தம் குறைகிறது, உடலில் மகிழ்ச்சியை தரும் ஆன்போன்கள் சுரக்கின்றன. இதனால் மனம் புத்துணர்ச்சி அடைகிறது. குடும்பத்திலும் நண்பர்களிடையிலும் சிரித்து பேசுவது நல்ல உறவை வளர்க்கிறது. வேலைப்பழு கவலை பதற்றம் நிறைந்த இந்த காலத்தில் தினமும் சில நிமிடங்கள் மனம் விட்டு சிரிக்க நேரம் ஒதுக்குவோம். மற்றவர்களையும் சிரிக்க வைப்போம். மகிழ்ச்சியான மனநிலை நம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல பலனை தரும். எனவே வாய்விட்டு சிரியுங்கள், மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். நன்றி.
0: இயற்கை மனிதனின் முதல் ஆசிரியர். அதன் அழகையும் அருமையையும் எடுத்துரைக்கும் இயற்கை என்ற கவிதையை மாணவி மானச விசாகை அவர்கள் வழங்குகிறார்.
2: இயற்கை மனிதன் மறந்த ஆசிரியர். புத்தகங்கள் பேசாத பாடங்களை பூமி தினமும் கற்றுத்தருகிறது. ஆறு ஒன்று தடைகள் கண்டாலும் நின்று விடாமல் கடலை அடைகிறது. மரம் ஒன்று கற்கள் பட்டாலும் நிழல் கொடுப்பதை நிறுத்துவதில்லை. மேகம் ஒன்று தன்னை கரைத்தே உலகிற்கு மலையாகிறது. பறவைகள் எல்லைகளை வரைவதில்லை. மலர்கள் நிறங்களை ஒப்பிடுவதில்லை. ஆனால் மனிதன் மட்டும் பிரிவுகளை வளர்த்து இயற்கையை மறைக்கிறான். ஒரு நாள் இயற்கையை ரசிக்க நேரம் ஒதுக்கு, அப்போது தெரியும் நாம் இயற்கையின் ஒரு பகுதி அல்ல, இயற்கையே நம்முள் வாழ்கிறது என்று. காற்றின் கையில் எழுதப்பட்ட கவிதைதான் மர இலைகள். மலையின் இதழில் பிறந்த இசைதான் ஓடும் நதிகள். நன்றி, வணக்கம்.
0: சிறு சிந்தனைகள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். அத்தகைய பயனுள்ள கருத்துகளுடன் மாணவன் கவி என்பவர்கள் சிந்தனை துளிகள் நிகழ்ச்சியை வழங்குகிறார்.
3: சிந்தனை துளிகள். நேர்மறை எண்ணம். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மர்மமான விடுகதை, இன்று மட்டுமே நம் கையில் இருக்கும் அழகான கவிதை. கடந்து போன நாட்களை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு கையில் இருக்கும் இன்றைய நாளை கொண்டாடுவோம். நன்றி.
0: கதைகள் பொழுதுபோக்கை மட்டுமல்ல நல்ல வாழ்வியல் பாடங்களையும் கற்பிக்கின்றன. இறை நம்பிக்கை மனிதனை உயர்ந்த பாதையில் வழிநடத்தும். அந்த உணர்வை வெளிப்படுத்தும் இறைவனை காணலாம் நிகழ்ச்சியை மாணவர் வசந்தமுகிலன் குரலில் கேட்போம்.
4: சிறுகதை இறைவனை காணலாம். ஆசிரியர் பார்த்த மாணவன் ஒருவன், ஐயா நீங்கள் இறைவனை காணலாம் என்றீர்கள், என் கண்ணெதிரில் காட்டுங்கள், அப்பொழுதுதான் நான் நம்புவேன் என்றான். என்னுடன் வா, உனக்கு காட்டுகிறேன் என்ற அவர் தன்னுடன் அவனை அழைத்துச் சென்றார். ஏரிக்கரையை அடைந்த இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். திடீரென அவர் மாணவனுடைய தலையை தண்ணீருக்குள் அமிழ்த்தினார். மூச்சு திணறிய அவன் துடிதுடித்தான். சில வினாடிகள் சென்றதும் அவன் அவனை விட்டார். தண்ணீருக்கு மேலே வந்த அவன் பரபரப்புடன் மூச்சு இழுத்து விட்டான். எப்படி இருந்தது என்று கேட்டார் அவர். மூச்சு விட வேண்டும் என்று நான் துடிதுடித்து விட்டேன் என்றான் அவன். தண்ணீருக்குள் இருந்த போது மூச்சு விட எப்படி துடிதுடித்தாய்? அப்படிப்பட்ட துடிப்பு இறைவனை காண வேண்டும் என்று உன்னுள் எழ வேண்டும். அப்படி எழுந்தால் நீயும் இறைவனை காணலாம் என்றார் அவர். கதையின் நீதி பிறருக்கும் செய்யும் சேவையில்தான் இறைவன் இருக்கிறான் என்பதை தெரிவிக்கிறது. அதாவது பசித்தோருக்கு உணவளிப்பதும், தாகத்தோடு இருப்பவருக்கு தண்ணீர் அளிப்பதும், இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுப்பதும், இவையெல்லாம் செய்யும் போது இறைவன் காட்சியளிப்பார். நன்றி.
0: அனுபவம் கற்றுத்தந்த பொக்கிஷங்களே பொன்மொழிகள். அவற்றை மாணவர் ரிகன்வேல் அவர்கள் வழங்குகிறார்.
5: வணக்கம். பொன்மொழிகள். எவனையும் வெற்று காகிதம் என எண்ணாதே. ஒரு நாள் அவனும் பட்டமாய் பறப்பான். நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். பாரதியார். தோல்விகளுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் மறைந்திருக்கின்றன. அதனால் தோல்விகளை கண்டு நீ அஞ்சாதே. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே. நீ நடந்தால் அதுவே ஒரு பாதைதான். அடால்ஃப் ஹிட்லர். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். தோல்வி கூட ஒரு நாள் உங்களிடம் தோற்றுவிடும். விவேகானந்தர். நன்றி.
0: உலகம் உழவரையே நம்பி வாழ்கிறது. உழவரின் பெருமையை போற்றும் விவசாயி என்ற கவிதையை மாணவி தன்யஸ்ரீ அவர்கள் வழங்குகிறார். அதனை கேட்போம், வாருங்கள்.
6: அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல போகும் கவிதையின் தலைப்பு விவசாயி. மண்ணோடு வாழும் மனிதன் மக்களுக்கெல்லாம் உயிர்மை.

0: மனிதன் வெயிலையும் மழையையும் தாங்கி விதைகளை நம்பி உழைப்பவன். காலையில் சூரியன் உதிக்கும் முன் களத்தில் கால் பதிப்பவன். வியர்வை துளிகளை விதையாக்கி விளைச்சலை நமக்கு தருபவன். நாம் உண்ணும் ஒவ்வொரு உணவும் அவன் உழைப்பின் பலனாகும். பசியை போக்கும் தெய்வன் அவன், பாறை காக்கும் செல்வன் அவன். கஷ்டங்கள் பல வந்தாலும் கடமை என்றும் மறப்பதில்லை. விவசாயிகள் நம் நாட்டின் உணவு உற்பத்தியாளர்கள். நமக்கு தேவையான அரிசி, காய்கறி, பழங்கள் போன்றவற்றை வழங்குகிறார். அதிகாலை முதல் மாலை வரை கடினமாக உழைப்பவர். மண், நீர் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்க உதவுபவர். விவசாயிகளின் உழைப்பை மதிப்பது நமது பொறுப்பு. இயற்கையோடு இணைந்து வாழ்பவர் தான் விவசாயி. சிறிய வரிகள் உணவு தரும் ஒவ்வொரு தானியத்தின் பின்னாலும் ஒரு விவசாயியின் வியர்வை இருக்கிறது. உலகம் வாழ உணவு தேவை, உணவு கிடைக்க விவசாயி தேவை. நன்றி.
1: தெரிந்து கொள்வது அறிவின் முதல் படி. புதிய தகவல்களுடன் மாணவி அனாமிகா அவர்கள் உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சியை வழங்குகிறார்.
2: உங்களுக்கு தெரியுமா, ஒரு தர்பூசணி பழம் இருந்தால் அதிலிருந்து 600,000 தர்பூசணி பழங்களை உற்பத்தி செய்து விடலாம். பொதுவாக தாவரங்கள் நகராது, ஆனால் கிளமிடோமோனாஸ் என்று ஒரு செல் தாவரம் நகர்ந்து போகும் தன்மை உடையது. உலகில் அதிகமாக பயன்படுத்தும் மொழிகள் சைனீஸ், மாண்ட்ரின், ஸ்பானிஷ் மற்றும் ஆங்கிலம் என்பனவாகும். சார்லஸ்களின் சாதனை. உயிரினங்களின் பரிணாம கொள்கையை உருவாக்கியவர் சார்லஸ் டார்வின். பூமி அதிர்ச்சியை அளக்க உதவும் ரெக்டர் அளவுகோலை வடிவமைத்தவர் சார்லஸ் டார்வின். நன்றி.
3: நாம கேட்டுட்டு இருக்கோம் FM ரெயின்போ 103 கோவையில சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி RJ மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
1: இன்றைய தலைமுறையின் சிந்தனைகள் அறிந்து கொள்வோம். மாணவி மானச விசாகை அவர்கள் ஜென்சி என்ற தலைப்பில் கட்டுரையை வழங்குகிறார்.
4: அகில இந்திய வானொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைமுறையை பற்றி பேசும் போது ஜென்சி என்ற சொல்லை நாம் அடிக்கடி கேட்கிறோம். 1997 முதல் 2012 வரை பிறந்தவர்கள் பொதுவாக ஜென்சி தலைமுறையை சேர்ந்தவர்களாக கருதப்படும். இவர்கள் தொழில்நுட்பத்தோடு வளர்ந்த முதல் தலைமுறையாகும். தேடலில் தீவிரம், சிந்தனையில் புதுமை, செயலில் துணிவு, சிகரத்தை தொடும் முனைவு, கைகளில் கைபேசி, கண்களில் கனவு பூச்சி, காலத்தை வெல்லும் வேகப்பாய்ச்சி, இதுவே ஜென்சி. கைகளில் கைபேசி, கண்முன் இணையம், விரல் நுனையில் உலகம், தகவல்கள் தேடுவதிலும் புதிய திறன்களை கற்றுக் கொள்வதிலும் உலக நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதிலும் இத்தலைமுறையே சிறந்து விளங்குகிறது. அதே நேரத்தில் இந்த தலைமுறை சில சவால்களையும் எதிர்கொள்கிறது. அதிகமான திரை நேரம், சமூக ஊடக அழுத்தம், தகவல் மிகை போன்றவைகளாகும். அருகில் ரசிப்பு, ரசிப்பில் மகிழ்ச்சி, மகிழ்ச்சியோடு முயற்சி, முயற்சியோடு உயர்ச்சி, திரையில் உலகம், விரலில் தகவல் வெல்லும், ஆனால் நாளும் நிஜ வாழ்வும் வேண்டும். எனவே தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் மனநலம், மனித உறவுகள் மற்றும் நல்லொழுக்க மதிப்புகளையும் சமமாக பேணுவது அவசியம். எனவே ஜென்சி என்பது நாளைய தலைமுறை மட்டுமல்ல, இன்றைய சமூகத்தின் மாற்றத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கும் தலைமுறையாகும். அவர்களுக்கு ஆற்றல், புதுமை சிந்தனை மற்றும் சமூக பொறுப்புணர்வும் சரியான வழிகாட்டலும் அமைந்தால் இந்தியாவை சர்வதேச அளவில் உயர்த்தும் ஒரு முன்னணி தலைமுறையாக அமைவார்கள் இத்தலைமுறையினர். அறிவை ஆயுதமாக்கி, அன்பை அணிகலனாக்கி, தொழில்நுட்பத்தை கருவையாக்கி திரை தேக்கும் ஜென்சியாய் அல்ல, திரையில் வளம் வரும் ஜென்சியாய் அமைந்திடுவோம். ஆனால் தொழில்நுட்பத்தின் வேகம் மட்டும் வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிக்காது. அறிவோடு சேர்ந்து பொறுப்பும் அவசியம். சமூக ஊடகங்களில் நேரத்தை செலவிடும் அதே அளவிற்கு குடும்பத்திற்கும் நேரம் ஒதுக்க வேண்டும். திரையில் உலகம் தெரிந்தாலும் தாய்முகம்தான் முதல் உலகம். விரலில் தகவல் வெல்லம் ஓடினாலும் தந்தை சொல்தான் வாழ்வின் வழிகாட்டல். திரையில் உலகம் இருக்கலாம், விரலில் தகவல் வெல்லம் புறவையாயோடலாம், நொடியில் நட்பின் பாலம் கட்டலாம், ஆனால் நிஜ வாழ்வின் நேசமும் நேர்மையான உறவுகளும் நாள்தோறும் நம்முடன் இருக்க வேண்டும். எனவே ஜென்சி வெறும் ஒரு தலைமுறை அல்ல, அது மாற்றத்தின் முகம். தொழில்நுட்பத்தை கருவியாகவும் மனிதநேயத்தை வழிகாட்டியாகவும் கொண்டு முன்னேறுவோம். நாம் ஹேஷ்டாகுகளை உருவாக்கலாம், ஆனால் நமது வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டாக மாற வேண்டும். நாம் ட்ரெண்டுகளை பின்பற்றலாம், ஆனால் ஒரு நாள் உலகம் பின்பற்றும் ட்ரெண்டாக மாற வேண்டும். ஆக கைகளில் தொழில்நுட்பம் இருக்கட்டும், விரலில் உலகம் புரளட்டும், விழிகளில் லட்சியம் மலரட்டும்.

0: ஜென்ஜி எனும் புதிய நல் வரலாறு படைக்கப்படட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: அன்பு உலகின் உயர்ந்த மொழி. அந்த உணர்வை அழகாக வெளிப்படுத்தும் அன்பு என்ற கவிதையை மாணவி மகஜபின் அவர்கள் வழங்குகிறார்.
2: வணக்கம். அன்பு அன்பென்னும் கோவிலுக்குள் அருள் என்ற தெய்வமாகும். தெய்வமெனில் வேறில்லை, தேடுவதில் பொருளும் இல்லை. நமக்குள்ளே கோவில் உண்டு, நம்மிடையே தெய்வம் உண்டு. நான் இல்லத்தோடு உணர்ந்தோமாயில் நலமது யாருக்கும் உண்டோ? அன்பிற்கு உருவமேது ஆராய்ந்து நாம் பார்க்கும்போது உருவமது உண்டோ எனில் உள்ளத்தில் உவப்பதாகும். உள்ளமது விரும்புமாயில் உயிரையும் கொடுத்து மகிழும் அவ்வைக்கு கனியை ஈந்த அதியமானே சான்றாவான். நன்றி.
1: அனுபவம் நிறைந்த மூத்தோரின் வாழ்க்கை எப்போதும் வழிகாட்டும். தாத்தாவின் கைத்தறி என்ற படைப்பை மாணவி லட்சிதா அவர்கள் வழங்குகிறார்.
3: தாத்தாவின் கைத்தறி. ஒரு சிறிய கிராமத்தில் கார்த்திக் என்ற சிறுவன் தனது அப்பா அம்மா தாத்தா பாட்டியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். அவன் படிப்பிலும் விளையாட்டிலும் சிறந்தவன். ஆனால் வீட்டில் தாத்தா பாட்டி ஏதாவது உதவி கேட்டால் இப்போது நேரமில்லை, பிறகு செய்கிறேன் என்று சொல்லிவிடுவான். ஒரு நாள் மாலை தாத்தா வெளியே செல்ல தயாரானார். ஆனால் அவரோட கைத்தடி எங்கேயோ காணாமல் போயிருந்தது. தாத்தா மெதுவாக வீட்டில் தேடிக்கொண்டு இருந்தார். கார்த்திக், என் கைத்தடியை தேடி கொடுக்கிறாயா என்று தாத்தா அன்புடன் கேட்டார். தாத்தா, நான் நண்பர்களுடன் விளையாட போகிறேன், வந்த பிறகு தேடித்தருகிறேன் என்று கூறிவிட்டு கார்த்திக் ஓடிவிட்டான். தாத்தா கைத்தடியே இல்லாமல் மெதுவாக நடக்க முயன்றார். அப்போது அவர் தடுமாறி கீழே விழுந்தார். அதிர்ஷ்டவசமாக பெரிய காயம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் அந்த காட்சியை பார்த்த கார்த்திக்கின் மனம் மிகவும் வருந்தியது. அவன் ஓடி வந்து தாத்தாவை தாங்கி எழுப்பினான். வீட்டிற்குள் அழைத்து சென்று அமர வைத்தான். பின்னர் வீடு முழுவதும் தேடி ஒரு நாற்காலி பின்னே இருந்த கைத்தடியை கண்டுபிடித்து தாத்தாவிடம் கொடுத்தான். அதற்கு தாத்தா புன்னகையுடன், நன்றி மகனே என்றார். கார்த்திக்கின் கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்தது. தாத்தா, என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் முதல் உதவி கேட்டிருந்த போதே நான் செய்திருக்க வேண்டும். இனிமேல் பெரியவர்கள் உதவி கேட்டால் உடனே உதவுவேன் என்றான். தாத்தா அவன் தலையை தடவி, தவறை உணர்ந்து தீர்த்திக் கொள்வது மிக பெரிய நல்ல பண்பு. பெரியவர்களை மதிப்பது என்றால் அவர்களிடம் மரியாதையாக பேசுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் அருகிலிருந்து உதவும் தான் என்று கூறினார். குழந்தைகளே, நீங்களும் பெரியவர்கள் உதவி கேட்டால் உடனே செய்யுங்கள். நன்றி.
1: நல்ல பழக்கங்கள் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும். அதனை எடுத்துரைக்கும் கட்டுரையை மாணவி மகஜபின் அவர்கள் வழங்குகிறார்.
2: வணக்கம். ஒரு காலை எழுந்தவுடன் நாம் மொபைல் போன் காணாமல் போய்விட்டால் நாம் என்ன செய்வோம்? உடனே வீடு முழுவதும் தேட ஆரம்பித்து விடுவோம். ஆனால் நம் வாழ்க்கை நல்ல பழக்கங்கள் காணாமல் போய்விட்டால் அதை பற்றி நாம் எவ்வளவு கவலைப்படுகின்றோம்? நல்ல பழக்கம் என்பது பெரிய விஷயம் எதுவும் இல்லை. சிறிய சிறிய செயல்களே நல்ல பழக்கங்களாக மாறிவிடுகின்றன. காலையில் நேரத்தில் எழுவது, பெற்றோருக்கு உதவுவது, ஆசிரியர்களை மதிப்பது, உணவை வீணாக்காமல் சாப்பிடுவது, தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது, தினமும் சிறிது நேரம் புத்தகம் படிப்பது போன்றவை எல்லாம் நல்ல பழக்கங்களே. ஒரு பழக்கம் உருவாக ஒரு நாள் போகாது. ஆனால் தினமும் தொடர்ந்து செய்தால் அது நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிடும். உதாரணமாக, ஒரு செடியை நட்டுவிட்டு அதற்கு ஒரு நாள் மட்டும் தண்ணீர் ஊற்றினால் அது வளராது. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்தால்தான் அது பெரிய மரமாக வளரும். நண்பர்களே, வெற்றி பெற்ற பலரின் வாழ்க்கையில் பார்த்தால் அவர்களிடம் ஒரு பொதுவான விஷயம் இருக்கும். அது திறமை மட்டுமல்ல, நல்ல பழக்கங்களும் கூட. நேரத்தை மதிப்பது, கடினமாக உழைப்பது, தொடர்ந்து கற்றுக்கொள்வது போன்ற பழக்கங்கள் தான் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றன. இப்போது ஒரு சின்ன சவால். இன்று முதல் ஒவ்வொருவரும் ஒரு நல்ல பழக்கத்தை தேர்ந்தெடுங்கள். அது தினமும் 10 நிமிடம் புத்தகம் படிப்பதாக இருக்கலாம், அல்லது யாரிடமும் கோபமாக பேசாமல் இருப்பதாக இருக்கலாம், அல்லது பள்ளியையும் வீட்டையும் சுத்தமாக வைத்திருப்பதாக இருக்கலாம். அந்த ஒரு பழக்கம் தொடர்ந்து 21 நாட்கள் செய்யுங்கள். பிறகு உங்களுக்குள் ஏற்படும் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். ஒரு நல்ல பழக்கம் நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றி உள்ளவர்களையும் பாதுகாக்கும். நாம் சுத்தமாக இருந்தால் மற்றவர்களும் சுத்தமாக இருக்க கற்றுக்கொள்வார்கள். நாம் நேர்மையாக இருந்தால் மற்றவர்களும் நேர்மையை பின்பற்றுவார்கள். எனவே நண்பர்களே, தினமும் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்ப்போம். நல்ல பழக்கங்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்கும். நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை உருவாக்கும். நல்ல செயல்கள் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும். நன்றி.

இதன் தொடர்ச்சியை வரும் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர். தமிழரசி லட்சுமணன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.

0: இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 60 ஆண்டுகால ஆராய்ச்சியில 30 வகையான காய்கறிகள்ல நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட உயர் விளைச்சலை கொடுக்கக்கூடிய ரகங்கள் வந்து நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம்.
1: விதைப்பு முதல் அறுவடை வரை நவீன மற்றும் இயற்கை வழி தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார் பெங்களூரு ICAR IIHR இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி சங்கர் அவர்கள்.
2: இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
3: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 இன்னைக்கு 3:02 நீங்க கேட்கலாம் கிராமபோனும் 103 உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள். கேட்க கால் பண்ணுங்க 0422 அப்படின்ற முன்னிணைப்பு என்னோட 23-12-103 இல்லைனா 23-16-312 இன்னொரு எண் கூட இருக்கு 23-17-046 அப்படின்ற நம்பருக்கு. இனி தொடர்வது 3 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவை நிகழ்வுகளின்போது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எச்சரித்துள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி வேட்டி உற்பத்தி தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தொடங்கி வைத்தார். விருதுநகர் பாப்பாக்குடி ஊராட்சியில் மகளிருக்கு ஆடுகள் வழங்கும் திட்டத்தை மாநில அமைச்சர்கள் செல்வி கேத்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி தொடங்கி வைத்தனர். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லேவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லேத்தர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்மி மக்தும் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் கோயம்புத்தூர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உற்சாகமான பிற்பகல் வணக்கம். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராமஃபோன் 103 நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சனிக்கிழமை செம ஜாலியான ஒரு நாள், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை முழுசா ஒரு நாள், நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும், ஒரு சில பேருக்கு மட்டும் இல்லாமல் இருக்கும். பட் எனிவேஸ் அந்த சண்டே அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே வரக்கூடிய அந்த மகிழ்ச்சி அப்படின்றது அளவில்லாதது. ஸோ அதை இன்னைக்கு சனிக்கிழமையிலிருந்தே கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இந்த நிகழ்ச்சியில் வரும்போது இன்னும் ரெட்டிப்பாக அந்த மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்றது தான். ஆனால் அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்கள் தயவு செஞ்சு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் மட்டுமே நான்

0: வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்பா அப்படின்ற ஒரு விஷயத்தோட கண்டிப்பாக புதிய நேயர்களுக்கு நீங்கள் வழிவிடுவீங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட நிகழ்ச்சியில் இணையிறது உங்கள் ஆர்ஜே உதயா. 3:04 ஆச்சு. முதல் காலர் வணக்கம்.
1: வணக்கம். எங்களின் உயிரின் உயிரான கோவை ரெயின்போ எஃப்எம்-க்கும் எங்கள் உயிரில் கலந்த உறவான எங்கள் அன்பு தம்பி உதயாவுக்கு அன்பு அன்பான முற்பகல் வணக்கம். நான் கேரளா மாநிலம் கொழிஞ்சாம்பாறையிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் கே சைசுதீன்.
0: சைசுதீன், பிற்பகல் வணக்கம். முற்பகல் முடிஞ்சு போச்சு. ஓகே, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: ஓகே, நல்லா இருக்கிறீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: நல்லா இருக்கீங்க. ஓகே, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: எனக்கு மேஜர் சந்திரகாந்தான படத்தில் இருந்து
0: சின்ன பாப்பா அந்த பாட்டு நம்ம கேட்கலாம் நேரில். இந்த நிகழ்ச்சியில் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 0422 அப்படின்ற முன் இணைப்பு என்னோட 2316312, இல்லைனா 2312103. இன்னொரு எண் கூட இருக்குது 2317046 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முகநூல் வாயிலாகவும் இணைஞ்சிக்கலாம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்ற ஐடி மூலமாக.

0: கடலென்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ,
1: நேற்று நீ சொல்ல கண்ணன் இன்று நீ

0: தேடி சொல்ல கூறு வந்ததோ
1: நேற்றுமே சொல்ல கண்ணன்
0: ஆஹா.

கீழே அந்த பாட்டு மேஜர் சந்திரகாந்த் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது வி குமார் இசையில. 3:09 தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கிராமஃபோனும் 103 உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்கு. நேர்களே வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 9585800103. ஸோ இதில் உங்களோட விருப்ப பாடல்களை ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். பட் அடிக்கடி நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பாட்டு நாங்கள் ப்ளே பண்ண மாட்டோம். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நாங்கள் ப்ளே பண்ணுவோம். ஒரு விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30 மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.
2: உனக்குங்க அறிவிச்சிருக்கீங்க, கிராமபோனும் 103 கேட்டு இருக்கோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சார், திருப்பூர் மாவட்டம் வெள்ளவாடிலிருந்து ஈஸ்வரன் பேசுறேன் சார்.
2: சொல்லுங்க சார. மேடமா சாரான்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. சரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
3: சரிங்க சார், சிவந்தமன் படத்துல இருந்து ஒரு ராஜா ராணியிடம் அந்த பாட்டு சார்
2: கேட்டுலாங்க.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயின் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். கேட்டு இருக்கீங்க ஆகாஷவாணி FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல. இந்த நிகழ்ச்சி கிராமபோன் 103 உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்கீங்க. வணக்கங்க.
1: ஹலோ
0: ஹலோ, யார் பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கரூர் மாவட்டம் சாந்தோர்ந்துமலை தீபாவளி அரசு போக்குவரத்து கழகம் கோவை பயணச்சீட்டு ஆய்வாளர் ஓய்வு செல்வராஜ் பேசுறீங்க.
0: ஏன் ஏன் இவ்வளவு விஷயம், இவ்வளவு டீடைல் சொல்றீங்க? உங்க பேர் மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், நிறைய நேர்கள் காத்திருக்காங்க.
1: நன்றி.
0: ஓகே, என்ன என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: படம் வந்து பாக்கியலட்சுமிங்கிற படங்க.
0: சரிங்க.
1: அதுல வந்து பாத்தீரா ஐயா பாத்தீரா அப்படிங்கிற பாடல் சவுகார் ஜானி நடிச்ச படம்னு நினைக்கிறேங்க, அதை போட்டுருங்க.
0: சரிங்க, கேட்கலாங்க.

0: கிராமபோன் 103 நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 3:21. வணக்கங்க.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் முத்தம்பந்து லோகநாதன்.
0: லோகநாதன், என்ன பாட்டு கேட்கலாங்க? ஓகே, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: ஒளிகளுக்கு வந்து நாங்க பூசையா கட்டிக்கிட்டு
0: ஜோடிதாங்க. சரிங்க.

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். கிராமபோன் 103 கேட்டிருக்கிற நேரம் 3:25 பத்து நொடி. இந்த நிகழ்ச்சி கிராமபோன் 103 எஸ் உங்களுக்கு பிடிச்ச பால்கள் வந்துட்டுருக்குங்க. வாட்ஸ்அப்பில் 9585800103 அப்படின்ற எண் வழியாக உங்களோட பாடல் ரெக்வஸ்ட் பண்ணலாம். முகநூல் வாயிலாகவும் பின்தொடரலாம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்ற இந்த முகநூல் ஐடியை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி பேசணுன்னா 0422 அப்படின்ற முன் இணைப்பினோட 2316312, இன்னொரு எண் 2312103, இன்னொரு எண் 2317046 அப்படின்றது. வணக்கம். ஹலோ.
1: ஹலோ, நாங்கள் பதுவம்பலிருந்து சண்முகம் பேசுறேங்க.
0: சொல்லுங்க.
1: ஒரு பக்கம் பாக்குற ஒரு கை.
0: ஓகேங்க, அந்த பாட்டு கேட்டுடலாங்க.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: கிராமபோன் 103 கேட்டிருக்கிற நேரம் 3:30 எஃப்எம் ரெயின்போ 103 வணக்கங்க.
2: வணக்கங்க.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: நான் பாலக்காடு கஞ்சிக்கோடு வல்லடியில இருந்து ஜெயன் பேசுறேங்க.
1: ஜெயன் பேசுறீங்களா?
2: அவங்க
1: ஓகேங்க. என்ன பாட்டு வேணுங்க?
2: திருவிளையாடல இருந்து கொதிக மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். அனைத்து மலையாளிகளுக்கும்
1: எல்லா எல்லாத்துக்காகவும் கேட்கலாம். வாழ்த்துக்கள்.

0: கேட்டு அந்த பாண்டு திருவிளையாடல் திரைப்படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியது கே வி மகாதேவன் இசையில கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கிராமபோனும் 103 உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: பாரதி மகாலிங்கம், கள்ளிவளசு.
0: சொல்லுங்க பாரதி, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: பாட்டுங்க, குடியிருந்த கோயிலுங்க. பாட்டு வந்து துள்ளுவதோ இளமை.
0: ஓகேங்க.

0: தேடி தேடி உங்களுக்கு பிடிச்சு போன பாடல்களை நீங்க கேட்கும் போது அந்த பாட்டை கேட்கும் போது வரக்கூடிய சுகமே தனிதாங்க. கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கிராமபோனும் 103. வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு கேக்கலாம்
1: இன்னைக்கு? நம்ம சவுக்கார் ஜானகி இறந்த ஆந்திராஞ்சிவரம்.
0: சரிங்க,
1: பழம்பெரு நடிகை. ஆமாங்க, அவர் நடித்த படம் படிக்காத மேதை.
0: ஓகேங்க,
1: அதுல இருந்து ஒரே ஒரே ஊர்ல ஒரே ஒரே ராஜாங்கிற.
0: சரிங்க, கேட்டலாம்.

0: கேட்ட அந்த பாட்டு படிக்காத மேதை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியது, கே வி மகாதேவன் இசையில. கிராமபோன் 103 கேட்டுருக்கோம். 3:42 நிமிஷத்துல வணக்கங்க
1: சார். வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பொள்ளாச்சியிலிருந்து ஆதிநாராயணன்.
0: ஆதிநாராயணன் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: ராசி படத்துல இருந்து காக்கா கூட்டத்தை.
0: சரிங்க.

0: சிலர் சாதிக்கிறாங்க. அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
3: குவிஸ் டைம்.
0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
3: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ் வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
4: 3:46 FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல கேட்டு இருக்கோம் அந்த நிகழ்ச்சி கிராமபோனும் 103 உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள். வணக்கங்க.
5: வணக்கம் சார்.
4: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
5: வளர்ந்த கலை மறந்து விட்டால் என்ன நடக்கும், அந்த பாட்டு வேணுமே
4: கேக்கலாங்க.

ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கீங்க கிராமஃபோனம் 103 நிகழ்ச்சி. கடிதம் வாயிலாக அடுத்த பாட்டுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க விக்னேஷ், ஆனந்தன், சபரீஸ்வரி, மகேஸ்வரி, சுஜிதா, சிவராஜ், மாணிக்கம், ராகுல், தீபா, உமா, வடிவேல், முருகன், செந்தில்குமார், நெகமம், தாராபுரம் ரோட்ல இருந்து. ஸோ அவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாட்டு வந்துட்டு வாழ்க்கை படகு படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாட்டு நம்ம கேட்கலாம். ஸ்டே டியூன் டு எஃப்எம் ரெயின்போ 103 எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, எல்லாமே இங்கே செம்ம தூழுங்க.

0: பி சுஷீலா குழுவினர் பாடினாங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். வாழ்க்கை படகு படத்துல இருந்து பாட்டு கேட்டோம். 3:54 கிராமபோனும் 103 நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துல இருக்கோம். நிறைவா நம்ம கூட பேசுகிறேன். வணக்கங்க.
1: வணக்கம் அன்பு சகோதரருக்கு, வணக்கம் அன்று நேயர்களுக்கு, அனைவருக்கும் மதிய வணக்கம்.
0: நன்றி. யார் பேசுறீங்க?
1: நான் அரியலூர் மாவட்டம் வாரியந்தாள் என்எஸ் குழிஞ்சிநாதன்.
0: குழிஞ்சிநாதன் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: எனக்கு வந்து படகோட்டில இருந்து ரொம்ப அருமையான பாட்டா போடுங்க, அதை நிகழ்ச்சி நிறைவே என்ன

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் இதுவரைக்கும் கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு லைன் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் லைன் கிடைக்காதவங்களுக்கு இருக்கலாம். ஸோ அவங்க வருத்தப்படாமல் நாளைக்கும் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சியில் நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் பங்கேற்கல அப்படின்னா கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே நம்பர்ஸ் தாங்க 0422 அப்படின்ற எஸ்டிடி கோடோட 23 12 103 இல்லைனா 23 17 0 46. இன்னொரு எண் கூட இருக்கு 23 16 312. வாட்ஸ்அப் நம்பர் 9585800103 அப்படின்றது. இத்துடன் கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சென்னை தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவருக்கும் சமவாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் ஏற்பட அனைவரும் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய வழித்தடத்தில் அரசு நகர பேருந்து சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். மாநில அதிகாரத்திற்கு கல்லூரிகளை கொண்டு வந்தால் மட்டுமே அவற்றின் செயல்பாடுகளை முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட முதலமைச்சர் திரு விஜய் அச்சப்படுவது ஏன் என்று அஇஅதிமுக மூத்த தலைவர் திரு காமராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி வேட்டி உற்பத்தி தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லாத்தர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நேரம் 4:03 ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். ஒரு பாடல் காதில் விழ பழைய நினைவு பூக்கும் நேரம் மயக்கும் இந்த மாலை நேரம் மனதிற்குள் இசையாக இதோ மயக்கும் மாலை பாடல்கள் அணிவகுத்து வர காத்திருக்கிறது. எங்களை நிகழ்ச்சியின் தொடக்கமாக இன்று நீ நாளை நான் திரைப்படத்திற்காக எஸ் ஜானிக்கு பாடியது வைரமுத்து பாடலாசிரியர் இளையராஜா இசையில்.

கேட்ட அந்த பாட்டு சின்ன தம்பி படத்திற்காக ஸ்வர்ணலதா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. மயக்கும் மாலை நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. 4:13 ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இருந்து. நாளை 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு தங்கக்கிழி படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது, இளையராஜா இசையில்.

மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.

0: நிற்குது முன்னே.
1: பாடலாசிரியர் வாலியின் பாடலை பாடியோர் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா உளைப்பாடி படத்திற்காக இளையராஜாவின் இசையில் பாடலை கேட்டோம். 4:23 மயக்கும் மாலை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கக்கூடிய அடுத்த பாட்டு செந்தமிழ் பாட்டு படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அனுராதா பாடியது. பாடலாசிரியர் வாலி, எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இசையில்.

மயக்கும் மாலை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். மணிக்கும் நேயர்களே, கேட்ட அந்த பாட்டை பாடியோர் எஸ்பி பாலசுப்ரமணியன் மற்றும் ஸ்வர்ணலதா. செந்தமிழ் பாட்டு படத்திற்காக பாட்டு இடம்பெற்றது எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இசையில. 4:29 அடுத்த பாட்டு தங்கத்தின் தங்கம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது எஸ் ஏ ராஜ்குமார் இசையில்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று இரவு 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
1: இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 60 ஆண்டுகால ஆராய்ச்சியில 30 வகையான காய்கறிகள்ல நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட உயர் விளைச்சலை கொடுக்கக்கூடிய ரகங்கள் வந்து நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம்.
2: விதைப்பு முதல் அறுவடை வரை நவீன மற்றும் இயற்கை வழி தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார் பெங்களூரு ICAR IIHR இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர்.

0: காய்ச்சாத பானினா.
1: மௌனம் சம்மதம் படத்திற்காக பாடலாசிரியர் புலமை பித்தன், கே ஜே யேசுதாஸ், கே சித்ரா பாடியது இளையராஜா இசையில. 4:39 மயக்கும் மாலை நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. இனி தொடர்ந்து பௌர்ணமி அலைகள் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் இஸ் ஜானகி பாடியது சங்கர் கணேஷ் இசையில.

0: அழகான பூவும் மலரானது.
1: நமது ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.

கேட்ட அந்த பாண்டிய குங்குமச்செமிழ் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது இளையராஜா இசையில பாடலாசிரியர் வாலி. நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று மாலை 5:00 சித்திரசிவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் பேராசிரியர் பி ஆனந்தராஜ் அவர்கள். நிகழ்ச்சியை கேளுங்க. மயக்கும் மாலை கீரிட்டு இருக்கீங்க 4:49. இனி தொடர்ந்து கேட்க இருக்கக்கூடிய அடுத்த பாட்டு வேலைக்காரன் படத்திற்காக மனோ சித்திர பாடியது இளையராஜா இசையில.

மயக்கு மாலை ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நிறைவு பாட்டாவ கைராசிக்காரன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இளையராஜா இசையில பாடலாசிரியர் வைரமுத்து. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்க கூட உங்க ஆர்ஜே உதயா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சென்னை தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவருக்கும் சமவாய்ப்பு பாதுகாப்பான சூழல் ஏற்பட அனைவரும் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய கூடுதல் வழித்தட பேருந்து சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். மாநில அதிகாரத்திற்கு கல்லூரிகளை கொண்டு வந்தால் மட்டுமே அதனுடைய செயல்பாடுகளை அரசு முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி வேட்டி உற்பத்தி தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகளின்போது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எச்சரித்துள்ளார். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட முதலமைச்சர் திரு விஜய் அச்சப்படுவது ஏன் என்று அஇஅதிமுக மூத்த தலைவர் திரு காமராஜ் வினவியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லேத்தர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 5:03. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இந்த மாலை நேரத்தில் நம்ம சித்திர செவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம வழிகாட்டி நிகழ்ச்சியில கேட்டரிங் சயின்ஸ் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் பற்றி தான் நம்மோடு விரிவாக பேச போறாங்க. பேராசிரியர் பி ஆனந்தராஜ் அவர்கள், வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: எங்களுடைய அழைப்பை ஏற்று நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு இன்ட்ரோ சார், உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார்.
1: சார், ஆக்சுவலாக என் பேர் ஆனந்தராஜ்.
0: சரிங்க சார்.
1: நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சத்தியமங்கலம். நான் படித்தது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். அதுக்கப்புறம் என்னோடய ஹயர் ஸ்டடீஸுக்காக கோயம்புத்தூர் வந்தேன். கோயம்புத்தூரில் விஎல்பி ஜானகி அம்மாவில் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன். அதுக்கப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு ஹோட்டலில் செலக்ட் ஆகி ஹோட்டலில் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய கெரியர் வந்து டீச்சிங் மாறிச்சு. ஸோ ஜேக்கப்னு ஒரு சார் மீட் பண்ணோம், செஃப். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அதில் டீச்சிங்லேயும் வந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட கெரியரை டீச்சிங்க்கு மாற்றினேன். ஃபர்ஸ்ட் அவர் கெரியர் ஸ்டார்ட் பண்ணது சேரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காங்கேயம்.
0: ஓகே சார்.
1: அப்புறம் 2008 சங்கரா காலேஜில் ஜாயின் பண்ணேன்.
0: சரி சார்.
1: இப்போ வரைக்கும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோட ஹெச்ஓடியாக ஒர்க் பண்ணிருக்கேன்.
0: ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் படிக்க வர காலகட்டத்தில் இந்த கேட்ரிங் அப்படிங்கிற ஒரு படிப்பு அப்படின்னாவே பெற்றோர்கள் வந்து மாணவர்களை அனுப்புறக்கு, தன்னுடைய மகன்களை அனுப்புறக்கு ஒரு அச்சம் இருந்தது, அல்லது ஒரு இது இருந்தது, ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி சூழ்நிலை உங்கள் வீட்டில் இருந்தது. அதே மாரி எப்படி நீங்கள் கேட்ரிங் படிக்க வந்தீங்க?
1: சார், கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக நான் படிக்க போகும்போது அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து நல்ல ஒரு பீக்கில் இருந்த ஒரு பீரியட்.
0: ஓகே சார்.
1: இப்போ அந்த டைமில் எனக்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிக்கணும்னு சின்ன வயசுலேருந்து சின்ன ஆசை. ஏன்னா எங்கள் பாட்டி வந்து நல்லா குக் பண்ணுவாங்க.
0: சரி.
1: ஸோ அதனால் அதை பார்த்து பார்த்து சரி நம்மளும் அதுலேயே போவோம், நம்ம கெரியர் நல்லா இருக்கும் அப்படின்றக்காக

0: டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு வீட்டில் சொன்னப்போ எங்க அம்மா எல்லாம் ரொம்பவும் ஆப்போசிட், ஆப்போசிட்னா போவே வேணாம், நீ படிச்சு முடிச்சுட்டு உனக்கு ஒரு மேரேஜ் பண்ணும்
1: அப்படின்னா
0: நான் எப்படி பொண்ணு கேட்பேன் சமையல்காரனு. ஆக்சுவலா எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப
1: கிராமம்,
0: இந்த சமையல் பத்தின அவேர்னஸே கிடையாது. அந்த காலகட்டத்தில் ரொம்ப அவேர்னஸ் கிடையாது.
1: பொதுவாகவே அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த கம்ப்யூட்டர் ரொம்ப பூமா இருந்த காலகட்டம்.
0: ஆமா சார்,
1: அந்த காலகட்டத்தில் நீங்க வித்தியாசமா யோசிச்சு கேட்டரிங் டெக்னாலஜி அந்த சயின்ஸ் படிச்சிருக்கீங்க சொல்லுங்க சார்.
0: அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பிளஸ் என்னோட பாட்டி தான் மெயின் இன்ஸ்பிரேஷன். இது பாத்தீங்க அப்படின்னா சோ நான் இதுதான் படிப்பேன்னு சொல்லிட்டு இது எடுத்தேன், எடுத்து நல்லா படிச்சிட்டேன். ஆக்சுவலா இது படிச்சதுனால என்னமோ தெரியல, இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில்
1: முடிவு சரி
0: சரிதான்
1: அப்படிங்கிற ஒரு உணர்வு இப்ப வந்து.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா.
1: சரி சார், இப்ப வந்து இப்ப எல்லாருமே சமையல் கலை அப்படின்னா ஒரு வீடுகள்ல இருந்த ஒரு விஷயம் தான். இது எப்படி சார் உலக அளவுல ஒரு படிப்பா மாறிச்சு? அது எந்த காலகட்டத்துல எந்த நாட்டுல இருந்து இது உருவாச்சு? இந்தியாவில எல்லாம் எப்ப இது ஒரு படிப்பா மாறிச்சு
0: சார்? ஆக்சுவலா இது பாத்தீங்க அப்படின்னா 16th century பிரான்ஸ்ல ஒரு செஃப் இருந்தார், பௌலங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஃப் இருந்தாரு. அவரு தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஃபுட்டை ஸ்ட்ரீட்டு கொண்டு வர்றாரு. அதாவது ஒரு கிரீம் சூப்ல ஒரு ஆட்டுக்கால் போட்டு சர்வ் பண்றாரு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொண்டு வராங்க.
1: விற்பனைக்கு வந்தது ஆட்டுக்கால் சூப் தான் முதல்ல வந்து
0: ஃபர்ஸ்ட் வந்து அதான் சார்.
1: ஓகே சார்.
0: ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவர் எடுத்துட்டு போறாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் மேரி ஆண்டனி கிரீம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு செஃப். இப்போ அவரு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கிங்ஸ் அது மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கெல்லாம் ஒரு செஃபா ஒர்க் பண்ணாரு. ஸோ உள்ளுக்கு எடுத்துக்கு போனா அவரு தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி செஃப்னு கூட நம்ம சொல்லலாம்.
1: ஓகே.
0: ஸோ அதுக்கப்புறம் இந்த மாடர்ன் ட்ரெண்ட்ல இன்னைக்கு ஏத்த மாதிரி 20th century சேஞ்ச் பண்ணது எல்லாமே செஃப் அகஸ்டின் எஸ்கோஃபியர்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரெஞ்சு செஃப்.
1: ஓகே.
0: இன்னைக்கு ஃபாதர் ஆஃப் குக்கிங்னா அவரு தான். அவரோட புக்ஸ் அவரோட இதுதான் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ அதுல இருந்தா நம்ம நிறைய டெரைவ் பண்ணி இந்தியன் நமக்கு ஏத்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம்.
1: ஓகே சார். இது படிப்பா மாறினது எந்த காலகட்டம்? அதாவது ஒரு சிலபஸா கொண்டு வந்தது எந்த காலகட்டம் சார்?
0: சார் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அப்பவே வந்து 19th century வந்துருச்சு, பட் அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. 20th century தான் ஸ்லோவா அது வருது வெளியே. பட் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கோர்சஸ், 6 மந்த் அது மாதிரி கோர்சஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இளங்கலை பட்டமா மாறிச்சு அப்படின்னா 20th century அது வந்து இளங்கலை பட்டமா கொண்டு வராங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டும் அது அங்க இருந்துச்சு இன்ஜினியரிங் கீக்குள்ள ஒரு கோர்ஸா கொண்டு வராங்க.
1: ஓகே சார். அது நான் எப்படி படித்தேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த படிப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அந்த வரலாறையும் சொன்னீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருக்கு கேட்கறதுக்காக தொடர்ந்து பேசலாம். இது FM Rainbow 103 கோயம்புத்தூரின் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: நேரம் 5:12. தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விலக. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இந்த மாலை நேரத்தில் சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம வழிகாட்டி நிகழ்ச்சியில கேட்டரிங் சயின்ஸ் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து தான் நம்மோடு பேச வந்திருக்காங்க பேராசிரியர் பி ஆனந்தராஜ் அவர்கள். சார், ஒரு அறிமுகம் கொடுத்தீங்க, இந்த மாதிரி கேட்டரிங் சயின்ஸ் பாடத்திட்டம் இப்படிதான் வந்தது, அதுக்கு ஒரு ரூட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ வந்து இந்த கேட்டரிங் சயின்ஸ் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த துறையில என்னென்ன மாதிரியான பாடப்பிரிவுகள் இருக்கு சார்?
1: சார், ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வெரைட்டிஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்கு சார்.
0: சரிங்க சார். ஸோ ஒன்று
1: பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் கோர்சஸ்ன்னு சொல்லுவோம், டிப்ளமோ கோர்சஸ்ன்னு ஒன்று, அப்புறம் பிஎஸ்சி இளங்கலை பட்டம், அப்புறம் 4 இயர்ஸ் பிஹெச்எம்னு சொல்லுவோம், பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ கிராஃப்ட் கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8th pass இல்லை 10th pass அது மாதிரி எலிஜிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 1 இயர் கோர்சஸ் ரைட். ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பிரிவு மட்டும் எடுத்து படிக்கலாம். இப்போ கிச்சன்னா கிச்சன் பத்தி மட்டும், சர்வீஸ்னா சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஹவுஸ் கீப்பிங்னா, இது மாதிரி ஒவ்வொரு துறையும் இண்டிவிஜுவலா படிக்கிறது கிராஃப்ட் கோர்சஸ் சொல்லுவோம். 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் லைக் இளங்கலை பட்டமாக இருந்தால் கொஞ்சம் சிலபஸ் கம்மியாக இருக்கும், 3 இயர்ஸ் கோர்ஸ் அது. ஸோ முடிச்சுட்டு நம்ம இளங்கலை பட்டம் படிக்கலாம் அதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சின்னு சொல்லுவோம், பிஎஸ்சி கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், 3 இயர்ஸ் கோர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா 4 பிரிவுமே படிப்போம், கூட கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா பேப்பர்ஸ் படிப்போம். ஸோ அக்கௌண்ட்ஸ் பத்தி, கம்ப்யூட்டர் பத்தி, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி கோர்சஸ் எல்லாம் சேர்த்து படிக்கிறது இந்த இதுங்க. அப்புறம் பிஹெச்எம் அடுத்தது. ஸோ பிஹெச்எம் அப்படின்னா 4 இயர்ஸ் கோர்ஸ், இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஆஃபர் பண்றது, NCHMCT சொல்லிட்டு ஒரு தனி, எப்படி நம்ம அந்த UGC மாதிரி இருக்கோ அதே மாதிரி அதுக்கும் ஒன்று இருக்கு, அது மாதிரி வச்சு நடத்துறது வந்து பிஹெச்எம் சொல்லுவோம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் தரமணில் இருக்கு. ஸோ நிறைய இடத்துல இந்தியாவில் ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ் நம்ம ஆப் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் JEE எக்ஸாம் எழுதணும் சார்.
0: எழுதி
1: இந்த பிஹெச்எம் மட்டும் எழுதணும், எழுதிட்டு நம்ம ஏர் சோசியல் கவுன்சிலிங் மாதிரி அப்ளை பண்ணி எந்த காலேஜில் வேகன்சி இருக்கோ அந்த காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கலாம் சார்.
0: ஓகே, இப்போ தரமணியில் மட்டும்தான் அந்த கோர்ஸ் இருக்கல சார், தமிழ்நாட்டில் வேற?
1: தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச அங்கே மட்டும்தான் சார். கிராஃப்ட் கோர்சஸ் இருக்கு, அது வந்து துவாக்குடியில் இருக்கு சார்.
0: ஓகே சார், ஓகே சார். பிஹெச்எம் அப்படின்னா நம்ம JEE எழுதணும்னா வெளி மாநிலங்கள் இருக்கக்கூடிய
1: வெளி மாநிலங்கள் காலேஜஸும் நம்ம செலக்ட்

0: பண்ணலாம் சார்.
1: என்ன நமக்கு பெஸ்ட் காலேஜஸோ நம்ம அங்கே நம்ம ரேங்க் படி ரேங்க் லிஸ்ட் போட்டுருவாங்க, அந்த ரேங்க் லிஸ்ட் படி நம்ம கால்ஃபர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம போய் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் சார்.
0: இப்போ ஒரு 10வது படிக்கின்ற மாணவனாக இருக்கட்டும், 12வது படிக்கிற மாணவனாக இருக்கட்டும், அவங்களுக்கு கேட்டரிங் சயின்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது, அவங்க என்னென்னலாம் பண்ணணும், இப்போ 10வது முடித்தா எவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும், ப்ளஸ் டூ முடிச்சிருந்தா என்ன மார்க் எடுத்திருக்கணும், இது மாதிரியான கல்வி தகுதி என்ன, இதெல்லாமே சொல்லுங்கள் சார்.
1: சார் ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து மார்க் பேசிஸில் நம்ம வந்து பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக.
0: ஓகே,
1: பிஹெச்எம் மட்டும்தான் மார்க் பேசிஸ், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேசிஸ் பண்ணுவோம்.
0: ஓகே,
1: ஏன் இதுக்கு மார்க் பேசிஸ் இல்லை அப்படின்னா, நம்ம 12th வரைக்கும் 10th வரைக்கும் படிக்கிறது அத்தனையும் வந்து வேற லைன்.
0: சரி, ஓகே,
1: அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட். நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட், பேசிக்ஸ்ல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மார்க்ஸ் தேவையில்லை, ஒரு நல்ல ஆட்டிடியூட், நல்ல ஒரு ஃபோக்கஸ் இருந்தாவே இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணி படிக்கலாம், யார் வேணா படிக்கலாம் சார். நல்ல ஒரு கோர்ஸ்.
0: இப்போ வந்து என்ன மார்க் இருந்தாலும் கூட இந்த பாடத்திட்டம் எந்த கல்லூரியில் இருக்குதோ அங்கே போய் நம்ம நேரடியாக அப்ளிகேஷன்
1: போட்டு, அந்த காலே ஒவ்வொரு காலேஜஸும் அவங்களுக்குன்னு ஒரு நாம்ஸ் வச்சிருப்பாங்க சார்.
0: சரி சார்,
1: இந்த இவ்வளோ மார்க் இருந்தால் நாங்கள் அட்மிட் பண்ணுவோம், இவ்வளோ மார்க் இருந்தால் ஒரு நல்ல காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் இருந்தால் தான் அட்மிட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பேசிஸில் அந்தந்த காலேஜஸ் டிசைட் பண்ணுறது சார்.
0: இப்போ நல்ல காலேஜில் படிக்கணும்னா நல்ல மார்க்
1: மார்க்ஸ் கண்டிப்பாக வேணும் சார்.
0: டூலையும் டென்த்லையும் எடுத்துருக்கணும்.
1: ஆமாம் சார்,
0: இப்போ டென்த்தில் எடுத்திருந்தால் டிப்ளமோ கோர்சஸ் தான்
1: பண்ணலாம் சார். ஆமாம் சார்,
0: ப்ளஸ் டூ
1: முடிச்சுன்னா பிஎஸ்சி கோர்சஸ் பண்ணலாம். ஜேஇஇ எழுதுனா நம்ம பிஹெச்எம் கோர்சஸ் பண்ணலாம்.
0: ஓகே சார், இது பாடத்திட்டங்கள்லாம் எப்படி சார் இருக்கும்? இப்போ வந்து
1: சார் கிராஃப்ட் கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா பேசிக்ஸாக கல்நெறி பற்றி படிப்பாங்க சார்.
0: ஓகே,
1: கல்நெறி
0: அடிப்படையில் என்ன,
1: அடிப்படையில் என்னென்ன இருக்குது, எப்படி ஒரு கட்டிங்ஸ் எப்படி பண்ணணும், ஒரு குக்கிங் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது, அது மாதிரி பேசிக்ஸாக படிப்பாங்க சார்.
0: சரி, ஓகே.
1: அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிப்ளமோ போனீங்கன்னா பேசிக் டச் வரும், ஃப்ரெஞ்சு குசைன்ஸ் பற்றி, இன்டர்நேஷனல் குசைன்ஸ் பற்றி டச் வரும் சார். இதே பிஎஸ்சி படித்தோமா அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோட சேர்த்து மேனேஜ்மெண்ட்டும் சேர்த்து படிப்பேன் சார். இப்போ பிஎஸ்சின்னா கிச்சனும் படிப்பான், சர்வீஸும் படிப்பான், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் கெஸ்ட் ஹேண்ட்லிங்கும் படிப்பான், ஹவுஸ் கீப்பிங் ரூம் எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறதும் அவன் படிப்பான் சார். இதே பிஹெச்எம் அப்படின்னா கேஷ் ஹேண்ட்லிங்லேருந்து அந்த அக்கௌண்ட்ஸ், ஹோட்டல் அக்கௌண்ட்ஸ், ஹோட்டல்லாம், மேனேஜ்மெண்ட்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அது மாதிரி பேப்பர்ஸும் சேர்த்து படிப்பான் சார் பிஹெச்எம்ல.
0: பிஹெச்எம்ல
1: ஆமாம் சார்.
0: இந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்க குறைவான மார்க் வாங்கியிருந்தாலும் கூட இந்த கல்லூரியில் கூட ஒரு
1: சார் பண்ணலாம் சார். இது மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸ் சார். அவன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறானோ அதை பேஸ் பண்ணி தான் சார். ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேம்பஸ் எல்லாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் இது மாதிரி வரும்போது அவங்க ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன வைப்பானா 60% மேல எடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி கிரைட்டீரியாலாம் இருக்கும் சார். பட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வர கேம்பஸ் டிரைவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பையனோட பர்சனாலிட்டி, அந்த க்ரூமிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அது நல்லா இருந்தாவே 50% பாஸ். அவன் எப்படி எக்ஸ்போஸ் பண்றாங்கிறதா செகண்டரி. எக்ஸ்போஸ் பண்ணக்க செலக்ட் ஆனா ஜஸ்ட் அவன் டைரக்டா ட்ரையல்ஸ் போவானுங்க, அப்படி செலக்ட் ஆகிக்குவாங்க சார். ஃபுல்லி பேஸ்டு வந்து ஸ்கில் பேஸ்டு தான் சார். அவனுக்கு எந்த ஸ்கில் இருக்கோ, எவ்வளோ நாலேஜ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவனுக்கு வேலை வாய்ப்புகளும் அமையும்.
0: அமையும்.
1: ஆமாம் சார்.
0: இப்போ வந்து ஒரு பள்ளி பருவத்தை தாண்டிடுறாங்க சார், கல்லூரி பருவத்துலேயும் வேறு ஏதாவது படிப்புகள் எடுத்து படிச்சிடறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக இது வயது வரம்பு என்ன, இந்த பிஎஸ்சி கேட்டரிங் சயின்ஸ் படிக்கிறதுக்கு என்ன வயது வரம்பு, டிப்ளமோ படிக்கிறதுக்கு என்ன வயது வரம்பு?
1: டிப்ளமோ பார்த்தீங்க அப்படின்னா 21-22 இயர்ஸ் வரைக்கும் நம்ம அட்மிஷன் போடலாங்க சார்.
0: சரி, ஓகே.
1: இதே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னால் வரைக்கும் 24 தான் ஏஜ் லிமிட் வச்சுருந்தாங்க
0: அதிகபட்சமாக.
1: அதிகபட்சமாக
0: சரி,
1: பட் இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அது சேஞ்ச் பண்ணியிருக்கு, 40 இயர்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம்
0: சேர்க்கைக்கும்.
1: சார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே ஓனா இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாங்களே காலேஜஸ் தொலாவி எங்க இருக்குன்னு தொலாவி போனோம். பட் இப்போ எல்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு, நிறைய இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு மீடியாவும் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுது, குக்கிங் ஷோஸ் நடத்துறாங்க. ஈவன் எல்லா ஆக்டர்ஸ் இவங்க எல்லாம் வந்து குக்கிங் இதுல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ
0: நிறைய
1: சார் முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த டீச்சிங் ஃபீல்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 20-30 அட்மிஷன்ஸாக இருக்கும்.
0: நீங்கள்
1: டீச்சராக வரும்போது கிளாஸில் 20
0: நீங்கள் சேரும்பொழுது ரொம்ப கம்மியாக

0: ஆமாம் சார், நான் படிக்கும்போது நான் விஎல்பி சார் நான் படித்தது. ஸோ அங்கே வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா பெஸ்ட் காலேஜாக இருந்துச்சு அப்போ நான் படிக்கும்போது.
1: ஓகே ஓகே.
0: ஸோ அப்போ நல்லா இருந்துச்சு. அப்போ நான் படிக்கும்போது 60 அது மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ நான் ஜாயின் பண்ணும்போது டீச்சிங் ப்ரொஃபஷன் வரும்போது 20 பேர் 25 அது மாதிரி இருந்துச்சு. பட் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிரும் சார் எல்லாமே.
1: சூப்பர் சூப்பர். அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு
0: இருக்கு சார். ஏன்னா மக்கள் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு துறை அது இருக்கு சார். ஏன்னா சின்ன வயசுலயே ஓனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல, என்டர்பிரனர் ஆகலாம், அவன் எப்படி வேணா அவன் எடுத்துட்டு போகலாம் சார். அந்த கரியர் வந்து எப்படி வேணா எடுத்துட்டு போய்க்கலாம், எங்க விட்டாலும் அவன் வந்துடலாம் மேல. ஸோ அதுதான் அதனோட கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி.
1: ஏன்னா உணவு தொழிலுக்கு இருக்கிற வரவேற்பு உலகம் முழுவதும் இருக்கு இல்லையா?
0: கண்டிப்பாக சார்,
1: கண்டிப்பாக. அதனால ஒரு நல்ல ஒரு படிப்பை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இந்த துறையில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அடுத்து உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம பேசலாம். இது ஆகாஷ்வாணி FM Rainbow 103 கோயம்புத்தூரின் சித்திரச்சவனம் வழிகாட்டி.

0: FM இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 5:26 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இருந்திருக்கும். இன்னைக்கு கேட்டரிங் சயின்ஸ் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் அது தொடர்பான வேலைவாய்ப்புகள் பற்றி தான் நம்மோடு விரிவாக பேசிகிட்டு இருக்காங்க பேராசிரியர் பி ஆனந்தராஜ் அவர்கள். சார், ரொம்ப விரிவாக இந்த படிப்பு பாடப்பிரிவுகள் அதில் என்னென்ன மாதிரி சொல்லித்தருவாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து 3 வருடமோ 4 வருடமோ இந்த படிப்பை நிறைவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகளை அவங்க எதிர்பார்க்கலாம், எங்கெங்கெல்லாம் வேலை இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க
2: சார். வேலை வாய்ப்புகள் பற்றி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது சார். இதில் ஆக்சுவலாக ஹோட்டல் சைடு போகலாம் சார், இல்லை ரெசார்ட்ஸ் அது மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இதுக்கு போகலாம், ஏர்லைன் கேட்டரிங்ஸ் போகலாம், க்ரூஸ் போகலாம். ஸோ இது மாதிரி வேரியஸ் ஜாப்ஸஸ் இருக்கு. பட் ஏர்லைன் க்ரூஸ்க்கெல்லாம் போகும்போது கண்டிப்பாக ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர்ஸ் 1 இயர் இருந்துச்சுன்னா பெட்டராக ஈஸியாக செலக்ட் ஆகிக்கலாம் சார்.
1: முதலே 1 வருஷம் நமக்கு அனுபவம்
2: வேணும், அதுக்கப்புறம் அதில் மூவ் ஆக முடியும், சிப்லேயோ இல்லை ஏர்லைன்லேயோ மூவ் ஆக முடியும்.
1: ஓகே,
2: ஸோ 3 வருஷம் படிக்கும்போதே ஹோட்டல்ஸ் வந்து கேம்பஸ் வருவாங்க சார். வந்து அவங்க அவங்களோட நாலேஜ் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க சார். ஸோ நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அதில். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் சொல்லுவோம், எம்டி லெவலில் எடுப்பாங்க. ஸோ முடிச்சுன்னா அவங்க சூப்பர் லெவலில் பிளேஸ் ஆவாங்க. அடுத்து அசோசியேட்னு சொல்லுவோம் சார். அசோசியேட்னா முடிச்சுன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ காலேஜ் கம்மியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ட்ரி லெவல்ஸ் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். அவங்களோட கெரியர் வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணும், என்ட்ரி லெவல்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக போனோம் அப்படின்னா 30-40 வரைக்கும் அவங்க பேஸ்ட் ஆன் அந்த செயின் ஹோட்டல்ஸ் பேஸ் பண்ணி அவங்க என்ன சேலரி ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க
1: அதிகபட்சமாக
2: 25-30 வரைக்கும் ஆஃபர் பண்ணுவாங்க
1: சார்.
2: எம்டி இடத்துல பொசிஷன். ஈவன் அந்த ஒரு சில ஹோட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்டியில் செலக்ட் ஆனாங்க ஒரு சில ஹோட்டல்ஸ் அவங்களே வந்து அதை நிர்வாகமே படிக்க வைப்பாங்க சார் ஒரு சில ஹோட்டல்ஸ் அவங்களே வந்து அதை நிர்வாகமே படிக்க வைக்கும் சார் முடிச்சுட்டு அவங்க டைரக்டா மேனேஜர் லெவல்ல போஸ்டிங் போடுவாங்க சோ அதுக்காக அவங்க எம்பிஏங்கிற ஒரு கோர்ஸ் அவங்க ஹோட்டல்ஸ்ல அவங்க ஹோட்டலே நடத்துவாங்க சோ அவங்கள அது இது பசுவும் பண்ண வைப்பாங்க அவங்கள சோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் லெவல்ல பிளேஸ் ஆறவங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டா போய்க்க வந்து ஹோட்டல்ஸ் மாதிரி போனா அது மாதிரி சார், இல்ல அப்படின்னா என்டர்பிரனர் ஆகலாம் சார், ஓனா அவங்க ஒரு ஒரு ப்ராடக்ட் எடுத்து அவன் டெவலப் பண்ணி அது வந்து மார்க்கெட்ல சேல் பண்ணலாம் சார். ஸோ அந்த மாதிரியும் போகலாம். இல்ல அப்படின்னா எம்என்சி கம்பெனிஸ்ல இப்போ ஃபுட் ஃபெசிலிட்டி மேனேஜரான்னு சொல்லிட்டு இப்போ இன்ஃபோசிஸ் இது மாதிரி பெரிய பெரிய சிடிஎஸ் இது மாதிரி கம்பெனிஸ்ல எல்லாம் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேட்டரிங் காரங்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் நடுவால் ஒருத்தர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் போகலாம் சார் அவங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் அவங்க ஹேண்டில் பண்ணலாம். ஐடிலையும் வேலை வாய்ப்புகள் இருக்கு இப்போ சார்.
1: சரிங்க சார். இப்போ வந்து சாதாரண ஒரு ஹோட்டலில் நம்ம ஒரு பணிபுரிவதற்கும் இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னு சொல்கிறாங்களே சார்,
2: ஆமாம்
1: அந்த மாதிரி ஐந்து நட்சத்திர விடுதிகள் சார் என்ன வித்தியாசம் சார்?
2: ஸோ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். அந்த ஆம்பியன்ஸ் வே ஆஃப் சர்வீஸ் இது மாதிரி தான் டிஃபர் ஆகும் சார். கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக எல்லாமே எஸ்ஓபி ஃபாலோ பண்ணும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு பிளேட் அந்த சைடு வைக்கணுமோ அந்த சைடு தான் வைப்போம். பட் நார்மல் ஹோட்டலில் எப்படி வேணால் கன்வீனியன்ட்டாக நம்ம சர்வ் பண்ணுவோம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் சர்வ் பண்ணுவோம், இப்படி தான் ஃபோர்க் ஸ்பூன் பிளேஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சூப் தான் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ரோட்டி கொடுக்கணும், அந்த சீக்வன்ஸ் வந்து அங்க ஃபாலோ பண்ணுவோம் சார். பட் நம்ம நார்மல் ஹோட்டல்ஸ் அப்படி கிடையாது, நம்ம என்ன ஆர்டர் பண்றோமோ அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துட்டு இருக்கும்.
1: அது வந்து இந்த ஐந்து நட்சத்திர விடுதி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்

0: வந்து இங்கே ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மாணவர்களை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க, மாணவர்கள்ட்ட என்ன மாதிரி திறன் இருக்குன்னு?
1: கண்டிப்பாக சார், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோர்ஸ் இந்த கோர்ஸ் படிக்கும் போதே இன்டர்ன்ஷிப்னு ஒன்று இருக்கு சார்.
0: சரி, ஓகே.
1: ஆக்சுவலாக வந்து ஒன் செமஸ்டர் ஃபுல்லாக அவன் இன்டர்ன்ஷிப் போவான். ஸோ பையனோட விருப்பத்தை பொறுத்து சார், என்ன பிளேஸில் வேணும், என்ன ஹோட்டலில் வேணுங்கிறத பையன் விருப்பம். ஒருத்தர் வந்து எனக்கு பெங்களூரில் வேணும் சார், மேரியட்டில் வேணும், இல்லை எனக்கு வந்து ஹயாத்தில் வேணும், இல்லை தாஜில் வேணும், இல்லை ஐடிசியில் வேணும் அப்படின்னு நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணுவான். நம்ம அங்கே போடுவோம், அங்கே அவன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறானோ அதை பேஸ் பண்ணி தான் சார். ஃபார் இப்போ ஃபிஃப்த் செமஸ்டர் அவன் ட்ரைனிங் போறான் அப்படின்னா, அவன் நல்லா பண்ணானா மோஸ்ட்லி அங்கேயே ஹையர் பண்ணிக்குவாங்க. அவனை நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் காலேஜ்ல இருந்து படிச்சுட்டு அவங்களே ஹையர் பண்ணிக்குவாங்க. இல்லை அப்படின்னா நேராக காலேஜ் வருவாங்க, அங்கே கேம்பஸ் மார்க் கண்டக்ட் பண்ணுவேன், அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க சார். அந்த இன்டர்ன்ஷிப் தான் பையனோட டேர்னிங் பாயிண்ட் சார். அங்க எப்படி அவன் பர்ஃபார்ம் பண்றான், அவங்க எப்படி அவனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, அதுதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு அவனை கொண்டு போகும் சார்.
0: இப்போ வந்து இந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது வந்து கல்லூரி நிர்வாகம் ஏற்பாடு செய்யக்கூடிய விஷயமா, அல்லது நிறுவனங்கள் வந்து தாங்களே விரும்பி வந்து மாணவர்களை செலக்ட் பண்ணுவாங்களா
1: சார்? ரெண்டுமே இருக்கு சார். ஒரு சில ஹோட்டல்ஸ்ல அப்ரோச் பண்ணுவாங்க, ஒரு சில ஹோட்டல்ல நாங்கள அப்ரோச் பண்ணுவோம்.
0: அது மாதிரி
1: இருக்கும் சார். ஒரு நல்ல பிராண்டட்
0: இன்டர்வியூ மாதிரி வச்சிருப்பாங்களா?
1: கண்டிப்பா சார். ஆக்சுவலா வந்து அவங்க ஸ்கைப்லயோ இல்ல இது மாதிரி ஏதாவது கூகுள் மீட்லயோ அவங்க மாணவர்கள் வந்து கனெக்ட் பண்ணி அவங்களோட கம்யூனிகேஷனு, அவங்களோட ஆட்டிடியூடு, அவங்களோட க்ரூமிங், இது இதெல்லாம் செக் பண்ணி தான் அவன் செலக்ட் பண்ணுவாங்க சார்.
0: வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ இவங்க எதிர்கொள்றாங்க.
1: கண்டிப்பா சார். அவன் ஃபோர்த் செமஸ்டர்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆக்சுவலா அவனை ட்ரெயின் பண்ணிடுவோம், எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணும், எப்படி ஒரு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம ஃபோர்த் செமஸ்டர்ல இருந்தே நம்ம அவனை ட்ரெயின் பண்ணிடுவோம். ஏன்னா ஃபிஃப்த் செமஸ்டர்ல அவன் போகணும், அப்போ அவன் ஃபோர்த் செமஸ்டர்ல அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் சிக்ஸ்த் செமஸ்டர்ல அவன் பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த கிடைக்கும், இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும்.
0: கடைசி ஆறு மாசம் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க பிராக்டிக்கல் தான்.
1: பிராக்டிக்கல் பிளஸ் மேனேஜ்மெண்ட் பேப்பர்ஸ் இருக்கும் சார்.
0: இருக்கும்
1: ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அது மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ், அது மாதிரி மேனேஜ்மெண்ட் பேப்பர்ஸ் இருக்கும். ஹோட்டல் லா அது மாதிரி பேப்பர்ஸ் இருக்கும். அது படிச்சுட்டு கூடவே அவன் கிச்சன் பிராக்டிக்கல், சர்வீஸ் பார் அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிராக்டிகல்ஸ் அவன் பண்ணுவான் சார்.
0: ஆக்சுவலாக வந்து இந்த எப்படி இந்த கெமிஸ்ட்ரி லேப்லாம் பண்ணுவோம்ல சார், அந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி லேபும் வந்து அவங்க டிஷ்லாம் பண்ணி காமிக்கணும். அதை வந்து
1: சார் இதுதான் சார் மெயின் ஒரு இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னு இதெல்லாம் ஒரு ட்ரிக்கே இருக்கு சார். ஆக்சுவலாக வந்து கிச்சனுங்கிறது அவனோட கலை. அது ஆக்சுவலாக ரெண்டுமே சொல்லலாம், ஆர்ட்னு சொல்லலாம், டெக்னாலஜின்னு சொல்லலாம், ரெண்டுமே சேர்ந்தது தான் குக்கிங்.
0: குக்கிங் ஓகே,
1: ரெண்டுமே வேணும். ரெண்டுல ஒன்று மிஸ் ஆனாலும் அது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக டிஷ் வராது சார். ஆக்சுவலாக அதுதான் அங்கே ஒரு பேக்கரி மட்டும் தான் நம்ம கெமிஸ்ட்ரி லேப்னு சொல்லுவோம். இவ்வளவு கிராம்ஸ் போட்டா அவ்வளவு கிராம்ஸ் தான் போடணும். அதிகமா போட்டா ப்ராடக்ட் வராது, கம்மியா போட்டாலும் ப்ராடக்ட் வராது. பட் ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் அவனோட இன்கிரீடியன்ஸ் குவாலிட்டி, அவங்களோட ஹேண்டிலிங், அதாவது அவங்க எப்படி அந்த இன்கிரீடியன்ஸ் ஹேண்டில் பண்றாங்க செஃப்ஸ்ங்கிறதான் அந்த டிஷ்ஷோட இது. நாலு பேர் சாம்பார் வைக்கலாம், பட் யார் அந்த பக்குவமா குக் பண்றாங்க, எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க, அதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். அந்த ட்ரிக்ஸ் லேர்ன் பண்றதுதான் அந்த த்ரீ இயர்ஸ்.
0: அதுதான் இந்த ப்ராக்டிகல் செஷன்லயும் வெளிப்படும்.
1: கண்டிப்பா சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, நம்ம அந்த மிஸ்டேக்ஸ் கட் பண்ணிட்டே வரணும். இது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும், இது இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணுங்கிறது ஃபர்ஸ்ட் இயர்ல ஓரளவுக்கு அவன் அந்த தப்பெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிடுவான். செகண்ட் இயர்ல வரும்போது அவனோட ஓன் கிரியேட்டிவிட்டியோட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பான். அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளும் அந்த ஹெல்ப் பண்ணோம்னா அந்த கிரியேட்டிவிட்டி அவனோட வந்துடும் சார், வந்துடும். வந்துச்சுன்னா அவன் ஆட்டோமேட்டிக் நல்லா ஷெஃபா வந்துடும், உருவாயிருவான் கண்டிப்பா.
0: அது ஆக்சுவலா அந்த கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம் இல்லை.
1: கண்டிப்பா சார். கிரியேட்டிவிட்டி இருந்தால் சஸ்டெயின் ஆக முடியும். ஒவ்வொரு கஸ்டமர் டிஃபர் ஆவாங்க, ஒரு கஸ்டமர் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அவன் ரெடி ஆயிடணும், எப்படி ஹேண்டில் பண்ணும், இவர் எப்படி ஹேண்டில் பண்ணும், இவர் எப்படி ஹேண்டில் பண்றது எல்லாமே அவன் இங்கே த்ரீ இயர்ஸில் லேர்ன் பண்ணும். பண்ணாதான் அங்கே போய் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹோட்டலியராக ஆக முடியும்.
0: அவர் இன்டர்ன்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ப்ராக்டிக்கல் முடிஞ்சிருமா சார்? போயிட்டு வந்து அவங்க இந்த ப்ராக்டிக்கல் செஷன் இங்கே
1: சார். ஃபஸ்ட்டு ஃபோர் செமஸ்டர்ஸ் ப்ராக்டிக்கல் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணுவான். இந்தியனில் என்ன இருக்குது, இன்டர்நேஷனல் குசைன்ஸில் பேசிக் சாசஸ் என்ன இருக்குதுன்னு லேர்ன் பண்ணுவான். செகண்ட் இயர் போகும்போது ஒவ்வொரு குசைனை லேர்ன் பண்ண ஆரம்பிப்பா சார். இப்போ காஷ்மீர் என்ன, அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன, அவங்க கல்ச்சர் என்ன, அதை லேர்ன் பண்ணிட்டு அது ஒரு மெனுவாக அங்கே பண்ணி பார்ப்பான் சார். அதே மாதிரி இன்டர்நேஷனல் அது மாதிரி ஜாப்பனீஸ்னா என்ன, அவங்க எப்படி இருக்கும், அவங்க இன்கிரீடியன்ஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் அவன் லேர்ன் பண்ணிட்டு அங்கே ஒரு டிஷ்ஷும் பண்ணி பார்க்கணும். அங்கே ஒரு ஃபைவ் டிஷ்ஷஸ், ஒவ்வொரு குசைனில் ஒரு அஞ்சஞ்சு டிஷ்ஷஸ் வந்து மேக் பண்ணி அவன் பார்க்கணும். ஒரு ஸ்டார்டர்லேருந்து டெசர்ட் வரைக்கும் அவன் மேக் பண்ணி பார்ப்பான் சார். அதுவும் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு

0: தான் இருக்கும் சார்.
1: அதாவது இந்திய அளவிலான உணவுகள் மட்டும் கிடையாது, சர்வதேச அளவிலான
0: கண்டிப்பா
1: உணவுகள்.
0: சார் எல்லா குசைன்ஸும் வந்துடும் ஆல்மோஸ்ட். உலகத்துல அத்தனை குசைன் ஃபெமிலியர் குசைன்ஸ் எல்லாமே வந்துடும். ஃபேமஸாக இட்டாலியன், இந்த ஓரியன்டல், இந்தியன், அது மாதிரி சிங்கப்பூரியன், ஜாப்பனீஸ் தான் எல்லாமே வந்துடும் சார். எல்லாமே அதுல கவர் ஆயிரும்.
1: அதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அங்க ஏதாவது கொடுக்கக்கூடிய அந்த மெனுக்களை வந்து இங்கேயே பண்ணி பாத்துறாங்க.
0: ஆமா சார், பேசிக்ஸ் கண்டிப்பா பண்ணும் சார். அது பண்ணாதான் அவங்க போய் அவங்க எக்ஸ்போசர் பண்ண முடியும். இப்ப மித்தது மாதிரி நம்ம ஒரு 1+1 2 சொல்ல முடியாது சார் இதுல. ஸோ இது கண்டிப்பாக அந்த ப்ராக்டிக்கலாக அவனுக்கு எக்ஸ்போசர் இருந்தால் மட்டும்தான் அவன் போய் அங்கே ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அவனுக்கு ஒர்க் பண்ணுறது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், ரொம்ப விரிவாக அவங்க எப்படி இந்த ப்ராக்டிக்கல் செஷனும் இன்டர்ன்ஷிப்பும் எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிற வரலையும் பேசுறீங்க. தொடர்ந்து பேசலாமே. இது ஆகாஷ்வாணி FM Rainbow 103 கோயம்புத்தூரின் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: நேரம் 5:41 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இந்த மாலை நேரத்துல சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கேட்டரிங் சயின்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். நம்மோடு இணைந்து விரிவாக அதை பத்தி நமக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க பேராசிரியர் பி ஆனந்தராஜ் அவர்கள். ஆனந்தராஜ் சார், ரொம்ப தெளிவாக என்னென்ன மாதிரி மாணவர்கள் தயாராகிறாங்க, அந்த இன்டர்ன்ஷிப்பில் ஆகட்டும், அவங்க இன்டர்வியூ வச்சு அவங்கள மாணவர்களை தேர்வு செய்யும் பொழுது நீங்கள் எப்படி அவங்கள மாணவர்களை தயார்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் ஒரு நல்ல கல்லூரியில் படிக்கணும். இப்போ மாணவர்கள் வந்து கேட்டரிங் படிக்கணும் அப்படின்னா கல்லூரிகளை தேர்வு செய்யும் பொழுது எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும், பெற்றோர்கள் சரி எப்படி அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: கண்டிப்பாக சார். சார், ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கல்லூரி நல்ல கல்லூரியாக இருந்தால் மட்டும்தான் அவனால் நல்லா வர முடியும் சார். ஆக்சுவலாக நிறைய இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பூம் மாறதுனால சின்ன சின்ன இன்ஸ்டியூட்ஸ் மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. பட் அங்கே வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்போசர் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா ஒரு நல்ல காலேஜில் குவாலிஃபைடு டீச்சர்ஸ் வச்சு நடத்துகிற மாதிரி அங்கே இருக்காது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கல்லூரி வந்து நாக் ஏ கிரேட் வாங்கியிருக்கா, நாக் அங்கீகாரம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். அப்புறம் அங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எது மாதிரி வந்து அவங்க பண்றாங்க, ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே ட்ரெயின் பண்றாங்களா இல்ல செகண்ட் இயர்ல ட்ரெயின் பண்றாங்களா அப்படிங்கிற விஷயத்த பாத்துக்கணும். அதே மாதிரி அந்த கல்லூரி வந்து எத்தனை நாள் ரன் ஆயிட்டு இருக்குது, முன்னால எவ்வளவு வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு, அது மாதிரி பாக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், முக்கிய விஷயம் என்னன்னா, நம்ம கல்லூரி செலக்ட் பண்ணும் போது அங்குள்ள மாணவர்களோட ஃபீட்பேக்கோட ஜாயின் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா நல்ல காலேஜா கிடைக்கும். ஏன்னா அங்க படிக்கிறப்போ அவங்களுக்கு தெரியும் என்ன குறை நிறைகள்ங்கிறது. கண்டிப்பா அங்க படிச்சு முடிச்ச மாணவர்கள் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அவங்க கிட்ட கேட்டோம்னாலும் நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் நமக்கு என்ன எது மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அங்க இருக்கிற டீச்சர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளவு நாள் அங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மித்த கோர்சஸ் மாதிரி ஒன் இயர் மாறினாங்க அப்படின்னா இதுல கண்டினியூட்டியே கிடைக்காது சார். நான் ஒரு மாதிரி டீச் பண்ணுவேன் ஒரு கிச்சனை, வேற ஒருத்தர் வந்தாங்கன்னா வேற ஒருத்தர் மாதிரி டீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீச்சிங் ஃபேக்கல்ட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப லாங் டேர்ம் இருக்காங்களா அந்த காலேஜ்ல அப்படிங்கறது கண்டிப்பா பாக்கணும் சார். இதெல்லாம் வந்து ஒரு கல்லூரியை செலக்ட் பண்ணும்போது நம்ம பார்க்கக்கூடிய முக்கிய விஷயங்கள்.
0: ஆய்வகம் கூட
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா நேர்ல போய் ஆய்வகங்கள் எப்படி இருக்கு, ஒரு பேக்கரி லேப்னா என்னென்ன வேணும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அங்க போய் என்னென்ன அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணும். ஒரு ரெஸ்டாரண்ட் மாடல் ரெஸ்டாரண்ட் இருக்கா, ஒரு மாடல் ரூம் இருக்காங்க ட்ரெயின் பண்றதுக்கு, மாடல் கிச்சன் இருக்கா, எது மாதிரி கிச்சன்ஸ் வச்சிருக்காங்க, எது மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அது மாதிரி எல்லாம் ஏதாவது நம்ம வச்சிருக்காங்களா அப்படிங்கறது எல்லாமே வந்து நம்ம அங்க செக் பண்ணி தான் சார் ஜாயின் பண்ணும். அதுதான் இம்பார்ட்டன்ட்.
0: பெற்றோர்களும் கவனத்தில் எடுத்துக்கணும்,
1: கண்டிப்பா எடுத்துக்கணும் சார். ஒரு மாணவன் நல்லா க்ரூம் ஆகணும் அப்படின்னா அவன் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ஃபோக்கஸ்டா இருக்கணும் சார். ஃபோக்கஸ்டா இருக்கணும்னா அலட்சியமா வந்து விட்டோம்னா இதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு ரன்னிங் ரேஸ் ஒருத்தன் ஓடுறான்னு வச்சுங்க சார், ஆன் த டேல ஓடுனா ஜெயிக்க முடியாது. 1 இயர் 2 இயர்ஸ் பிராக்டிஸ் பண்றதுனால மட்டும்தான் இதுல வின் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கோர்ஸும் டே 1ல இருந்தே அவனோட இதை ஸ்டார்ட் பண்ணிடணும். அவனோட கிரியேட்டிவிட்டி
0: அவங்ககிட்ட கேட்கலாம். மாணவர்கள் வந்து தங்களை எப்படி தயார்படுத்திக்கணும் எதிர்காலத்துல ஒரு நல்ல ஷிப்பா உருவாக?
1: ஆமா சார், அதான் டே 1ல இருந்தே நம்ம அது அந்த ரேஸ்ல ஓட ஆரம்பிச்சிடணும் சார். அந்த ரேஸ்ல யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க தானே சார் ஃபர்ஸ்ட். அவனோட பர்சனல் க்ரூமிங்க பக்காவை வச்சுக்கணும், அது முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஃபுட் ஹேண்ட்லிங் பண்றோம், அந்த பர்சனல் ஹைஜீனிக் இருந்தாதான் அந்த இது வேணும். ஸோ அந்த சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ், அந்த பர்சனல் ஹைஜீனிக் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம எதுல போறோம் அப்படிங்கறத ஒரு 6 மந்த்ல டிசைட் பண்ணிடணும் சார். ஒரு மாணவன், நான் என்ன கிச்சன்ல போறேன், இப்ப சர்வீஸ்ல போறனா இல்ல ஒரு ஹவுஸ் கீப்பிங்ல நான் போறனா இல்ல சர்வீஸ்ல போறனாங்கிறது அந்த 6 மந்த்ல லேர்ன் பண்ணிக்கணும். இதே கிச்சன் போறோம் அப்படின்னா கிச்சன் வந்து கடல் மாதிரி சார், நிறைய குசைன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு கத்துக்கிறதுக்கு. நமக்கு என்ன வரும், நம்ம பிளட்ல என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும், எப்படி அதை ஃபோக்கஸ்டா கொண்டு போகணும்ட்டு. ஸோ அதை வந்து அவன் ஐடென்டிஃபை பண்ணும், எப்படி அது நமக்கு என்ன வரும், எங்க இருந்தா நம்ம சஸ்டெயின் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் கிச்சன் சைடு போனோம்னா, இப்போ பேக்கரினா பேக்கரி போறேன், நான் நார்த் இந்தியன் போறேன், இல்லை ஜாப்பனீஸ் போறேன், தாய் போறேன், மெக்சிகன் போறேன், அது மாதிரி ஃபர்ஸ்ட் 6 மந்த் to 1 இயர்க்குள்ள அவன் டிசைட் பண்ணிடணும்.
0: நமக்கு எதுக்கு சரியா வருது, நல்லா
1: வருதுன்னு சொல்லி டிசைட் பண்ணிடணும். செகண்ட் இயர்ல அதை ஃபோக்கஸ்டா பண்ணணும். நம்ம இன்டர்ன்ஷிப் போகும்போது நம்ம எது ஃபோக்கஸ் பண்ணுமோ அந்த ஏரியால நம்ம இன்டர்ன்ஷிப் வாங்கணும். அப்படி இருந்தானா கண்டிப்பா அவன் நல்ல ஒரு பொசிஷன்லாம் வந்துருவான் சார். இதுதான் ஒரு மாணவன் டே 1ல இருந்து அந்த இன்டர்ன்ஷிப் வரைக்கும் அவன் எப்படி அவனை க்ரூம் பண்ணிக்கிறானோ அதுதான் அவன் 6th செமஸ்டர்ல அவன் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான ஒரு இது சார்.

0: கேட்ரிங்னாவே எல்லாரும் சமையல் செய்யறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளுக்கும் மாணவர்கள் தயாராகிறாங்க இல்லையா சார்?
1: ஆமாம் சார், எல்லா துறைக்கும் தயாராகிறாங்க. ஈவன் அங்கே ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு எஃப்என்பி சவுஸ்னா அங்கே அவன் கிரேப்ஸ்ல அங்கே கிரேப்ஸ் எப்படி கல்டிவேட் பண்றது, அப்படி ப்ரொடக்ஷன் பண்றதுலேருந்து எல்லாமே அவன் லேர்ன் பண்ணுவான் சார். ஒரு விஸ்கி பிராண்ட் அது மாதிரி ஏதாவது போகும்போது என்ன இதில் அவங்க எடுக்கிறாங்க, என்ன ப்ராசஸ் மெத்தட்ஸ் இருக்கு, அதெல்லாம் அவன் ஃபுல்லாகவே லேர்ன் பண்ணுவான். அதெல்லாம் லேர்ன் பண்ணாதான் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அவன் மாஸ்டர் ஆக முடியும், இல்லைன்னா அவன் அதனால சஸ்டெயின் ஆக முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அவன் சஸ்டெயின் ஆக முடியாது. அதே மாதிரி அந்த சேஞ்சஸும் அடாப்ட் பண்ணிட்டே வரணும் அவன். இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு 1 இயர் படிச்சு வச்சிருப்பேன், 2 இயர்ஸ் கழிச்சு அவுடேட்டட் ஆயிரும். அவன் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும், பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் அவனால சஸ்டெயினும் ஆக முடியும் சார். அதில்
0: உண்மை சார். இப்போ வந்து இந்த துறை மட்டும் இல்லை, ஒரு ஹோட்டல் சார்ந்து அந்த மாதிரி இல்லாமல் டீச்சிங் லைனில் வரக்கு என்ன சார் பண்ணுவோம்
1: சார்? ஆக்சுவலாக வந்து நாங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா யூஜி முடிச்சா போதும் அப்படி காலேஜஸில் டீச் பண்ணலான்ட்டு இருந்துச்சு. பட் யூஜிசி இப்போலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க சார். இப்போ வந்து PhD வேணும், நெட் ஸ்லெட் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துருச்சு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்கள் ஃபீல்டுக்குன்னு தனியாக ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ அது பாஸ் பண்ணால் IHMSல இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இதுலேயே நம்ம போகலாம் உள்ளுக்குள்ளே சார்.
0: ஆனால் PhD முடிச்சிருந்தா தான்
1: கண்டிப்பாக சார், இன்றைக்கி வந்து அது வந்துட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர் ரீஜனில் பார்த்தீங்கன்னா PG முடிச்சா போதும் அங்க மாதிரி இருக்கு. பட் இன் ஃபியூச்சர் கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க சார், ஏன்னா அப்ப வந்து அந்த அளவுக்கு கல்வி இல்ல, ஒரு டிப்ளமோ டிகிரி அது மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் முன்னால நம்ம அந்த மக்களும் அப்கிரேட் ஆக அந்த குவாலிஃபிகேஷனும் மேல அப்படியே ஒருத்தர் வேணும் ஒரு போஸ்டிங் 10 பேர் வரான், கண்டிப்பா அந்த குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணும். அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாதான் அவங்களாலையும் டீச் பண்ணவும் முடியும்.
0: ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஹோட்டல் சைடு போறதுக்கு மாணவன் எப்படி தயாராகணும், அதே நேரம் டீச்சிங் லைன் போறதா இருந்தாலும் இதை என்ன மாதிரியான சவால்களை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்க எதிர்கொள்ளணும், அவங்க என்ன மாதிரி தயாராகணும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இது ஆகாஷ்வாணி FM Rainbow 103 கோயம்புத்தூரின் சித்திரச்சவானம் வழிகாட்டு.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்றொரு தகவல். நேரம் 5:54 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சித்திர செவானம் வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேட்டரிங் சயின்ஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து நம்மோடு பேசிட்டு இருக்காங்க பேராசிரியர் பி ஆனந்தராஜ் அவர்கள். சார், ரொம்ப விரிவாக மாணவர்கள் எப்படி தயாராகணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து இந்த ஹோட்டலில் நம்ம எப்படி பணியாளத்துக்கு போகிறது அப்படின்லாம் சொன்னீங்க, வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்குன்னு சொன்னீங்க. அதே நேரத்தில் இந்த கப்பல்களில் ஷிப்பில் பணியாற்றுறாங்களே சார், அப்போ அங்கே போகிறதுக்கு என்ன மாதிரி தகுதி, இந்த பிஎஸ்சி டிகிரி வச்சுட்டே நம்ம அங்கே போயிட முடியுமா
2: சார்? அதுக்கு வந்து பேசிக் சேஃப்டி கோர்சஸ் இருக்குது சார், அது தனியாக நம்ம வந்து பண்ணணும் சார். ஒரு 1 month கோர்ஸ் இருக்கு, STCW சொல்லிட்டு ஒரு பேசிக் சேஃப்டி ட்ரைனிங் கோர்சஸ் இருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் சார் அது போக முடியும். அதே மாதிரி COD விசான்னு சொல்லிட்டு ஒரு விசா இருக்கு சார், அதுவும் வாங்கணும். ஸோ இது ரெண்டு விஷயம் பண்ணாதான் அவன் சிப்பிக்கே போக முடியும். ஆக்சுவலாக ரெண்டு விதமாக நம்ம அந்த கோர்ஸ் பண்ணலாம் சார். ஆக்சுவலாக நம்ம 1 year ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு நம்மளே ஒரு க்ரூஸ் லைன்ஸ்க்கு அப்ளை பண்ணோம்னா அவங்களே அது படிக்க வைப்பாங்க. இது வந்து பேசஞ்சரில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு சார். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்ஸில் எழுத்திட்டு போகிறாங்க, அதில் நம்ம குக்காக போகலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த கோர்சஸ் வந்து கண்டிப்பாக பண்ணும், நம்ம ஓனாக பண்ணணும். பேசஞ்சர்ல போற மாதிரி இருந்துச்சா அதுல செலக்ட் ஆனா அந்த கம்பெனியே அவனை வந்து அந்த பேசிக் ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாம் அவங்களே அஃபோர்ட் பண்ணி அவங்களே அவன் ட்ரெயின் பண்ணி அவங்க எடுத்துக்குவாங்க சார். நம்ம இந்த கூட்ஸ் ஷிப்ஸ் போனோமா அப்படின்னா கண்டிப்பா நம்ம தனியா படிச்சுட்டு தான்

0: அப்ளை பண்ண முடியும். அது அப்ளை பண்றதுக்கு அதெல்லாம் வேணும், பேசிக் நெசசிட்டி அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா
1: சார். ஓகே சார், இப்போ வந்து நீங்க ஒரு இந்த துறையிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷம் அனுபவத்தோடு இருக்கீங்க சார். இப்போ நம்ம கொங்கு மண் சார்ந்த ஏதாவது உணவை உங்கள் துறைகளில் நீங்கள் அறிமுகப்படுத்தி வச்சுருக்கீங்களா, அல்லது அது மாதிரி நம்ம ஊர் சார்ந்த அந்த?
0: ஆமாம் சார், ஆக்சுவலாக நிறைய இருக்குது, நிறைய சொல்லலாம்.
1: ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லுங்க சார்.
0: ஸோ இந்த வெற்றிலை கோழி அது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆத்தட்டிக்கான இது. ஸோ அது மாதிரி போடுவோம், இல்லைன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் அது மாதிரி. ஸோ இது மாதிரி ரொம்ப ஆத்தட்டிக்கான டிஷ்ஷஸ் நம்ம மறக்கவே கூடாது. பொள்ளாச்சி மட்டன் குழம்பு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான உணவுகள். இது நம்ம நம்ம இந்தியா நம்ம கொங்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும் சார். ஒரே எஜ்ஜு பார்த்தீங்கன்னா காரமாக இருக்கும், ஒரே எஜ்ஜு பார்த்தீங்கன்னா அது மைல்டாக இருக்கும்.
1: நம்ம உணவுகளை வந்து இப்போ அந்த 5 நட்சத்திர விடுதிகள் இவங்கெல்லாம் வந்து அதை எடுத்துக்கிறாங்களா, அதை எடுத்தவங்க
0: சார்? கண்டிப்பாக சார், நம்ம பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளு தான் சார் பெஸ்ட்.
1: ஓகே
0: சார், எல்லா ஹோட்டல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஃப்ரூட்ஸ் அது மாதிரி ஜூஸஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, ப்ரெட்டு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக இட்லி தோசை கண்டிப்பாக இருக்கும் சார். வேர்ல்டில் எந்த நட்சத்திர ஹோட்டல் போனாலும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக நம்ம அந்த இட்லியும் தோசையும் பார்க்கலாம் சார், கண்டிப்பாக. இதுதான் நம்மளோட தமிழ்நாட்டோட பாரம்பரியம், வேர்ல்டு லெவலில் இருக்கிற மாதிரி. நம்ம எப்படி ஒரு பீஸா அப்படின்னா வேர்ல்டு எப்படி தெரியுதோ சேம் திங் அது மாதிரி தோசை இட்லினா வேர்ல்டு எல்லா இடத்துலையும் அது இருக்கு.
1: நம்ம தமிழரோட உணவு இருக்கு
0: இருக்கு இருக்கு கண்டிப்பாக சார்.
1: ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர் சார். சார், நிறைவாக நான் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த கேட்டரிங் சயின்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய படிக்க வர விரும்புகிற மாணவர்களுக்கு அல்லது அதில் மாணவர்களை சேர்த்து விரும்புகிற பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறிவுரை என்ன, அதை பற்றி சொல்லுங்க
0: சார். ஃபஸ்ட்டே சொன்னதுதான், நல்ல காலேஜ், நல்ல ஃபேக்கல்ட்டி இருக்கிற இடம், நல்ல லெபார்டரிஸ் இருக்கிற ஒரு பிளேஸ்.
1: ஓகே சார்,
0: அது மாதிரி சேர்த்துக்கணும். அதே மாதிரி அந்த நாக் அங்கீகாரம் பெற்றிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக பார்க்கணும் சார். இது மிக முக்கியமான ஒரு இது வந்து இது, ஏன்னா யூஜிசி இன்னைக்கு எல்லா காலேஜஸ்க்கும் அது மேண்டேட்டரி பண்ணிட்டான். ஸோ அது கண்டிப்பாக, அது நம்ம இருக்கிற காலேஜஸ் தான் நல்லா பாயிண்ட்ஸ் இருக்க காலேஜஸாக ஜாயின் பண்ணோன்னா அந்த எக்ஸ்போசர் நல்லா கிடைக்கும் சார் அவங்களுக்கு. இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு இப்போ எந்த அளவுக்கு அவங்க மார்க் இருக்கோ கண்டிப்பாக அந்த லெபார்டரியில் அந்த அளவுக்கு குவாலிட்டியை வச்சிருப்பாங்க. ஸோ அங்கே அந்த காலேஜில் சேர்த்தோம்னா கண்டிப்பாக அவனோட ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்போசர் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் சார்.
1: ஓகே சார், இதுதான் நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு முக்கியமான அட்வைஸ்.
0: ஆமாம் சார்,
1: ஏன்னா கல்வித்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருட அனுபவம், துறை தலைவராக இருக்கீங்க. நீங்கள் சொன்ன இந்த அறிவுரையை வந்து கண்டிப்பாக மாணவர்களும் பெற்றோர்களும் கவனத்தில் எடுத்துக்குவாங்க. எங்களோட நிகழ்ச்சியில் இணைந்து இதுவரை இந்த ஒரு மணி நேரம் போனதே தெரியல, அந்த அளவுக்கு விரிவாக கேட்டரிங் சயின்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி விரிவாக சொன்னதுக்கு நன்றி சார்.
0: நன்றி சார்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேர்கள் இதுவரை கேட்டது சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வழிகாட்டி நிகழ்ச்சியில கேட்டரிங் சயின்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து ரொம்ப விரிவாக விளக்கமாக நம்மோடு பகிர்ந்துகிட்டாங்க பேராசிரியர் பி ஆனந்தராஜ் அவர்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 60 ஆண்டுகால ஆராய்ச்சியில 30 வகையான காய்கறிகளில் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட உயர் விளைச்சலை கொடுக்கக்கூடிய ரகங்கள் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்.
2: விதைப்பு முதல் அறுவடை வரை நவீன மற்றும் இயற்கை வழி தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார் பெங்களூரு ICAR IIHR இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி சங்கர் அவர்கள். இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

நேர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் பூச்செண்டு நிகழ்ச்சியை கேட்க போகிறோம். நிலையத்தில் நேரம் 6:01.

பூச்செண்டு கேட்டு இருக்கோம் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கிரைம் டூல 6:05 நேரிலே. நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 இன்னைக்கும் நாளைக்கும் நாம கேட்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு ராத்திரி 7:30 ஏறுமூறும் விதைப்பு முதல் அறுவடை வரை நவீன மற்றும் இயற்கை வழி தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார் பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி சங்கர் அவர்கள். இன்னைக்கு ராத்திரி 9:30 கலியுக கண்ணன் திரைப்பட விமர்சனம், மயிலிறகு நிகழ்ச்சியில் ஜெய்சங்கர், சவுகார் ஜானகி மற்றும் பலர் நடிப்பில் இந்த திரைப்படம் வெளியானது. இன்னைக்கு ராத்திரி 10:00 மனதோடு ரெயின்போ உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள் காலை 6:00 அம்மன் TRY TMD கம்பிகளின் காலை தின்றல் நிகழ்ச்சியில குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் சி தீபா அவர்கள். நாளை காலை 6:55

பிரச்சாரன்ஸ் மருத்துவமனையின் நலமே விழக நிகழ்ச்சி காலையில் 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. காலையில் 7:30 மணிக்கு BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகள் பற்றிய தினசரி தகவல்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்கலாம். காலையில் 8:20 ரெயின்போ வைப்ஸ், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:00 அம்மன் TRY TMT கம்பிகளின் இது எங்கள் சாய்ஸ். காலையில் 10:00 சுட்டீஸ் பங்குபெறக்கூடிய நிகழ்ச்சி சுட்டீஸ் சாய்ஸ். காலையில் 11:00 படித்ததில் பிடித்தது நேர்களை நாளை நண்பகல் 12:00 வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்று மணிக்குது. இன்று நண்பகல் 12:00 ஒலிபரப்பான நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு கேட்கலாம். நாளைக்கு 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிழங்கு குறித்து விளக்கம் தருகிறார் சின்ன வேடம்பட்டி என் ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள். நாளை மாலை 4:00 அம்மன் TRY TMT கம்பிகளின் மயக்கும் மாலை. மலை 6:00 பூச்செண்டு. நாளைக்கு ராத்திரி 7:30 ஏறும் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாரம் அகரம் கிராமத்தைச் சேர்ந்த ஏ.பி. கோகுலகிருஷ்ணன் அவர்களுடன் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த நேர்முகம். நெல்லை நாளை 9:00 இந்தியன் ஐடல் சீசன் 16 இரண்டாம் ரன்னர் அப் மன்ராஜ் வீர் சிங் பங்கேற்கும் தி ஆகாஷவாணி பாட்காஸ்ட் டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி இதுவரைக்கும் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 இன்னைக்கும் நாளைக்கும் நாம கேட்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:08 பூச்செண்டு தொடர்கிறது.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இந்த நிகழ்ச்சி பூச்செண்டு. நேற்றிலே கேட்ட அந்த பாட்டு உறவாடும் நெஞ்சம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இளையராஜா இசையில். சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் இன்னைக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாயிருக்கிறது. ஈரோடு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலையாக 34 குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் நீலகிரி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் சேலத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலையாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் பாலக்கட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்கிறது. மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரியில் மழைக்கான வாய்ப்பு நாளை உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஈரோடு மற்றும் சேலத்தில் மழைக்கான வாய்ப்பு உண்டு. நேற்று இதுவரை சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம் கேட்டீர்கள்.

நெகிழிக்கீடு அந்த பாட்டை எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது. சங்கர் கணேஷ் இசையில் நட்சத்திரம் திரைப்படத்திற்காக. 6:16 பூச்செண்டு கேட்டுட்டு இருக்கீங்க. போக்குவரத்து நெரிசல் பற்றி அறிவிப்பு. அவினாசி சாலை லட்சுமி மில்ஸ்ல இருந்து நீலாம்பூர் வரையிலான சில பகுதிகள் வந்து போக்குவரத்தா நெரிசலா இருக்கு, சோ பாத்து போங்க. அதே மாதிரி சத்தியமங்கலம் சாலை கணபதி விளாங்குறிச்சி சந்திப்பு சரவணம்பட்டி இங்கெல்லாம் வந்து போக்குவரத்து நெரிசல் லேசா இருக்கு. அதே மாதிரி மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா கோயில் துடியலூர் டவுன்ஹால் ராஜா ஸ்ட்ரீட் வைசால் ஸ்ட்ரீட் உக்கடம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அதே மாதிரி காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு 100 feet, சோ இங்கெல்லாம் வந்து டிராபிக் இருக்குங்க. சோ பாத்து பத்திரமா டிராவல் பண்ணி நீங்க சனிக்கிழமை சாயங்காலம், சோ எப்படி டிராபிக் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பூச்செண்டு நிகழ்ச்சி தொடர்கிறது.

ருசி திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் பி சைலஜா பாடியது கங்கை அமரன் இசையில் அந்த பாட்டு கேட்டு 6:22 ஆகாஷவாணி FM Rainbow 103 பூச்செண்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம்.

வாழ நினைத்தால் வாழலாம். திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது இளையராஜா இசையில். ஆகாஷவாணி FM Rainbow 103 பூச்செண்டை கேட்டிருக்கோம். 6:26.

அந்த பாட்டு. ஆறு புஷ்பங்கள் திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் பாடியது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில. கேட்ட இந்த பாடலோடு பூச்செண்டை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நெகிலே, இன்னைக்கு சாயங்காலம் 6:40 நாம டீ கடையில பேசிருக்கக்கூடிய டாபிக் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஜுஜிப்பீங்க அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நம்ம இந்த சொல்லியிருப்போம் இல்லையா. ஒரு வேலையை செய்ய சொன்னா அந்த வேலை தானே, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சுஜிப்பி, ரொம்ப சாதாரணம், இந்த வேலை எங்கிட்ட கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெத்தா சொல்லுவோம் இல்லை. எஸ் ஸோ அப்படி நீங்க இன்னைக்கு கால் பண்ணுங்க, 6:40 டீ கடையில நம்ம மீட் பண்ணலாம். இன்னும் சில நொடிகளில் 6:30 மாநில செய்தி அறிக்கை, சென்னையிலிருந்து அஞ்சல் செய்தியை கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார்.

0: கை சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஒருங்கிணைந்த பரிசோதனை மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி சுகாதாரத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வரும் நிலையில் சரியான சிகிச்சை அளிப்பதற்கு இந்த பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் இன்று டபுள் டோர் ஆட்டோகிளேவ் அல்ட்ரா சவுண்ட் எக்கோஸ்கேன் கருவிகளின் பயன்பாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் மேலும் 1500 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் இதில் திருச்செங்கோடு மருத்துவமனைக்கு 20 பேர் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், இறையமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார மையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்த அவர், இந்த மருத்துவமனைகளில் தொற்றா நோயை முழுமையாக கண்டறியும் வசதிகள் செய்து தரப்படும் என்றும் இயன்முறை சிகிச்சை உள்ளிட்டவை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் அனைத்து வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் படிப்படியாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநில அரசின் உத்தரவின்படி கைத்தறி வேட்டி சேலை உற்பத்தி பணிகள் தொடங்கியுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெசவாளர்களுக்கு தேவையான நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேட்டி உற்பத்திக்கு தேவையான 1 டன் நூல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கு தமிழக அரசு 300 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தனியார் பேருந்துகளில் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்பான புகார் குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். கால்நடை பராமரிப்புத்துறையில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாமினை தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம் வந்து ஈரோடு மாவட்டத்துல வந்து தொடங்கியிருக்கோம். சோ இந்த முகாமோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, கிராமங்கள்ல சில சிகிச்சை பெற முடியாம இருக்க எல்லா கால்நடைகளும் இந்த முகாம் மூலமா பயன்பெறணும் அப்படிங்கிற முக்கிய நோக்கத்தோட ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் 18 முகாம்கள் வந்து நடத்தணும். அந்த 18 முகாம்கள் மூலமா எல்லா கால்நடைகளுக்கும் எல்லா சிகிச்சையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கத்தோட இந்த முகாமை நாங்க இந்த முறை வந்து சிறப்பா தொடங்கியிருக்கோம். நாட்டின மாடுகள் வந்து வளர்த்தணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். சோ அந்த முக்கிய நோக்கத்தோட வந்து நாங்களும் வந்து ஒரு தரமான காங்கேய கன்றுகளை கொடுக்கறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்
0: கிராமப்புற மேம்பாட்டிற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உச்சத்துணையாக இருக்கும் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் அரசு முகாம்களை மாநிலம் முழுவதும் நடத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாமில் பேசிய அவர், அரசின் சலுகைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு 100% மானியத்துடன் 5 ஆடுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இம்முகாமில் கால்நடைகளுக்கு செயற்கை கருவூட்டல் மூலம் தரமான கன்றுக்குட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். நோய் தொற்றிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்த தெளிவான விளக்கங்களும் இந்த முகாம்கள் மூலம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடைகளை சிறந்த முறையில் பராமரித்த விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: பிரிவில் அக்கட்சி நிர்வாகிகள் கொலை கொள்ளை குற்றங்கள் பாலியல் வன்கொடுமைகள் பண வசூல் வன்முறை தாக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறியுள்ளார். சட்டவிரோத வலையமைப்பு அந்த கட்சிக்குள் உருவாகி வருவது வெளிப்படையாக தெரிவதாகவும் ஆனால் கட்சித் தலைமை அதனை கவனிக்க மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரு பிரச்சினை நடந்த பிறகு நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவது கைது செய்வது போன்ற நடவடிக்கைகள் வெறும் கண்துடைப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். நிர்வாகிகள் என்ற போர்வையில் உள்ள குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: வட தமிழக கல்லோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய கூடுதல் வழித்தட பேருந்து சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் சின்னசோக்கி குளத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூரில் மாவட்ட அளவிலான கலைத் திருவிழாவை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பௌத்தர்கள் நாக்பூர் தீஷாபூமியில் நடைபெறும் திருவிழாவில் பங்கேற்கும் வகையில் தமிழக அரசின் 5000 ரூபாய் மானியத்தை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் ஒரத்தூர் கிராமத்தில் 5000 பனை விதைகளை நடும் நிகழ்ச்சியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கலைக்கல்லூரியில் மாணவர்கள் ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். சென்னை மாநகராட்சியின் ஆலந்தூர் மண்டலம் நந்தம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள நாய்கள் கருத்தடை மையம் மற்றும் மருத்துவமனை இன்று திறக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம், திருப்பூர் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மற்றொரு போட்டியில் நெல்லை அணி மதுரை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: கூப்பிடலாம், உங்களால முடிச்சா கூப்பிடுங்க ஓகேங்களா. சோ அடிக்கடி கூப்பிடுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க கூப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான். சரி, இன்னைக்கு நம்ம டீ கடையில என்ன பேச போறோம்?
1: இன்னைக்கு டீ கடையில என்ன பேச போறோம்னா, இதெல்லாம் எனக்கு ஜுஜூபி அப்படின்னு நம்ம தலைவர் ரஜினி
0: சொன்னார்ல,
1: அது மாதிரி ஒரு
0: தலைவர்
1: தலைவர் வந்து சொன்னார்ல, அது மாதிரி உங்க வாழ்க்கையில இதெல்லாம் எனக்கு சுஜூபி.
0: ஆமா, அப்படின்னு நிறைய நேரத்துல நம்ம சொல்லுவோம், ஆனா எங்காவது போய் வசமா மாட்டிக்குவோம்.
1: அது சொல்றதே அது மாற்றுக்கு தானே.
0: அப்படியா?
1: தெரியாது உனக்கு?
0: எனக்கு தெரியலையே. அப்போ இவர் எங்கயோ தரமா இப்படி சொல்லி மாட்டிருக்காரு,
1: இதெல்லாம் எனக்கு சுஜூபி.
0: ஆமா, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா பண்ற மாதிரி.
1: அதோட வேறோட வெர்ஷன் தான் இது,
0: வெர்ஷன் தான் இது இல்லையா? சோ 6:42 ஆயிட்டு இருக்கு, நேயர்கள் வந்து கால் பண்ணுவாங்க. சோ இன்னைக்கு நம்ம டீ கடையில இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேச போறோம். ஜுஜுபி நம்ம நேயர்கள் வந்துட்டாங்க, பேசலாம். வணக்கங்க. ரொம்ப முக்கியம் தான் நாட்டுக்கு, சொல்லுங்க. யாரு பேசுறீங்க?
2: நடத்தீங்க
1: அப்படின்னா வச்சிருப்பாங்க.
0: நல்ல ஒரு விளம்பரம் கொடுக்குறீங்க.

0: FM இங்க எல்லாமே தூளு.
1: FM Rainbow 103 இந்த மாலை நேரத்தில் டீ கடை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் நம்ம ஃபேவரட் ஆர்ஜே உதயா மற்றும் ரமேஷ் ஆகியோர்.
2: வணக்கம் ஜி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் உதய். அதாவது உதய் வந்து டீ கடையை ஓபன் பண்ணி டீ போட்டா தான் வருவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
2: ஆமா, அப்படி சொன்ன உடனே தான் எனக்கு தோணுச்சு நம்ம நேரில் வந்து கால் பண்றதுக்கான நம்பர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. 0422 அப்படின்ற முன்னிணைப்பு என்னோட 2312103 அப்படின்னு நம்பர் கூப்பிடுங்க, இல்லனா 2316312 அப்படின்னு நம்பர் கூப்பிடுங்க, இல்லவே இல்ல அப்படின்னா 2317046 அப்படின்ற இந்த மூன்று எண்கள்ல ஏதாவது ஒரு எண்ணுக்கு கால் பண்ணுங்க. அடிக்கடி பேசுங்க,
1: மூணு எண்ணுக்கு கூப்பிடலாமா?
2: மூன்று எண்ணுக்கு

0: ஜுஜுபி ஜுஜுபின்னு ஒரு சாங் கேட்டீங்கல்ல ஜெயிலர் படத்துல இருந்து பாத்தீங்களா, இவர் வந்து ரெடி ஆயிட்டாரு. ஆக்சுவலி அவர் வந்து பயிலரக நிகழ்ச்சிக்கு வந்து ரெடி ஆயிட்டாரு. ஓகே, ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க கேட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ கடை. எஸ், இன்னைக்கு டீ கடையில நாம பேசிட்டு இருக்கக்கூடிய டாபிக் வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஷோ விட்டுட்டு மயிலருக்கு இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்து சைடு கேப்ல
1: தலைவர் ஜுஜுபி ஜுஜுபின்னு என்ன ஸ்டைலா சொன்னாருன்னு கேட்டிருந்தேன்.
0: அப்படியா, அதுக்குள்ள அது இப்படியாவா கேட்பீங்க? ஓகே, நேர்களே நீங்க இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நீங்க சொல்லிருப்பீங்க இல்லையா, சொல்லி நம்ம சக்சஸ்ஃபுல்லாவும் பண்ணிருக்கலாம் விஷயங்கள்,
1: சிக்கன் கடை மாதிரி சாத்திட்டும் போயிருக்கலாம்,
0: கொத்து போராட்டமும் ஆயிருப்போம். ஓகேவா, சோ அந்த விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணுங்க நிகழ்ச்சியில. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0422 அப்படின்றது நம்ம கோயம்புத்தூரோட எஸ்டிடி கோட். நீங்க மொபைல் இருந்து கூப்பிட்டாலும் இந்த நம்பர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூணு நம்பர் இருக்கு, ஏதாவது ஒரு நம்பர்ல நீங்க கால் பண்ணுங்க. 23 12 103 அப்படின்ற நம்பருக்கு கூப்பிடுங்க. சப்போஸ் இது பிஸியா இருக்கு அப்படின்னா இன்னொரு நம்பர் கூட கூப்பிடலாம், 23 17 0 46 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால்
1: பண்ணுங்க. ரொம்ப முக்கியம் அப்படின்னு.
0: ஆமா, நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் தான், ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம மனசை விட்டு பேசும்போது மனசுல இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் குறைஞ்சிரும். சோ அந்த விஷயங்களை தான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இப்ப அடுத்து நம்ம மனசுல இருக்கக்கூடிய பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிற மாதிரி யாரு பேச போறாங்க? வணக்கம், ஹலோ சார், கேக்குறீங்களா?
1: யாருமே இறக்கி வைக்கல.
0: யார் பேசுறீங்க? ஹலோ
2: சார், கோயம்புத்தூர்ல இருந்து சார்.
0: உங்க பேருங்க?
2: நாகராஜன்.
0: நாகராஜன், சொல்லுங்க நாகராஜன். இது சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஜுஜுபி
2: சார், ஒரு டீ கடையில எனக்கு ஒரு ஜுஜுபி வேணும் சார்.
1: ஜுஜுபி
0: டீ கடையில ஜுஜுபி வேணுமா?
1: இந்த டீ கடையே ஜுஜுபி தான்.
0: நீங்க ஜுஜுபி நினைச்சீங்களா, ஜிலேபி நினைச்சீங்களா? சொல்லுங்க. ஆமா, அதாவது நாங்க டீ கடையில ஜுஜுபி தான், இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி அப்படின்னு சொல்லிருப்பீங்க இல்லையா? அது எப்படி, எங்க சொன்னீங்க, எப்படி சொன்னீங்க, என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம்?
2: அதே டீ கடையில இங்க பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு சார்.
0: சரி,
2: அவர் சக்கரை இல்லாம டீ போட்டாரு.
0: சரி, நீங்க சொல்லிருப்பீங்க சக்கரை இல்லாம டீ போட சொல்லி.
2: அதையும் குடிச்சுட்டேன் சார்.
0: சரி,
2: குடிச்ச பின்னாடி நான் இதை டேப் மேல வச்சுட்டேன், காசே குடிக்கல, ஜுஜுபி அப்படின்ட்டு வெளியே வந்தேன் சார்.
0: இது என்னடா, இது அம்மா இருக்கு. ஓ, இப்படியெல்லாம் சொல்லலாமா, பரவாயில்லையே. அதாவது இனிமேல் நீங்க டீ கடைக்கு போறீங்க, காசு இல்ல அப்படின்னா
1: ஜுஜுபி,
0: அதெல்லாம் ஜுஜுபி எனக்குன்ட்டு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும்.
1: அவரு நமக்கு என்ன பண்ணுவாருன்னு
0: யோசிக்கும் போதே நமக்கு தோணுது இல்ல. டீ கடை கேட்டுட்டு இருக்கோம் நேரிலே. டீ கடை நிகழ்ச்சியில வந்து நீங்க வாட்ஸ்அப்ல கூட உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். 9585800103 அப்படின்ற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க.
1: வந்து அவரோட பாரத் இறக்கி வைக்கிறதுக்காக யாராவது,
0: ஆமா தலையில சுமை இருக்கு, அதை இறக்கி வைக்க போறோம்.

0: நெல்லி கீழே அந்த பாட்டு அந்தோனிதாசன் அனிருத் ரவிச்சந்திர இசமைச்சு பாடினாங்க. விடாமுயற்சி பத்திரிகையாக வந்துச்சு.
1: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்றொரு தகவல்.
0: இன்னைக்கு உங்களுக்கு டீ கடையில் ஒரு தகவல் என்னன்னா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஜுஜிப்பி அப்படின்னு நீங்க சொன்ன விஷயம் அண்ட் அதுக்கப்புறம் நடந்தது என்ன அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். கால் பண்ணுங்க 0422 அப்படின்ற முன்
1: இணைப்பினுடைய
0: 23-17-07-46 அப்படி நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கங்க.
1: ஹலோ, வணக்கம்.
2: கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சொல்லுங்க, ஜுஜிப்பி அப்படின்னு உங்க வாழ்க்கையில எதை வந்து அப்படியே கடந்து போயிருக்கீங்க?
2: எதுவா இருந்தாலும் சரி எந்த வானொலியில கொடுத்தாலும் அதை உடனே நான் பேசி தீப்பிடுவேன் பேச முடியாது அப்படிங்கறது எதுவுமே கிடையாது
1: எந்த இதையும்
2: நம்ம முடிக்கலாம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் வந்து இப்படி செஞ்சு பாப்பமே என்னப்பா அப்படின்னு
1: ஆயிருது.
2: உட்கார்ந்து
0: எந்த தலைப்பு கொடுத்தாலும் நாங்க அதுலதான் பேசுவோம்.
2: பாத்தீங்களா,
0: ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டாரு நினைக்கிறேன். நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஜுஜிபி அப்படின்ற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்லயும் உங்களோட கருத்துக்கள் எல்லாம் நீங்க சொல்லலாம்.
1: சொன்னாங்களா?
0: ஆமா, 9585800103 அப்படின்ற நம்பருக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அவினாசியில இருந்து தினேஷ் சொல்லிருக்காரு, நான் வந்து பைக் வந்து வளைச்சு வளைச்சு ஓட்டிட்டே போவேன். ஒரு நாள் அப்படி ஓட்டிட்டு போகும்போது, டே இந்த கேப்ல வண்டி போயிருமாடான்னு என் ஃப்ரெண்டு கேட்டா, பின்னாடி வந்து இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஜுஜிப்பின்னு போனேன். வண்டி போயிருச்சு, ஆனா அந்த இடத்துல வந்து டிராபிக் போலீஸ் இருந்தாரு, 1000 ரூபாய் ஃபைன் போட்டாரு. இப்படிதான் நிறைய இடத்துல நம்ம இந்த மாதிரி
1: ஓட்டுறதுக்கையா சாலை விதிகளை கடைபிடிக்கணும்.
0: ஆமா, அதுக்கப்புறம் அவகிட்ட நான் அந்த மாதிரி பேசவே முடியல அப்படின்னு அவரோட கருத்து சொல்லிருக்காரு. இந்த மாதிரி பண்ணு வாங்கிருக்கோம்ல,
1: வளைச்சு வளைச்சு ஓட்டுறதே வாழ்க்கையா வச்சிருக்காரு.
0: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: வணக்கம், கோபாலயன்.
0: உங்க பேருங்க?
3: ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் சொல்லுங்க. கண்டிப்பா வர்றேங்க, நாங்களே டீ கடை நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்குதான் நல்ல ஆத்திரம் ஆக்சுவலி. சொல்லுங்க. சரிங்க, கண்டிப்பா வந்து எங்க டீ கடை விட்டுட்டு எடுத்து கடையில வந்து சாப்பிட்டா ஊர் உலகம் எல்லாம் என்ன சொல்லுவோம்?
1: நல்ல கடையில டீ சாப்பிடறாங்க.
0: சரி சொல்லுங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஜுஜிபி அப்படின்னு எப்போ பேசுனீங்க? ஏதாவது பேசி அப்படியா? இவரே நம்மள கலாய்க்கிறாருன்னு நினைக்கிறேன்.
1: இவ்வளவு நேரம் கழிச்சுதான்.
0: ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
4: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி.
0: ஜோதிலட்சுமி சொல்லுங்க.
4: சுவாரஸ்யமா இருக்கு.
0: சுவாரஸ்யமா இருக்கு, நீங்க பேசுறது வச்சுதான் நீ இருக்குது.
1: சொல்லுங்க.

0: ஒரு நல்ல
1: என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னு வச்சீங்கன்னா, எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா முந்திரி விவசாயம் அதிகம் இருக்கும்.
0: நான் பாக்கவே இல்லை உங்க ஊர்ல.
1: வருஷமும் என்ன அரியலூர் மாவட்டம் இருக்க முந்திரி விவசாயம் தான்.
0: சரி,
1: முக்கியமான பணப்பயிராவும் அதுதான் இருக்கு.
0: சரி,
1: அதுல பாத்துட்டு வச்சீங்களா, அந்த முந்திரி பழத்தை பறிக்கிறது கூட ஆள் வச்சு ஈஸியா பறிக்கிடுவாங்க.
0: ஆமா,
1: ஆனா அந்த முந்திரி குத்தையே அந்த பழத்தை விட்டு பிரிக்கிறாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும்.
0: சரி,
1: அது எவ்வளவு பழம் கொண்டாந்து நீங்க கொட்டினாலும் சரிதான், அத நான் சளிக்காம காலையில உக்காந்தா 5 மணி 6 மணி வரைக்கும் கூட உக்காந்து திரும்பி எடுத்துருவோம்.
0: ஒரு ஒரு டன் வந்துருச்சுன்னா ஜோதிலட்சுமி கூப்பிடுங்கப்பா, நீங்களா ரொம்ப ஸ்லோ. அந்த பேர் தான் எடுத்து வச்சிருக்கீங்க, முந்திரி கொட்டன்ற பேர்ல எடுத்து வைக்கல இல்லையா? அடுத்த வாரத்துக்கு தலைப்பு குடுத்துட்டீங்க, இதெல்லாம் எனக்கு அல்வா மாதிரி. ஓகே, சூப்பரா சொன்னீங்க, தேங்க்ஸ்மா. ஹலோ, வணக்கம். ஹலோ
2: ஹலோ,
0: யார் பேசுறீங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: மாட்டு
0: வண்டி
2: ஒரு 10 அடி பள்ளமா இருக்கு.
0: சரி,
2: எங்க ஊர் சேர்ந்த வீர்ந்துட்டா இதுல வண்டி போகாதடா,
0: தேவையான்ற மாதிரி ஆயிடுச்சா? சூப்பர், நல்லா சொன்னி. இது மாதிரி நிறைய வீர
3: சாகசங்கள் தான்.
0: ஆமா, அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரிதான் நம்ம பண்ணுவோம். வணக்கங்க.
4: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன் சிவகணேஷ், சொல்லுங்க.
4: ஆமா சார், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப வயசு ஒரு 30 இருக்குன்னு
0: வைங்களேன். ஓஹோ, அப்ப இப்ப 45 ஆச்சுன்றீங்க.
4: பண்றேங்கிற ஒரு நல்ல ஒரு இதுல இதுல ஜூசிபி சிக்கன் குழம்பு தானே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சூப்பரா எல்லாத்தையும் சிக்கன் ஐட்டம் எல்லாம் மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன தப்பு, எல்லாமே போட்டேன், எல்லாம் ரைட் போட வேண்டிய ஐட்டம் எல்லாம் கரெக்டா இருக்கு. என்ன தப்புன்னு கிழங்கு கொஞ்சம் அதிகமா போட்டேன், பார்த்த கிழங்கு ஸ்மெல் தான் வருது.
0: இல்ல சிக்கன் வாங்கினீங்க, சரி கிக்கன்
3: வாங்கினீங்க, கிழங்கு
0: எல்லாம் ஜுஜிபி, கடைசியில சோதப்புல் தான்.
4: ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜுஜிபி இதுல நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி.
0: கிழங்கு உங்களுக்கு ஒரு கிழங்குமா போயிடுச்சுங்க, பாத்தீங்களா? சூப்பருங்க, சிக்கனை கிழங்கு வாசம் வர வச்ச ஒரே ஆள் நீங்களா இருக்க முடியும். கேட்டு இருக்கோம் டீ கடை நிகழ்ச்சி.
3: நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.

0: கேட்ட இந்த பாட்டு அமர்கீதோட இசையில வேகா பாடல் வரிகள்ல அனன்யா பட் பாடினது மயில் படத்திற்காக பாட்டு கேட்டோம். 7:05 டீ கடை நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம்.
1: தினமும் காலை 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல்.
0: நேர்ல டீ கடையில இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம நேர்களை வந்துருக்காங்க. சோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்றேன். 0422 அப்படின்ற முன் இணைப்பு என்னோட 23-12-103 இல்லனா 23-17-046 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க.
1: நம்பர் சொல்றதுக்குள்ள நேயர்கள் போயிட போறாங்க.
0: வந்துட்டாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் சுஜூபி.
2: வணக்கம். தள்ளச்சிவாளையம் பட்டணங்கா. என் பேர் ஆறுமுகம்.
1: ஆறுமுகம் சொல்லுங்க சுஜூபி அப்படின்னு நீங்க அடிச்சு தள்ளுன விஷயம் என்ன?
2: ஒரு 12 வருஷம் முன்னாடி பாலி
1: போயிருந்தேன்.
2: அந்த கோயிலுக்குள்ள எல்லாம் அரைச்சு வச்சுட்டாங்க.
1: சரி.
2: அப்புறம் சரி, வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிட்டுருந்தேங்க.
1: வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்களா? சரி.
2: ஆமா, வெள்ளரிக்காய்ங்க. அப்புறம் குரங்கு குட்டியோட நிறக்கா வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கொடுத்துருந்தேங்க.
1: ஓ, அதே நீங்க அதே செஞ்சிருக்கீங்க.
2: என்கிட்ட தீந்து போச்சுங்க. பெரிய ஒரு உருவம் குரங்கு வந்து எனக்கு கட்டாய் புடிச்சுங்க. அப்புறம் எங்க மனைவி இருந்துட்டு வெள்ளிக்காய் வாங்கி வந்து என் கையில் கொடுத்து கொடுத்துங்காட்டி அது போயிருக்கு. திருவண்ணாமலை ஒண்ணுமா பண்ணுங்க.
1: அது சுஜிபி தான்.
0: அது கவலையா இருக்கா இப்படிங்க?
1: அது குரங்குக்கு தான் சுஜிபி.
2: பயப்படலீங்க? நான் அப்படி தகரியமா.
0: ஓ, தகரியமா இதெல்லாம் எனக்கு சுஜிபின்னு குரங்கு கிட்டயே நீங்க சேட்டை பண்ணிருக்கீங்க.
1: சின்ன குரங்கு இருந்தா பரவாயில்ல.
0: வணக்கங்க, யாரு பேசுறீங்க?
3: எத்தனாவது
0: கல்யாண நாள் இந்த அல்வா?

0: விஷயத்தை ட்ரை பண்ணீங்க?
1: ஆறாவது
2: கல்யாணம்,
0: அஞ்சு வருஷமா அல்வா கொடுத்து ஆறாவது வருஷத்துலதான் வந்து அல்வா திங்கி இருக்கீங்க.
1: வடசட்டிலே ஒட்டி இருக்கீங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, என்ன தெரியுமா உனக்கு? ஓ அதெல்லாம் தெரியும், நான் யூடியூப்ல அத்தனை டைம் பார்த்தேன் அப்படின்னு. அவரு ஓ ரொம்ப நல்லா பார்த்த போனி. அப்புறம் அவரும் வந்து சேர்ந்து ரெண்டு பேரும் புடிச்சு எடுத்து எடுத்து, அது அல்வா மாதிரியே இல்லீங்க, கோந்து மாதிரி ஆயிருச்சுங்க.
0: கோந்து மாதிரி அவரோட வாய் அடைக்கிறதுக்கு இது ஒரு வழின்னு குடுத்துட்டீங்க அப்படிதானே?
1: அவர் இப்படிதான் சொன்னாரு, என் வாய் அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி குடுத்துட்டீங்க.
0: தெரிய நீங்க பிளான் பண்ணிதான்
2: பண்ணுங்க. உதயோட பக்கத்துட்டு கர்ற நீங்க,
0: இல்ல நீங்க
2: விஷயத்த சொல்றாரு,
0: இல்ல இல்ல பிளான் பண்ணிதான் பண்ணிருக்கீங்க. அப்போ அல்வான்ற பேச்சுல கோந்து தயாரிச்சிருக்கீங்க. ஓகே, வீட்டுக்கு அப்புறம் வீட்டுக்கார வடச்சட்டியோட சாப்பிட்டாரு எப்படிங்க கடைசி வரைக்கும்? வணக்கம், ஹலோ ஹலோ, என்ன பண்றீங்க? ஏதோ பண்றீங்க நீங்க? ஹலோ, சரி அவர் பேச மாட்டாரு, நல்ல நேரம் வந்த பிறகுதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அவரேதான் பண்ணிட்டு இருக்காரு, என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஒரு பாட்டு கேட்கலாம்.

0: இசைந்து பாடின பாட்டு கூலி மூவியில இருந்து கேட்டவங்க. 7:12 இந்த நிகழ்ச்சி
1: டீ கடை.
0: ஆமா, டீ கடை.
1: தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனை நலமே விலக.
0: டீ கடை நிகழ்ச்சியில் அடுத்து கோலர் இருக்காரு. வணக்கங்க.
2: ஹலோ, வணக்கங்க. ரெண்டு பேத்துக்கு மாலை வணக்கங்க.
0: மாலை வணக்கம்.
1: நல்ல நேர். ரெண்டு பேத்துக்கு வணக்கம் சொல்லுங்க.
2: சூப்பரா போயிட்டு இருக்குங்க.
0: சரிங்க.
2: நான் தென் பொன்மணிலிருந்து தேனாமணிகண்டன் டீ கடைக்கு டீ
1: குடிக்கிறேன்.
0: சொல்லுங்க மணிகண்டன்.
2: எல்லாம் சுஜிப்பின்னு பாத்தேன்னு என்னங்க, வீட்டுல ஏதோ ஒன்னு பொருள் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க.
0: சரி,
2: அங்க போய் நண்பர்கள பேசிட்டு அப்புறம் அதை முக்கியமான பொருள் மறந்துட்டு வந்துடும். அது நாளைக்கு சண்டை இல்லைங்களா? மெயினா இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை புதினாவும் மறந்துட்டு வந்துருவாங்க.
0: அப்ப வீட்டுக்கு போனீங்கன்னா
2: திட்டுவாங்க, அம்மா வீட்டுல எல்லாம் சேர்ந்து திட்டுவாங்க. இதெல்லாம் அப்படின்ட்டு அப்படியே நைஸா கலந்துட்டு வெளியே போய் அப்படியே வாங்கிட்டு வந்து
0: திட்டு வாங்குறதெல்லாம் எங்களுக்கு
2: சுஜிப்பியா மாதிரி போயிடுறது.
0: அதான் திட்டு வாங்குறதெல்லாம் எனக்கு சுஜிப்பி. இது நிறைய ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். வீட்டுல போனா திட்டு வாங்க, அது டிஃபால்ட். அது எனக்கு தெரியாதுங்க, இவர் திட்டு வட்டுவா அப்படின்னு சொல்றாரு. ஏலகிரி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து குணசேகர் சொல்லிருக்காரு. அதாவது ராத்திரி 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ கேட்டு இருந்தாரா, நீங்க தான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தீங்களா, நல்ல நல்ல பாட்டு எல்லாம் போட்டு இருந்தீங்களா. அப்ப வந்து இன்னொருத்தர் வந்தாரா, என்ன நல்ல நல்ல பாட்டு எல்லாம் வருது அப்படின்ட்டு. ஆமாங்க, எஃப்எம் ரெயின்போ கோயம்புத்தூர் தானுங்க, இதுல வந்து நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்டோம்னா போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சரி அப்படின்னு எனக்கு லைன் பிடிச்சு கொடுங்க அப்படின்னாங்களாம். அதெல்லாம் எனக்கு ஜுஜிப்பிப்பா அப்படின்னு 11 மணி வரைக்கும் ட்ரை பண்ணியும் கிடைக்கலையா. அதுக்கப்புறம் அவர் நம்ம அவரோட பேச பாக்கும்போது அசடு வழிஞ்சது அப்படின்னு நினைச்சிருக்காரு. நிறைய நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் நடக்குல்ல பஸ்
1: அனுப்பிச்சிருக்காரு.
0: இப்ப நம்ம கேட்டு இருக்கக்கூடிய இந்த பாட்டு தசரா மூவில இருந்து

0: மைனர் வேட்டி கட்டி அப்படியே கட்டிட்டு டீ கடையை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம போக வேண்டிய நேரம் வந்தாச்சு.
1: ஆமாங்க, மீண்டும் இன்னொரு தருணத்தில் உங்களை சந்திக்க வரை விடைபெறுவது உங்க ஆர்ஜே உதயா மற்றும்
0: ரமேஷ்.
1: தொடர்வது செய்தி அறிக்கை 7:30 மணிக்கு சென்னையிலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத் நிகழ்ச்சியின் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளையோர் விவகார அமைச்சர்களின் மாநாட்டின் ஒரு பகுதியாக தோட்லாகொண்டா புத்த பாரம்பரிய தளத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் புத்த பிட்சுகள் அங்கு வழிபாடு நடத்தியதாக கூறினார். அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மரக்கன்று நட்டாா்.

0: கோர்கா மலைப்பகுதி பிரச்சினைக்கு தீர்வு காண உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சிலிகுரியில் திரு அமித்ஷா தலைமையில் மூத்த கோர்கா தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மேற்குவங்க மாநில தலைமைச் செயலர் திரு மனோஜ் அகர்வால், புலனாய்வு அமைப்பு இயக்குநர் மகேஷ் தீக்ஷித், மாநில அமைச்சர் திரு பிஷால் லாமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டார்ஜிலிங் மக்களவை உறுப்பினர் திரு ராஜு பிஸ்தா, இந்த கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வந்தே மாதரம் பாடலின் முதல் இரண்டு சரணங்கள் மட்டும் பாடப்படும் என்ற காங்கிரஸ் செயற்குழுவின் தீர்மானத்திற்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று முக்கியத்துவம் குறித்து நாடு முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப் போவதாக அவர் தெரிவித்தார். புதுதில்லியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் மூன்று நாள் லோக் அதாலத் நிகழ்ச்சியில் முதல் நாளில் 400-க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. விவாகரத்து தொடர்பான வழக்குகள், சொத்து வழக்குகள், வாகன விபத்து, இழப்பீடு, நிலம் கையகப்படுத்துதல், வரி பிரச்சினைகள், சேவை மற்றும் தொழிலாளர் வழக்குகளுக்கு லோக் அதாலத் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கிலும், ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்குடனும் லோக் அதாலத் முகாம்கள் நடத்தப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நேற்று தொடங்கிய லோக் அதாலத் முகாமில் 16 சிறப்பு அமர்வுகள் அமைக்கப்பட்டு 600-க்கும் மேற்பட்ட வழக்குகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அமர்விலும் உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் முன்னிலையில் வழக்குகளுக்கு சுமூக தீர்வு காணப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் முதன்முறையாக நவீன ட்ரோன்களுடன் கூடிய பாஸ் பட்டாலியனை இந்திய ராணுவம் தொடங்கியுள்ளது. எல்லைப் பகுதியை கண்காணிப்பதற்கு இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும். இந்திய ராணுவத்தின் வஜ்ரா பிரிவின் கீழ் இது செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 உருவாக்கும் முயற்சிக்கு இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணியில் இளைஞர்கள் என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கொள்கை முடிவு எடுப்பவர்களாகவும் அடிப்படை மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பவர்களாகவும் சமூக தொழில் முனைவோராகவும் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் இளைஞர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். மக்களை மையமாக கொண்ட கலாச்சாரத்தின் அடிப்படையில் அரசியல் இருக்க வேண்டும் என்றும், பொதுமக்கள் பங்கேற்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அரசு நிர்வாகத்துடனும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அடிப்படை மாற்றங்களை கொண்டு வருவதிலும் பொது தளங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இளைஞர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமாக செயலாற்ற வேண்டும் என்றும் திரு பிரமோத் சாவந்த் கேட்டுக் கொண்டார். இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை அகதிகள் தாய்நாட்டிற்கு திரும்புவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்க மேற்கொண்ட நடவடிக்கைகளை பாராட்டியுள்ளது. தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் இலங்கை திரும்புவதற்கு அந்நாட்டு அரசு சிறப்பு ஏற்பாடுகளை இம்மாதம் செய்திருந்தது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஹாக்கி மட்டைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளது. எஃகு, அலுமினியம், வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரி

சலுகை அளிக்க வேண்டும் என்று கனடா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கனடா கூறியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாண சட்டமன்றத்தில் நவம்பர் 8ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் தீபாவளி பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து கொண்டாட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் கோரிக்கையை ஏற்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீமையை நன்மை வென்றதன் அடையாளமாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும், சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவது நேர்மறையான சிந்தனை, மனிதநேயம், இரக்க குணம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையிலும் இப்பண்டிகை அமைந்துள்ளதாக தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக அமெரிக்காவில் உள்ள தெலவாரா, நியூயார்க், நியூஜெர்சி, மெசச்சூசெட்ஸ் ஆகிய மாகாணங்கள் இந்தியாவின் சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று இந்தியா தினமாக கொண்டாடுவதற்கான பிரகடனத்தை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் அந்நாட்டு ராணுவ தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸுக்கு பிரிட்டனின் 70 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பியுள்ள கடிதத்தில், பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலால் அப்பாவி பொதுமக்கள் அடக்குமுறைக்கு உள்ளாவதாகவும், ராணுவத்தின் கடுமையான தாக்குதலில் பலர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் தகவல் தொடர்பு முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளதாகவும், மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டவும் மக்கள் சிரமமின்றி தங்கள் பணிகளை மேற்கொள்ளவும் வழி ஏற்பட வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களை ராணுவம் தன்னிச்சையாக கைது செய்யும் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கும் ஐநா தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கிழக்கு மத்திய பிரதேசத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்குவங்கம், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகம், தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடலோர பகுதிகளில் நாளை வரை இடி மின்னலோடு சூறைக்காற்றியக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி 45 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன் எடுத்தது. 170 ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி நிர்ணய ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத் நிகழ்ச்சியின் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 7:26, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 உழவர்களுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31°C முதல் 33°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 23°C, காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% முதல் 90%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50% முதல் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும்.

வானிலை முன்னெச்சரிக்கை 22/8/2026 முதல் 24/8/2026 வரை இடி மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. 25/8/2026 26/8/2026 மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரை. கனமழை, இடி மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8 முதல் 14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். கோயம்புத்தூரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றங்கால் அமைக்கவும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் மழை, அதிக காற்று மற்றும் அதிக ஈரப்பதம், கரு உருவாகும் நிலையில் உள்ள குறுகிய கால நெல் பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர்ப்பாசனம் செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். தேவைப்பட்டால் உயிர்காக்கும் நீர்ப்பாசனம் அளிக்கப்பட வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டருக்கு கார்பன் டிசீம் 500 கிராம் அல்லது மான்கோசெப் 1000 கிராம் என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தவும். மழையுடன் காற்றின் வேகம் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கருமனில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஸ் உரமிட்டு மண் அணைக்கவும். நீண்ட வறண்ட காலநிலையை தொடர்ந்து மழை பெய்யும் போது பழங்கள் வெடிக்க வாய்ப்புள்ளது. எனவே பழங்களின் பழுப்பதற்கு முன் அறுவடை செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டர் மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலோரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் கலந்திடவும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன் டிசீம் அல்லது 1000 கிராம் மென்கோசெப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள். இனி தொடர்வது

0: ICAR IIHR இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி சங்கர் அவர்கள்.
1: முனைவர் வி சங்கர் அவர்கள் பெங்களூரில் உள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனமான ஐஐஎச்ஆரின் முதன்மை விஞ்ஞானி ஆவார். காய்கறி அறிவியலில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் கடந்த 25 ஆண்டுகளாக ஆராய்ச்சி, கற்பித்தல் மற்றும் விவசாயிகளுக்கான தொழில்நுட்ப பயிற்சிகளில் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். நுண்ணீர் பாசனம், துல்லிய விவசாயம், இயற்கை விவசாயம், உயர்தர மற்றும் அயல்நாட்டு காய்கறி ரகங்கள், அதிக மகசூல் தரும் காய்கறி தொழில்நுட்பங்கள் ஆகிய துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர். மகாராஷ்டிராவில் உள்ள வெங்காயம் மற்றும் பூண்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் தனது அறிவியல் பயணத்தை தொடங்கிய இவர் பல்வேறு தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனங்களில் பணியாற்றி தற்போது ஐஐஎச்ஆர் உருவாக்கும் நவீன காய்கறி தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்த்து வருகிறார். இதுவரை 50 மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள், 60 பிரபல அறிவியல் கட்டுரைகள் மற்றும் 100 மேற்பட்ட கருத்தரங்கு ஆய்வுகளை வெளியிட்டுள்ள இவர் தனது ஆராய்ச்சி பணிக்காக தேசிய அளவில் பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார்.

இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 60 ஆண்டுகால ஆராய்ச்சியில 30 வகையான காய்கறிகள்ல நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட உயர் விளைச்சலை கொடுக்கக்கூடிய ரகங்கள் வந்து நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த உயர் விளைச்சலை கொடுக்கக்கூடிய ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்டது கிடையாது. இதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே நாட்டு ரகம், லோக்கல் ரகத்தை நாங்க தேடி தேடி கண்டுபிடிச்சு அதன் மூலமா வந்து உயர் விளைச்சல் கொடுக்கக்கூடிய ரகங்களை வந்து நாங்க ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த உயர் விளைச்சல் கொடுக்கக்கூடிய ரகங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க அங்கக வேளாண்மை, அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங், இயற்கை விவசாயத்தில் எல்லாமே வந்து நீங்க பயன்படுத்தலாம். இந்த விவசாயத்தில் வந்து பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 28 மாநிலங்களில் வந்து எங்களுடைய ரகம் வந்து போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்தியாவில் வந்து பர்டிகுலரா எங்களுடைய ரகம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் அதனோட பிசினஸ் 15 கோடி டேர்ன் ஓவர்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய விதைகள் போயிட்டு இருக்கு. எங்களோட சேர்த்து விவசாயிகளும் வந்து பயணிக்கிறாங்க. நிறைய விவசாயிகள் வந்து நாங்களும் வந்து விதை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எங்களோட எம்ஓஇ போட்டுட்டு விதை உற்பத்தி பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி நான் கடைசியில் சொல்றேன். இப்ப முன்னாடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வந்து உயர் விளைச்சலை கொடுக்கக்கூடிய ரகங்கள், சரிங்களா? இப்ப வந்து அங்கக வேளாண்மை, அதே மாதிரி இயற்கை வழி விவசாயத்துல வந்து இந்த மாதிரி ரகங்களை வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து விளைச்சல் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்து குறைவா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட், ஒரு மாநிலத்தில இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு எடுத்துட்டு போறோம், ஒரு மாவட்டத்தில இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு எடுத்துட்டு போனாலும் வந்து ஸ்டோர் பண்ணி எந்த லாஸ் ஆகாம இருக்கும். சோ அந்த மாதிரி பாக்கும்போது 30 வகையான காய்கறிகள்ல முதன்மையான காய்கறின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா டொமேட்டோ இல்லீங்களா, தக்காளி தான். சோ தக்காளி பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்கு இல்லையா. சோ எங்களுடைய ரகம் எல்லாமே பாத்தீங்கன்னா அர்க்கான்னு பேர் சொல்லுவோம். அர்க்காங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய பிராண்ட் நேம், அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அர்க்கா ரகம் எல்லாமே வந்து பெங்களூர்ல இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல வந்து கோவன் இல்லீங்களா, கோவன்னு கோரண்டு எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருந்து வந்தது. இப்ப தக்காளி பொறுத்தவரையில் நமக்கு தெரிஞ்சது வந்து சிவப்பு தக்காளி மட்டும்தான். பட் எங்கிட்ட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 800 வகையான தக்காளி இருக்கு. இந்தியாவில் இருக்கிற எல்லா தக்காளி ரகம், அது மட்டும் இல்லாம ஃபாரின்ல கலிபோர்னியா, யூஎஸ், யூகே, இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்து தக்காளி வந்து கலெக்ஷன் பண்ணி இதன் மூலமா வந்து புதிய ரகத்தை உருவாக்கி அந்த உயர் விளைச்சல் கொடுக்கக்கூடிய ரகங்கள் வந்து இந்தியாவில எல்லா விவசாயிகளுக்கும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு சிவப்பு தக்காளி தெரியும், மஞ்சள் கலர் தக்காளி நிறைய இருக்கு. ஏன்னா மஞ்சள் கலர் தக்காளியில் வந்து லூட்டின்கிற ஒரு நிற கிருமி இருக்கும்போது அதை ரெகுலரா நம்ம சாப்பிட்டோம்னா வந்து ஐ விஷன் இல்லையா, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பிரவுன் கலர் தக்காளி, பிரவுன் கலர் தக்காளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைகோபின், அதே மாதிரி பீட்டா கரோட்டின்கிற வந்து நிற கிருமியெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து உடம்புக்கு வந்து பர்டிகுலரா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா முதல்ல வந்து தக்காளின்னு மட்டும்தான் கேட்டோம், இப்ப அந்த மாதிரி கிடையாது. நிறைய விவசாயிகள் இல்ல வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கலர் தக்காளி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைஸ், ஷேப், கலர் எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கும். பட் எங்க இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 22 வகையான தக்காளிகள் வந்து நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அது எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிட்டு இருக்கோம். பட் அது சொல்றதுக்கெல்லாம் வந்து இப்போ நேரம் கிடையாது.

இல்லை வந்து முக்கியமான ஒரு ரெண்டு மூணு ரகங்கள் உங்களுடைய மாவட்டத்துக்கு இல்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற ரகமா மட்டும்தான் இப்ப சொல்ல போறேன். ஏன்னா முதல்ல எல்லாம் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருக்கும், ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து இன்டராக்ஷன் நடக்கும் இல்லைங்களா. அதுக்கு பின்னாடி வந்து என்ன சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் டெஸ்ட் மேட்ச் எல்லாம் நடக்காது, ஒன் டே மேட்ச் இல்லையா, ஒரே நாள்ல வந்து சொல்லணும்னு சொன்னாங்க. அப்புறம் லாஸ்ட் ப்ரோக்ராம்ல என்ன சொன்னாங்க, ஒன் டே மேட்ச் எல்லாம் இல்லாது டி ட்வெண்ட்டி தான் பெஸ்ட், உங்களுக்கு வந்து ஒன்லி 20 மினிட்ஸ் தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்க, டி 20 முடியாது சார், டி 10 தான் இல்லையா, ஒன்லி 10 மினிட்ஸ் தான் கொடுப்போம், அதுல எவ்வளவு சொல்றீங்களோ அவ்வளவு சொல்லி

0: 20 minutes தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்க, T20 முடியாது சார், T10 தான் இல்லையா, ஒன்லி 10 minutes தான் கொடுப்போம், அதுல எவ்வளவு சொல்றீங்களோ அவ்வளவு சொல்லிருங்க, மீதி ஒரு 10 minutes வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸோட இன்டராக்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் எனிவே 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷத்துல வந்து நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா, சோ இதுல வந்து என்னென்ன புதிய ரகங்கள் வந்து கொடுக்கறது வந்து ஒரு குயிக்கா வந்து நான் சொல்றேன், என பொறுமையா சொல்றதுக்கு வந்து டைம் கிடையாது. முதல்ல பாத்தீங்கன்னா தக்காளி இல்லைங்களா, தக்காளி பொறுத்தவரை நம்ம டைரக்டா மார்க்கெட் போறோம் வாங்குறோம், பட் அந்த மாதிரி கிடையாது. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து என்ன பர்பஸ்க்கு, தக்காளி வந்து பாத்தீங்கன்னா செலடு தக்காளி இல்லையா, இப்ப நார்த் இந்தியா எல்லாம் போகும்போது சாம்பார் ரசத்துக்கு யூஸ் பண்ற தக்காளி எல்லாம் வாங்க மாட்டாங்க, பச்சை காய்கறிகளை எந்த தக்காளி சாப்பிடலாம் அந்த மாதிரிதான் விரும்புறாங்க இல்லைங்களா. சோ அந்த பச்சை காய்கறியா அதாவது செலடு சாப்பிடுறதுக்காக தக்காளி ரகத்தை வந்து நாங்க உருவாக்கிறோம். இந்த தக்காளி ரகம் பாத்தீங்கன்னா ஜூஸ் வந்து குறைவா இருக்கும், பட் நல்லா கிரன்ச்சியா இருக்கும், சாப்பிடறதுக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும், இனிப்பு தன்மையும் அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு ரகம் வந்து பாத்தீங்கன்னா அர்கா ரக்ஷக். சோ இந்த ரகம் வந்து எங்ககிட்ட கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 30 கிராம் விதை தான் தேவைப்படும், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1000 ரூபாய் ஆகும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வாங்கலாம் அப்படிங்கறது வந்து நீங்க அங்க வரணும்னு அவசியமே கிடையாது, டைரக்டா வந்து ஆன்லைன்லயே வந்து வாங்கிக்கலாம். அந்த அட்ரஸ் வந்து நான் சொல்றேன், இது வந்து முதல் தக்காளி அர்கா ரக்ஷக்.
1: நேயர்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940938335
1: அல்லது
2: 8222649459
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் விதைப்பு முதல் அறுவடை வரை நவீன மற்றும் இயற்கை வழி தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார் பெங்களூரு ICAR IIHR இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி சங்கர் அவர்கள்.
1: அடுத்தது வந்து அர்கா சாம்பிராட்டுன ரெண்டாவது ரகம். அர்கா சாம்பிராட்டு வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் ரசத்துக்குன்னு மட்டுமே உருவாக்கப்பட்ட ரகம். சாம்பார் ரசம்னா நமக்கு எப்படி வேணும், நல்ல புளிப்பா இருக்கணும், ஸ்பைசியா இருக்கணும் இல்லீங்களா. சோ அந்த மாதிரியான ஒரு தக்காளி ரகத்தை வந்து நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். இது வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, சவுத் இந்தியால ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5 மாநிலம் இன்க்ளூடிங் புதுச்சேரி, இது எல்லா மாநிலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரகம் தான் இப்ப வந்து ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு, சாம்பிராட்டுன்னு ஒரு ரகம். அடுத்தது வந்து மூணாவது ஒரு ரகம், அவர் தான் வந்து ஆல் சீசன் இல்லையா, ஆல் சீசன் தக்காளின்னு சொல்லுவோம், அர்கா அபேது. அர்கா அபேதுங்கிறது விளைச்சல் அதிகமா இருக்கும். இந்த ரகத்தை நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த நாலு வகையான நோய்களுமே உங்களுக்கு வராது. ஆல்மோஸ்ட் வந்து 80-90% வரையில கேரண்டி கொடுக்க முடியும். 100% கேரண்டி கொடுக்க முடியுமா? யாருமே கொடுக்க முடியாது இல்லையா. 100% வந்து எந்த தக்காளி ரகத்திலையும் நோய் வராதுன்னு கொடுக்கவே முடியாது. ஏதாவது டாக்டர் வந்து நமக்கு வந்து ஏதாவது கேரண்டி கொடுக்கறாங்களா உங்களுக்கு வந்து நோயே வராது அப்படின்னு? எந்த டாக்டராவது இருக்காங்களா? அந்த டாக்டர் இருந்தா சொல்லுங்க, நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம் இல்லையா. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நோய் வராத தக்காளி கிடையாது. பட் தக்காளி வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம் இல்லைங்களா. மேனேஜ் எப்படி பண்ணலாம், அதாவது நோய் வர்றதை தடுக்கலாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு பர்டிகுலரா வந்து ஆர்கானிக் மெத்தட்ல வந்து நிறைய பண்ணலாம், அதெல்லாம் 1/1 சொல்லலாம். சோ இந்த மாதிரி மூணு வகையான தக்காளி இருக்கு. இப்ப தக்காளிக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி செல்லடு தக்காளி பார்த்துட்டோம், அதே மாதிரி சாம்பார் ரசத்துக்கு யூஸ் பண்ற தக்காளி பார்த்துட்டோம், வருஷம் ஃபுல்லா போடுற தக்காளி பார்த்துட்டோம். நாலாவது இம்பார்ட்டன்ட் தக்காளி எதுன்னா தக்காளி ஃபார் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, அதாவது வந்து பதப்படுத்தப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு என்ன மாதிரி

0: தக்காளி வேணும் இல்லீங்களா? தக்காளியில இருந்து எத்தனையோ ப்ராடக்ட் பண்றாங்க, மோர் தென் 15 ப்ராடக்ட். தக்காளியில இருந்து கெச்சப், தக்காளி வந்து சாஸ், தக்காளி பவுடர், இந்த மாதிரி நிறைய பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் பண்றாங்க. இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் பண்றதுக்கு வந்து எல்லா தக்காளி வந்து யூஸ் பண்ண முடியாது, அதுக்குன்னு உண்டான ரகங்களை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த தக்காளி வந்து இனிப்பு தன்மை அதிகமா இருக்கணும், அதே மாதிரி அவுட்புட் அதிகமா இருக்கணும், ரொம்ப நாள் வந்து வச்சிருக்கிற மாதிரி தக்காளி இருக்கணும். சோ அந்த தக்காளி மட்டும் தான் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அர்கா அபெக்ஷா, அர்கா விசேஷ், அப்புறம் அர்கா ரக்ஷக், இந்த மூணு வகை தக்காளி இந்தியாவிலேயே எங்கிட்ட மட்டும்தான் இந்த தக்காளி இருக்கு, வேற யார்கிட்டுமே கிடையாது. எங்களுடைய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட், எப்ப வேணாலும் நீங்க வந்து விதைகளை வாங்கிக்கலாம். சோ அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த தக்காளி மூலமா வந்து நம்ம வந்து நார்மலா என்ன சொல்லுவோம், ஒரு ஏக்கருக்கு வந்து 50,000-60,000 அந்த மாதிரி தான் சொல்லுவோம். பட் ஒரு விவசாயி கர்நாடகாவில வந்து சாம்ராஜ் நகர்ல வந்து ஒரு விவசாயி 30 ஏக்கர் வந்து தக்காளி போட்டு அவருடைய வருமானம் பாத்தீங்கன்னா 75 லட்சம் வந்திருக்குது. 30 ஏக்கர்ல வந்து ஊடு பயிரா, முழு பயிரா கிடையாது, பப்பாளியில வந்து ஊடு பயிரா வந்து 30 ஏக்கர்ல போட்டு 1 ஏக்கருக்கு வந்து 40 டன் விளைச்சல் எடுத்து 1 கிலோ வந்து 15 ரூபாய்க்கு வித்து ஆல்மோஸ்ட் 75 லட்சம் வந்து வருமானம் வந்து ஈட்டியிருக்காரு. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். சோ வந்து வருமானம் வந்து பாத்தீங்கன்னா காய்கறியில வந்து நம்ம அவ்வளவா ஈட்ட முடியாது அப்படி கிடையாது. இந்த மாதிரி வந்து பிளான்ட் இல்லையா, தக்காளி பொறுத்தவரை உங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் என்ன வரும், மார்க்கெட்டிங் இல்லையா. நிறைய ரகம் இருக்கு, நிறைய டெக்னாலஜி இருக்கு, மார்க்கெட்டிங் எம்ப பண்ணணும். ரெண்டாவது வந்து எந்த சீசனுக்கு போட்டா நம்மளுக்கு விலை அதிகமா கிடைக்கும் இல்லையா. சோ எங்களுடைய ஒரு 20 வருஷ ஆய்வு முடியல, மே ஜூன்ல வந்து நாற்றங்கால் விட்டு ஜூலை ஆகஸ்ட்ல வந்து பழம் வர்ற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்பாட், ஒன்று இல்ல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஷூட் அப் ஆகும், ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 50-60 ரூபாய்க்கு கிடைக்கும். இதுதான் எங்களுடைய ஆராய்ச்சி முடிவு இல்லீங்களா. இது வந்து தக்காளி. அதுக்கு அடுத்து மிளகாய். மிளகாயில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரகங்கள் இருக்கு இல்லையா. மிளகாய் பொறுத்தவரையில விவசாயிகள் என்ன கேக்குறாங்க, காரமா இருக்கிற மிளகாய் வேணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் இருக்குன்னா நல்லா ஷைனியா இருக்கணும், பிரைட்டா இருக்கணும், வச்சு தாங்குற அளவுக்கு இருக்கணும், குறைஞ்சபட்சம் 1 வாரம் இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வத்தல் போட்டோம்னா நமக்கு வந்து காரமா இருக்கணும், பூஞ்சனம் வரக்கூடாது இல்லீங்களா. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வத்தல் எல்லாம் வந்து பூஞ்சன நோய் வந்துடும், இந்த பூஞ்சனம் வரக்கூடாது. அதே மாதிரி கலர் வந்து அட்ராக்டிவா இருக்கணும். சோ இந்த மாதிரி ரகம் தான் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ரகங்கள் வந்து நாங்க நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். முதல்ல பாத்தீங்கன்னா அர்கா ஹரிதா, ஒரு ரகம் வந்து பாத்தீங்கன்னா அர்கா, நான் தான் சொன்னேன் அது வந்து எங்களுடைய பிராண்ட் நேம். அர்கா ஹரிதாங்கிறது வந்து கிரலையே காரமான ஒரு மிளகாய், இந்தியாவிலேயே வந்து காரமான மிளகாய் வந்து நார்த் ஈஸ்ட் அசாம்ல தான் இருக்கு. அந்த மிளகாய் தொட்டு கண்ணில் வச்சிங்கனாவே போது கண்ணில் தண்ணி வந்துடும், அந்த மாதிரி மிளகாய் வந்து அசாம்ல இருக்கு. பட் இது அந்த மாதிரி கிடையாது, இருக்கிறதுலயே வந்து இந்தியா அதாவது கவர்மெண்ட் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ரகத்துல அதிகமா காரம் இருக்கிற ஒரே ரகம் வந்து அர்கா ஹரிதா. இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாயா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வற்றலும் போட்டுருக்கலாம். இது ஒரு ரகம். இதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு ரகம் இருக்கு, அதாவது வந்து சிட்டி மார்க்கெட்டுக்கு நிறைய என்ன சொல்றாங்க சார் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர் வேண்டாம், அது மாதிரி லைட் கிரீன் இல்லையா, கிளிப்பச்சை கலர் இருந்தா நிறைய மார்க்கெட் போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல தப்பையா இருக்கணும் இல்லையா, நல்ல தடிமனா இருக்கிற மிளகாய் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து அர்கா கேத்தி அப்படிங்கிற ஒரு ரகத்தை வந்து வெளியிட்டு இருக்கோம். இது வந்து பச்சை மிளகாய்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், வற்றலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், காரம் வந்து மீடியம் காரம் இருக்கும் இல்லீங்களா. இதுதான் வந்து முக்கியமானது. இதுக்கு அடுத்து வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து விவசாயிகள் என்ன கேட்கிறாங்க சார், எங்களுக்கு எல்லாம் வந்து வைரஸ் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை வாய்ந்த ரகங்கள் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா மிளகாயில வைரஸ் நோய்ங்கிறது வந்து ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நோய். அந்த நோய் வந்து இலைகள்லாம் வந்து அப்படி காஞ்சு முரணை ஆயிரும், பூ பிடிக்காது. இந்தியாவிலே வைரஸ் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை வாய்ந்த ரகங்கள் வந்து எங்களுடைய இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல முதல் ரகம் பாத்தீங்கன்னா அர்கா ககன். இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய்க்காக உருவாக்கப்பட்டது, பார்த்தாவே சொல்லிடலாம் புல்லட் மிளகாய் இல்லையா, லோக்கலா சொல்லுவாங்க புல்லட் சில்லி அப்படின்னு. இது வந்து பச்சை மிளகாய்க்காக ஏற்றப்பட்டது. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 80-90% வந்து வைரஸ் நோய் வந்து வராது, அதே மாதிரி விளைச்சல் இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கறாங்க சார் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், வெளிநாடுகளுக்கு வந்து அனுப்பணும் இல்ல லோக்கல் மார்க்கெட்டுக்கு ரொம்ப நாள் வச்சிருக்கணும் அப்படின்னா எங்கிட்ட வந்து அர்கா யாசஸ்வி, அர்கா சான்வின்னு வைரஸ் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை வாய்ந்த ரகங்கள். இந்த ரகங்களை வந்து பச்சை மிளகாய்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், வற்றலுக்கு நீங்க போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் யூஸ் பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து 15 டன் வந்து விளைச்சல் கிடைக்கும், அதே நீங்க வற்றல் போட்டீங்கன்னா 2-3 டன் கிடைக்கும். சோ இந்த விதைகள் எல்லாமே வந்து எங்க இன்ஸ்டிடியூட்ல கிடைக்கும்.
1: இதுவரை நிகழ்ச்சியில் விதைப்பு முதல் அறுவடை வரை நவீன மற்றும் இயற்கை வழி தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்கினார் பெங்களூரு ICAR IIHR இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி. சங்கர் அவர்கள்.

நிகழ்ச்சி தொகுப்பு எம் மலர்விழி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஓரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை இரவு 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுகாதாரத்தை பேணிக் காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஒருங்கிணைந்த பரிசோதனை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி சுகாதாரத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வரும் நிலையில் சரியான சிகிச்சை அளிப்பதற்கு இந்த பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத்தின் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. விவாகரத்து தொடர்பான வழக்குகள், சொத்து வழக்குகள், வாகன விபத்து, இழப்பீடு, நிலம் கையகப்படுத்துதல், வரி பிரச்சினைகள், தொழிலாளர் மற்றும் சேவை தொடர்பான வழக்குகளுக்கு இதன் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கிலும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் இந்த லோக் அதாலத் முகாம்கள் நடத்தப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் இன்று டபுள்டோர் ஆட்டோக்ளேவ் அல்ட்ரா சவுண்ட் எக்கோஸ்கேன் கருவிகளின் பயன்பாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் மேலும் 1500 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் இதில் திருச்செங்கோடு மருத்துவமனைக்கு 20 பேர் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள

0: மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், இறையமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார மையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்த அவர், இந்த மருத்துவமனைகளில் தொற்றா நோயை முழுமையாக கண்டறியும் வசதிகள் செய்து தரப்படும் என்றும் இயன்முறை சிகிச்சை உள்ளிட்டவை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் அனைத்து வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் படிப்படியாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநில அரசின் உத்தரவின்படி கைத்தறி வேட்டி சேலை உற்பத்தி பணிகள் தொடங்கியுள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெசவாளர்களுக்கு தேவையான நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேட்டி உற்பத்திக்கு தேவையான ஒரு டன் நூல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கு தமிழக அரசு 300 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தனியார் பேருந்துகளில் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்பான புகார் குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். கிராமப்புற மேம்பாட்டிற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உச்சத்துணையாக இருக்கும் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் அரசு முகாம்களை மாநிலம் முழுவதும் நடத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாமில் பேசிய அவர், அரசின் சலுகைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு 100% மானியத்துடன் ஆடுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இம்முகாமில் கால்நடைகளுக்கு செயற்கை கருவூட்டல் மூலம் சிறந்த கன்றுக்குட்டிகள் உருவாக்கப்படுவதாக அவர் கூறினார். நோய் தொற்றிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்த தெளிவான விளக்கங்களும் இந்த முகாம்கள் மூலம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடைகளை சிறந்த முறையில் பராமரித்த விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் தாவேக்கா நிர்வாகிகளை கட்டுப்படுத்த அக்கட்சியின் தலைமை தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அக்கட்சி நிர்வாகிகள் கொலை, கொள்ளை குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், பண வசூல், வன்முறை தாக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறியுள்ளார். சட்டவிரோத வலையமைப்பு அந்த கட்சிக்குள் உருவாகி வருவது வெளிப்படையாக தெரிவதாகவும், ஆனால் கட்சித் தலைமை அதனை கவனிக்க மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் கூறியுள்ளார். ஒரு பிரச்சினை நடந்த பிறகு நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவது, கைது செய்வது போன்ற நடவடிக்கைகள் வெறும் கண்துடைப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். நிர்வாகிகள் என்ற போர்வையில் உள்ள குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களின் பாதுகாப்பை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி 45 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன் எடுத்தது. 170 ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் மட்டுமே எடுத்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Catch the best of blues, jazz, rock, soul, pop and everything in between on your favorite western music show, Music by the Bay.
2: Bang, let me light the candle called Mama, I'm so hot to hell and I, yes I am.
1: Tune in every night from 8:05 to 9 p.m. only on FM Rainbow.

தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக. நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. ஒன்பது மணி 16 நிமிடத்தில் ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிய காத்திருக்கிறது. 1974 வெளிவந்த கலியுக கண்ணன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் குறித்து நம்ம பேசுவதற்கு முன்பாக அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டலாம். பாடலை பாடியவர் பி. சுஷீலா, இசை வி. குமார். மயிலிறகு நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ரமேஷ்.

நேரம் 9:20. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேர்கள் இணைந்திருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு துறை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிய ஆரம்பித்திருக்கிறது. 1974 வெளிவந்த கலியுக கண்ணன் அப்படிங்கிற திரைப்படம், கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய கிருஷ்ண விஜயம் அப்படிங்கிற ஒரு மேடை நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்டதுதான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கான கதை வசனத்தையும் கவிஞர் வாலி அவர்கள் தான் எழுதியிருந்தாங்க, பாடல்களையும் அவங்க தான் எழுதியிருந்தாங்க. 1974 வெளிவந்த இந்த திரைப்படத்தை அஜந்தா என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. அந்த நிறுவனத்தின் தரப்பாக இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் என் இளங்கோ அவர்கள், ஒளிப்பதிவு எஸ் மாருதி ராவ், எடிட்டிங் பஞ்சாபி நரசிம்மன், இசை வி குமார் அவர்கள், இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள். இந்த திரைப்படத்தில் கதைநாயகனாக நடித்தவர் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் தான். அவருக்கு சாம்பு அப்படிங்கிற பெயர். அவருடைய மனைவியாக மறைந்த பழம்பெரும் நடிகையான சவுக்கார் ஜானகி அவர்கள் நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு காயத்ரி அப்படிங்கிற கதாபாத்திரம், ஜெய்சங்கர் நவநீத கிருஷ்ணன் அப்படிங்கிற பெயரில் தேங்காய் சீனிவாசன் சவுக்கார் ஜானகி தம்பதிகளினுடைய மகனாக நடிச்சிருப்பாங்க. வி கே ராமசாமி ஹோட்டல் முதலாளியாக நடிச்சிருப்பாங்க. ஜெயசித்ரா வி கே ராமசாமியுடைய மகளாக ஜெய்சங்கரனுடைய மனைவியாக நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கதாபாத்திரத்தினுடைய பெயர் ராதா. நீலகண்டன் அப்படிங்கிறவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரான் நடிச்சிருப்பார். இது தவிர ஏராளமான அந்த காலத்து ஜாம்பவான் நட்சத்திரங்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து அந்த திரைப்படம் குறித்து பேசுவதற்கு முன்பாக அந்த திரைப்படத்திலிருந்து மற்றொரு பாடல்.

0: 9:24 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1974 வெளிவந்த மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படமான கலியுக கண்ணன் அப்படிங்கிற ஒரு குடும்ப சித்திரம். இந்த திரைப்படம் எங்கு தொடங்குது அப்படின்னா, ஏழ்மை நிலையில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சாம்பு, அதாவது தேங்காய் சீனிவாசன், ஹோட்டலில் மாவாட்டி குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்காரு. கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை குறைந்தவர் தான் அப்படிங்கிறது அவருடைய பேச்சிலேயே தெரியும். அவருடைய மகனான நவநீத கிருஷ்ணன், அதாவது ஜெய்சங்கர், அதே ஹோட்டலில் சர்வராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கணவனும் மகனும் கொண்டு வர்ற சம்பளத்தை வச்சு குடும்பத்தை பற்றாக்குறையோடு சமாளிச்சுட்டு இருக்காங்க. சாம்புவின், அதாவது தேங்காய் சீனிவாசனின் மனைவியான காயத்ரி, அதாவது சவுகா ஜானகி, நிலைமை இப்படி இருக்க அவசர தேவைக்காக உண்டியல் பணத்தை உடைச்சி எடுத்துடுறாரு தேங்காய் சீனிவாசன். குருவாயூர் கிருஷ்ணன் உண்டியில் சேர்த்து வச்ச பணத்தை எடுத்தது பாவம், அதை வசூலிக்கிற முறையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வசூலிச்சிருவார்னு சொல்றாங்க மனைவியான சவுகா ஜானகி. ஆனா எடுத்தது தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோடைய பேச்சை அலட்சியப்படுத்தி மொட்டமாடிக்கு தூங்க போயிடுறாரு சாம்பு, அதாவது தேங்காய் சீனிவாசன். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறது ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: இன்னைக்கு மாடியில அப்பளம் உணர்த்த போறேன், நன்னா வெயில் அடிக்கணும். கண்ணம்மாவா, இரு உன் பணத்தை எடுத்துட்டு வரேன். இந்தாடி அம்மா, சரியா இருக்கான்னு எங்க பாத்துக்கோ.
2: எல்லாம் சரியா தானே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஆளாக்கு, 30 நாளைக்கு 30 ஆளாக்கு.
1: கண்ணம்மா,
2: என்னம்மா,
1: விரலுக்கு தகுந்தாப்புல தானே வீங்கணும். இந்த ஆளாக்கு பால் குடம் நான் என் ஆத்துக்காரக்காத்தான் வாங்குறேன். அவர் ஹோட்டல்ல மாறு வலிக்க மாவு ஆக்கிட்டு ஆத்துக்கு வந்தாருனா பழையதுதான் சாப்பிடுறார். இந்த பாலை உரை குத்திட்டு அவருக்கு தயிரா போடுறேன், அந்தமா சாப்பிடும். நோக்கு தெரியும், என் பிள்ளை ஆண்டானும் அதே ஹோட்டல்ல திரவரா இருக்கான்ட்டு அவன் அங்கேயே காபி சாப்பிட்டுப்பான்.
3: என்ன காயத்ரி, இன்னைக்கு கிருஷ்ண விஜயமும் எப்படி வரப்போறா, கார்லயா ஆட்டோலயா?
1: கருடன்ல வரப்போறார். செத்த நகருங்கோ, கிருஷ்ணன் கால் போட்டு இருக்கேன்.
3: இந்த கால் இல்லடி, நீ ட்ரங்க் காலே போட்டாலும் அந்த மாயஜால கண்ணன் வரமாட்டான்.
1: ஏன் வரமாட்டார், உண்மையான அன்போட கூப்பிட்டா இந்த குச்சேல ராத்துக்கும் வந்துடுவார்.
3: நல்லா வந்துடுவானே, மார் வலிக்க மாவாட்டுறேன், வந்து பார்த்தாரா?
1: இத பாருங்க, அவனுக்கு உங்கள மாதிரி கிண்டல் பண்றவாளும் ஒண்ணுதான், ஏன் மாதிரி சுண்டல் பண்றவாளும் ஒண்ணுதான்.
3: அப்ப சுண்டல நீ பண்ண, கிண்டல நான் பண்றேன், அவன் என்ன பண்றான்னு பாப்போமே. நான் என்னடி காரியம் பண்ணிவிட்டேன், உண்டியல்ல இருந்து பணத்தை எடுத்துட்டேன். அந்த உண்டியலுக்கு ஏது பணம், நீ போட்ட பணம், உனக்கு ஏது பணம், நான் கொடுத்த பணம்,
1: உங்களுக்கு ஏது பணம், அவன் கொடுத்த பணம்,
3: அவன் கொடுத்ததையே நான் எடுக்கிறதுல என்னடி தப்பு?
1: தப்பில்லாம, கேட்காம நாமா கொடுத்தா அது தர்மம். நான் உண்டியல்ல போட்டது அந்த தர்மத்தை தான், அதுவும் உங்க தலைய காக்க.
3: நேக்கு இப்ப தலை போற அவசரம்,
1: அப்ப எடுத்துக்குங்க. ஏன்னா நான் கணவனுக்காக கண்ணனை நினைப்பேனே தவிர கண்ணனுக்காக கணவனை மறக்க மாட்டேன். பரவாயில்ல, நான் அந்த கண்ணனுக்கு அசலும் வட்டியுமா செலுத்துடுறேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, ஆண்டவன் அவன் பணத்தை வசூல் பண்ணாம விடவே மாட்டான்.
3: என்னடி உன் ஆண்டவனை காட்டி மிரட்டுற, குருவாயூர்ல இருந்து நேற்கு சம்மன் அனுப்புவானா கோர்ட்ல ஆஜராக சொல்லி.

0: அவன் மேலேயே ஆயிரத்தி எட்டு குத்தம் இருக்கடே. எத்தனை தயிர் பானை உடைச்சிருக்கான், எத்தனை வெண்ட பானை உடைச்சிருக்கான்.
1: நான் ஒரே ஒரு உண்டியல உடைச்சேன், அதுவும் நம்ம ஆத்துல இருக்கிற உண்டியல்.
0: பால்காரி புருஷனுக்கு உயிர் போற அவசரம் எடுத்துருட்டேன்.
2: கோபதாபத்தை எல்லாம் விட்டுட்டு மொட்டை மாடியில போய் படுத்துண்டு ராத்திரி நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு தூக்கம் வரும்னு நேக்கு தோணல.
0: ஏண்டி தூக்கம் வராது? வழக்கத்துக்கு மாறா ரத்த குரட்டை விட்டு தூங்குறீ, கடன் தீர்ந்ததுன்னு.
2: பால்காரி கடனை அடைச்சுட்டேன், பகவான் கடனை பட்டுட்டேளே.

0: நேரம் 9:33 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இந்த இரவு நேரத்துல மயிலிறகு நிகழ்ச்சியில திரை விமர்சனமாக நம்ம பேசிட்டு இருக்கிற திரைப்படம் 1974 வெளிவந்த கலியுக கண்ணன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் தொடர்ந்து எப்படி பயணிக்குதுன்னா, குருவாயூர் கிருஷ்ணனுக்காக உண்டியல்ல சேர்த்து வச்ச காசை எடுத்தது தப்பில்ல, சரிதாங்கிற மனநிலையோடு மொட்டை மாடியில படுத்து தூங்கிட்டு இருக்காரு சாம்பு, அதாவது தேங்காய் சீனிவாசன். ஆனா அவரை தூங்க விடாம எழுப்புறாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். கடவுள் தன் கண் முன்னாடி வந்தாலும் கூட அதையெல்லாம் கண்டு ஆச்சரியப்படாம அசராம பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோடவே வாத பிரதிவாதம் செய்து குதர்க்கமா பேசுறாரு சாம்பு. அவர் கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா பதில் சொல்றாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அது மட்டும் இல்லாம சாம்புவுக்கு 2000 ரூபாய் பரிசு தொகை கிடைக்க போவதா முன்கூட்டியே சொல்லும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், உண்டியல் பணத்தை தகுந்த நேரத்தில் வசூல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மறைகிறாரு. தொடர்ந்து அந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கறது ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம பேசலாம்.
1: அம்பு அம்பு

0: கிருஷ்ணனா?
1: கிருஷ்ணனே தான், ஒரிஜினல் கிருஷ்ணனா. கோகுலத்திலிருந்து வரைகிறா இல்ல கோடம்பாக்கம் ஸ்டுடியோவில் இருந்து வரைகிறா?
2: கோகுல கிருஷ்ணனே தான்.
1: ஏ சுவாமி, கோபிகாஸ்திரிகளோட குரூப் டான்ஸ் ஆடுறதை விட்டுட்டு வரவாட்டினே,
2: இப்ப வந்திருக்கேனே.
3: சும்மாவா ஆடும் சோழியன் குடுமி,
1: என்ன விஷயம்?
2: என்னுடைய பணத்தை நீ எடுத்துட்டியப்பா, அதை வாங்கிட்டு போகலாம் தான்.
1: உண்டியல் பணம் தானே, உண்டியல் குலுக்கி நிதி திரட்டி தர வேண்டிய அளவுக்கு உமக்கு என்ன காணம் கஷ்டம்?
2: தம்பு, எடுத்துட்டதுல தப்பு இல்ல, எடுத்துண்டா என்ன அப்படின்னு எகத்தாளமா கேக்குற பாரு, அதுதான் தப்பு.
1: ஏன் சுவாமி, உண்டியல் பணத்தை எடுத்ததுக்கே இப்படி உருங்கிறீரே, எங்க கஷ்டம் எல்லாம் உமக்கு எங்க காணம் தெரிய போறது? நடுத்தர குடும்பம் என்ன நாயப்படாத பாடுங்கண்ண. உமக்கோ ரெண்டு ஒய்ஃப், ருக்மணி பாமான்னு, பெரிய வீடு சின்ன வீடு, இதுல எந்த வீட்டுக்காவது உப்பு மிளகா அப்படி வாங்கி போட்டிருந்தா அந்த கஷ்டம் உமக்கு புரிஞ்சிருக்கும். எந்த பையனுக்காவது ஸ்கூல் அட்மிஷன் கலைஞ்சிருந்தா அந்த சிரமம் உமக்கு தெரிஞ்சிருக்கும்.
3: உம்மை சொல்லி குத்தம் இல்ல, லோகம் கிட்ட ஒச்சோ.
2: ஒரு 50 ரூபாய்க்காகவா இவ்வளவு அர்ச்சனை? இத பார் தம்பு, பணத்தினால மட்டும் எல்லா சந்தோஷங்களும் அடைய முடியும்னு நீ நினைக்கிறிய?
1: காசேதான் கடவுளடா. படம் பார்த்திருக்கிறா? பாமாவை மட்டும் பார்த்துட்டு இருந்தா எப்படி? சினிமாவும் பார்க்கணும், சிந்தனைக்கு விருந்து. ஓய் கிருஷ்ணசுவாமி, பணம் வந்துட்டா எட்டடுக்கு மாளிகை, ஏர் கண்டிஷன் கார், ஏவலுக்கும் காவலுக்கும் ஜடுபுடி ஆட்கள், நிலம் நீச்சு தோட்டம் துறவு வீடு வாசல், இப்படி நினைச்சத நிமிஷமா வாங்க முடியும். இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமா வந்துட்டா ஊரை வாங்கலாம், உறவை வாங்கலாம், வீட்டை வாங்கலாம், ஓட்டை வாங்கலாம், நாட்டையே வாங்கலாம். காணோம், இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமாவே வந்தா உண்மையே விலைக்கு வாங்கலாம் சுவாமி.
2: என்னையே வாங்கலாம்?
1: ஆமா சுவாமி.
2: இதுவே நீ ஏழையா இருந்த,
1: அதுவே நான் ஏழையா இருந்தா தர்ம தரிசனத்துக்கு கியூல நின்று இருப்பேன், நீர் கண்டும் காணாம இருப்பீர். பணக்காரன் கியூல நிக்க மாட்டான், ஆத்துக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் உம்ம உண்டியல் எப்படி ரொம்பறது, நீர் வைர கிரீடமும் தங்கத்தோடாவும் போட்டு எப்படி மினுக்கறது பாருங்கண்ண. உம்ம மாறுல மகாலட்சுமி குடியிருக்கிறதுனால தான் நீர் மல்டி மில்லியனர், இல்லன்னா பல்டி மில்லியனர்.
2: நானா உன் கண்ணை திறக்கலாம்னு வந்தேன், ஆனா உன் கைய கொண்டுதான் உன் கண்ணை திறக்கணும்னு இருக்கிறப்போ நான் என்ன செய்ய முடியும்? சரி சாமி, நாளைக்கு உனக்கு 2000 ரூபா பணம் வரப்போறது, வந்தா எனக்கு என்ன தர?
1: ஒரு 500.
2: யோசிச்சு சொல்லு.
1: 551. அந்த உண்டியல் பணம் 51 சேர்த்து தர்றேன்.
2: சந்தோஷம், நாளையோட உனக்கு கஷ்டம் தீரப்போறது, இனிமே நீ நிம்மதியா இருப்ப.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் இணைந்து கேட்டுக் கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு துறை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1974 வெளிவந்த கலியுக கண்ணன் அப்படிங்கிற திரைப்படம் தொடர்ந்து கதை எப்படி பயணிக்குதான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னது போலவே சாம்புவுக்கு, அதாவது தேங்காய் சீனிவாசனுக்கு, 2000 ரூபாய் பரிசு தொகை குறுக்குளத்து போட்டி மூலமா கிடைக்குது. அந்த பணத்தை வச்சு தான் வேலை செய்த ஹோட்டலுக்கு எதிரே இருக்கக்கூடிய ஸ்வீட் கடையை விலைக்கு வாங்குறாரு தேங்காய் சீனிவாசன். ஒரு கட்டத்தில் தான் வேலை செய்த ஹோட்டலையே விலைக்கு வாங்கி முதலாளி ஆகிறாரு தேங்காய் சீனிவாசன். சாம்பு நல்ல நிலைமைக்கு வந்ததும் அவரிடம் உண்டியல் பணத்தை கேட்டு வாங்குறதுக்கு வர்றாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அந்த நேரம் பார்த்து இப்பெல்லாம் பணம் இல்லை போயிட்டு வாங்கும்னு சொல்லி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை திருப்பி அனுப்பிடுறாரு சாம்பு, அதாவது தேங்காய் சீனிவாசன். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறது ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம பேசலாம்.
1: ஆண்டாடும் மீராவும் எத்தனையோ பாட்டு பாடியிருக்கா, அவருக்கே கிருஷ்ணன் தரிசனம் அவ்வளவு சுலபமா கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சுட்டே என்ன அவ மயங்கர மாதிரி, நீங்களும் ஏதாவது பாட்டு பாடலா?
2: பாடுனே அறுத்தாத்து அம்புலத்தை பார்த்தேரா அப்படின்னு கேட்டுட்டு ஓடி வந்துட்டானே. அசடு, அவன் பாட்டுக்கு வரமாட்டான்டி. அவன் பாட்டுக்கு வருவான் யாராவது சில்லற பாக்கி இருந்துட்டா. உண்டியல்ல இருந்து பணத்தை எடுத்துட்டோம்னா தூக்கத்துல தட்டி எழுப்பிட்டானே.
1: பாத்தேடா பாத்தேடா, அவன் பணத்தை வசூல் பண்ணாம விடமாட்டான்னு சொன்னேனே.
2: வந்து நல்லா வாங்கி கட்டிட்டு போனே.
1: எப்படியோ நமக்கு 2000 ரூபாய் பரிசு விடும்படியா அந்த கிருஷ்ணன் பண்ணிட்டான்.
2: இந்த பாரு, இந்த 2000 ரூபாய் பணத்தை நான் என்ன பண்ண போறோம் தெரியுமோ? கிருஷ்ணா கேஃபுக்கு எதிர்த்தா போல இருக்கிற பட்சண கடையை விலைக்கு

0: வாங்க போறேன்.
1: ஓ கிருஷ்ண சுவாமியா, வாங்கோ வாங்கோ.
2: மொட்டை மாடியில பார்த்தது
1: அவன், மொட்டை மாடியில பார்த்தது. இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க.
2: எனக்கு எதுக்கப்பா ஸ்வீட்?
1: ஏன், சக்கரை வியாதியோ?
2: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
1: ஆமா, எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா?
2: நான் எப்போ ஒரே மாதிரி தான்ப்பா இருக்கேன்.
1: நான் மாறிட்டேன்னு குத்தி காட்டுறீரா? கிண்டல் உங்க கூட பிறந்ததாச்சே.
2: கிருஷ்ண கிருஷ்ண, நான் சாதாரணமா சொன்ன, சண்டைக்கு வர சரி, நேரம் சரியில்லை, நான் அப்புறமா வரேன்.
1: ஓய் கிருஷ்ண சுவாமி, வந்துட்டு வெறும் கையா போகப்படாது. ஸ்வீட் எடுத்துட்டு போங்க. ரெண்டு ஸ்வீட் இருக்கு, மாமா கொண்டு கொடுங்க, ருக்மணி கொண்டு கொடுங்க. உங்களுக்கு கையிலிட்டுக்கோ, அவுள் தர்றேன். இது குசேலர் கொடுத்த சாதாரண அவல் நினைக்கிறேன். இந்த சாம்பு கொடுத்த நெய்யால வறுத்த அவல் ஞாபகம் இருக்கட்டும்.
3: இந்த சாம்பு என்ன, பட்சண கடையில பார்த்தது?
4: ஆமா, பட்சண கடையில பார்த்தது. உட்காருங்க கிருஷ்ண சுவாமி.
3: ஹோட்டல் புதுசா வாங்கியிருக்கா போல் இருக்கு.
4: இந்த ஹோட்டல் உம்ம கண்ணுக்கு புதுசா தெரியல.
5: நேக்கு பழசு காணா பழசு.
3: பழசெல்லாம் கூட உனக்கு ஞாபகம் இருக்க?
4: இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. என்னடா மாவாட்டின்றிருந்தவன் முதலாளியா உட்கார்ந்து இருக்கானேன்னு உமக்கு எரிச்சல்?
3: என்ன இப்படி சொல்லிட்ட? அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதலாளியானது இருக்கட்டும், குடும்பத்துல மன அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துக்க.
4: அதுல என்ன உமக்கு சந்தேகம்? ஆனந்தமாக குதூகலமாக குடும்பம் நடந்துட்டு இருக்கு. உமக்கு எப்படி? குருவாயூர்ல கூட்டம் குறையாம வர்றதா, உண்டியல் ரொம்பறதா, புறாபாரம் எல்லாம் ரெகுலரா நடக்கிறதா? ஓய் கிருஷ்ண சுவாமி, நீர் எதுக்காக இங்க வந்திருக்கிறது நேக்கு நன்னா தெரியும்.
3: எதுக்கு?
4: எல்லாம் இந்த 551க்கு தான் நேக்கு தெரியாதா? பய பணத்தை எண்ணிட்டு இருக்கான், நேரம் பார்த்து உள்ள பூந்தா வசூல் பண்ணிடலாம் நினைச்சீர். அந்த 551 போட்டுதான் இந்த ஹோட்டலையே நான் விலைக்கு வாங்கியிருக்கேன். ஓய் கிருஷ்ண சுவாமி, உம்ம பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு இப்போ என்னண்ட பணம் இல்லை.
3: பரவாயில்ல தம்பு, அவசரம் இல்ல. அதை எப்போ எப்படி உங்ககிட்ட இருந்து வாங்கணும்னு எனக்கு தெரியும்.
6: அதை எப்போ எப்படி திருப்பி கொடுக்கணுங்கிறதும் நேக்கு நல்லா தெரியும். நான் கல்லா கணக்கு பார்க்கணும், நீங்க புறப்படலாம்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்லேருந்து இரவு நேரத்தில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை விமர்சனம் மயிலிறகு நிகழ்ச்சியில். இன்னைக்கு திரை விமர்சனமாக நீங்கள் கேட்டிருக்கிற திரைப்படம் கலியுக கண்ணன். இந்த திரைப்படம் தொடர்ந்து எப்படி பயணிக்குதுன்னா, சொந்தமாக ஹோட்டல் வாங்கி வசதி வந்ததும் தன் மகன் ஜெய்சங்கருக்கு மாஜி ஹோட்டல் முதலாளி வி கே ராமசாமியின் மகன் ராதாவை, அதாவது ஜெயசித்ர

0: திருமணம் செய்து வைக்கிறாங்க சவுகா ஜானகியும் தேங்காய் சீனிவாசனும். மேலும் மேலும் வசதி அதிகரிச்சு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் முதலாளி ஆகிறாரு சாம்பு, அதாவது தேங்காய் சீனிவாசன். வசதி வர வர சர்க்கரை நோய், ரத்த அழுத்த நோய், மூல நோய்னு எல்லா நோய்களும் சாம்புக்கு வந்துருது. வசதி இருந்து வாய்க்கு ருசியா சாப்பிட முடியாம பத்திய சாப்பாடு சாப்பிட்டு இருக்காரு சாம்பு. இந்த நிலையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சாம்புவை பார்க்க வர்றாரு. தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லி வேதனையடையும் சாம்பு உண்டியல் பணத்தை திருப்பி தந்துடுறதா சொல்றார். ஆனா அந்த பணம் தன்னோட கைக்கு எப்போதே வந்துருச்சுன்னு சொல்லி சாம்பு படிப்புக்காக செய்த ஒரு உதவிய எடுத்து சொல்லி அந்த புண்ணியத்தின் மூலம் சாம்புவின் கடன் அடைந்து விட்டதா சொல்லி மறைகிறாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். தொடர்ந்து கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கறது ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம பேசலாம்.
1: என்னமா ஏதோ பேசிக்கொள் கேட்டத யார் வந்து போனாங்க?
2: பழைய முதலாளி பூதலிங்க வந்துட்டு போனார்.
1: ஒரு குரல் அழுது பெறுவார.
2: பாவம், அழாம வேற என்ன செய்வார்? இந்த காலத்துல மனுஷனுடைய பலம் மனசுல எங்கடா இருக்கு, மடியில என்ன இருக்கு? ஆமா, அவருடைய பொண்ணு ராதாவணி
1: பாத்திருக்கியாடா? நீ சொன்ன பாத்து வரேன்.
2: அதுக்கு நீ மட்டும் போனா போதாதுடா, நானும் பாக்கணும், நாளும் பாக்கணும்.
1: என்னமா சொல்ற?
2: ராதாணிக்கு மாட்டு பொண்ணா வரணும்னு ஆசைப்படுறேன்டா. மகாலட்சுமி மாதிரி இருக்க.
1: அம்மா, இந்த அடையார் வீடு பூட்டித்தானே இருக்கு, வீணா வேஸ்டா போறது. நாங்க அங்க போய் தனி கொடுத்து நடத்துறோம்.
2: கல்யாணமானா தனி குடுத்தனம் போறதுல தப்பில்லடா. ஆனா நோக்கம் ராதாவுக்கு இந்த ஆத்துல என்ன அசௌகரியம்?
1: அசௌகரியம் ஒண்ணு இல்ல, அப்பாவுக்கு இருக்கிற வியாதி ஒட்டுவாருட்டின்னு சொல்றாங்க.
2: வயசானா எல்லாருக்கும் வர்ற சக்கர வியாதியோ பிளட் பிரஷர் தானடா. டேய் நவரித கிருஷ்ணா, 20 இப்படி சொல்லிட்டேன், 60 சொல்ல மாட்டேடா. ஏன்னா அப்போ உன்ன சொல்றதுக்கு ஒரு 20 காத்துட்டு இருக்கும்டா.
1: தம்பு, என் பக்தன் ஒருத்தன் அருமையான பால் பாயசம் படைச்சான், ரொம்ப ருசியா இருந்தது. உன் ஞாபகம் வந்தது, உனக்குதான் ரொம்ப பிடிக்குமே. இந்த சாப்பிடு.
3: என்னால சாப்பிட முடியாது சுவாமி.
1: ஏன்?
3: சக்கரை ஜாஸ்தியா இருக்குமே.
1: ஏன் சக்கரை வியாதியோ? காப்பி நான் விரும்பி சாப்பிடுவேன். பிளட் பிரஷரோ? அப்போ அன்னத்தை தவிர வேற எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லு.
3: அரிசியை தொடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்கார். வெறும் கோதுமை கஞ்சி தான்.
1: பசிக்கு கோதுமை கஞ்சி, தாகத்துக்கு ஐஸ் வாட்டர். இப்படி ஆயிடுச்சோ?
3: படாதே, ஐஸ் வாட்டரும் தொடப்படாதே சுவாமி. இஸ்னோபிலியா.
1: அம்பு, ஏன் நிக்கிற? உட்கார்ந்து பேச.
3: என்னால அவ்வளவு சுலபமா உட்கார முடியாது சுவாமி. நீ உட்காருங்கோ.
1: அம்பு, நீ ஏன் உட்கார முடியாதுங்கிற?
3: மூலம் உட்கார முடியல. நான் வியாதி மூலம், நீ ராதி மூலம்.
1: ஐயோ பாவம், எல்லாம் நானா தேடிந்தது. இவ்வளவு நீண்ட நேரமா உன் பேசிட்டு இருந்த காரணமே, உமக்கு தர வேண்டிய பணம் 551 ரூபாய் இன்னைக்கு திருப்பி தரதா முடிவு பண்ணிட்டேன். பாவம், நீரும் அலையா அலைஞ்சுட்டீர். நேக்கும் மனசு கேட்கல. நான் இனிமே இங்க வரதாக இல்லை
3: சுவாமி.
1: உங்கிட்ட இருந்து எனக்கு சேர வேண்டிய 551 எப்பவோ எங்கிட்ட வந்து சேர்ந்தாச்சு. 4 முன்னாடி கருப்பண்ணன் ஒருத்தன ஞாபகம் இருக்க? அவனுக்கு நீ ஏதாவது உதவி பண்ணிருக்கிய?
3: அவன் மகனுக்கு SSLC எக்ஸாமினேஷன் எழுதணும்னு ஃபீஸ் கட்டணும்னு கேட்டான், கொடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் புக்ஸ், துணிமணிகள். அதான்,
1: அப்படி நீ அவனுக்கு உதவிய பணத்தை கூட்டிப்பார், 551 வரும். இன்னியோட உன் கடன் தீர்ந்தது. அந்த பணத்தை உன் கணக்குல என் பேங்க்ல போட்டு வச்சிருக்க. ஏன் தெரியுமா? அடுத்த ஜென்மத்துல நீ எடுத்து தாராளமா செலவு பண்ணலாம் பாரு.
3: ஆக காயத்ரி சொன்ன மாதிரி கண்ணன் கடனை வசூல் பண்ணிட்டார்.

0: ना निरांडा डीजे जे चुटे
1: எஃப்எம் ரெயின்போ 503 கோயம்புத்தூர்ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1974 வெளிவந்த கலியுக கண்ணன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய நிறைவு காட்சிக்கே நம்ம வந்துட்டோம். நிறைவு காட்சி எப்படி அமையினா, கோடீஸ்வரனா இருந்தும் எதுவும் சாப்பிட முடியாத நிலையில் இருக்கும் சாம்பு, அதாவது தேங்காய் சீனிவாசன், ஒரு நாள் அதிரடி முடிவெடுக்கிறாரு. மனைவி காயத்ரியை தடுத்தும் கேட்காம பழைய சாதம், மாவோடு ஊறுகாய், அதிகமா சக்கரை போட்ட காபி, ஐஸ் வாட்டர் சகட்டு மேனிக்கு சாப்பிடுறாரு சாம்பு. இதை பார்த்த மனைவி காயத்ரி, அதாவது சவுகா ஜானகி, கணவர் சாம்புவுக்கு என்ன ஆகுமோன்னு பதபதச்சு நிக்கிறாங்க. அப்போதுதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மகிமையை மனமாற உணர்ந்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்றாரு சாம்பு. அத்தோடு சாம்புவை பிடிச்சிருந்து அறியாம நீங்குது. பணத்தினால எல்லாவற்றையும் சாதிக்க முடியாது அப்படிங்கறத உணர்ந்த சாம்பு சொத்துக்களை மகன் ஜெய்சங்கரிடம் ஒப்படைச்சிட்டு மனைவி சவுகா ஜானகியோடு பழைய எளிமையான வாழ்க்கைக்கே திரும்பி போறாரு. இப்படியாக கலியுக கண்ணன் திரைப்படத்தை சுபமா நிறைவு பண்ணிருப்பாங்க இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு.
2: நேற்று எல்லாமே தெரிஞ்சுட்டுதான் இருந்துட்டேன். ஒரு மனைவி தம் புருஷன் கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கணும் நான் நல்லா உணர்ந்துட்டேன்.
3: என்ன
2: தனி கொடுத்துனு போக சொல்லாதீங்க.
3: சரி, நீ தனி கொடுத்துரும் போக வேண்டாம். இந்த ஆட்டு சாவிய நீ வச்சுக்கோ. இனிமே இந்த குடும்ப பொறுப்பை நீ கவனிச்சுக்கோ. உங்க மாமாவை நான் பாத்துக்கிறேன். என்ன
4: எல்லாரும் வயிறார குட்டிக்குங்கோ. என்ன மட்டும் கொடுமையிலேயே போட்டு பழச்சிடும் கூட.
3: என்ன நல்ல நாளும் அதுவுமா? ஏன் இப்படி அச்சானியமா பேசுறேன்? நாளைக்கே உடம்பு சரியா எடுத்துனா எல்லாமே சாப்பிடுறேன்.
4: குழந்தை வாய்க்கு முத்தம் கொடுத்த மாதிரியா இருக்கு. இன்னைக்கு ஒண்ணும் அதிகமா வேண்டாம். இத்தனோண்டு பழையது எடுத்து பயிர் போட்டு நல்லா பெனஞ்சு ஒரு மாவிடு வச்சு தரையா. வேணும்னா மாவிட ஜலம் போட்டு அலம்பிடலாம். என்ன உடம்போ என்ன வியாதியோ, அந்த மாவடுக்கும் பழையதுக்கும் என்ன ஆனந்தமா இருக்கும். சாப்பிட்டு சில நாளாச்சு.
5: கைத்திரி, இன்னைக்கு நான் பழையது சாப்பிடுறதா தீர்மானத்தை கொடுத்துருக்கேன், போய் எடுத்து வா.
2: ஐயோ, அது மட்டும் வேண்டாம்.
5: கைத்திரி, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்டி

0: கடைசியா உன் கழுத்துல நான் தாலி கட்டது உண்மையா இருந்த மறுபு பேசாம எடுத்துட்டு வா.
1: கிருஷ்ணா நேக்கு என்னடா சோதனை?
0: பிரிட்ஜ திறந்து ஐஸ் வாட்டர் கொண்ட ரோக்கு தாண்டி சொல்றது
1: என்ன? நேக்கு என்னமோ பயமா இருக்கு. ஏன் இப்படி பிடிவாதம்
0: பிடிக்கிற? சர்க்கரை அள்ளி கொட்டி காப்பிய கலந்து எடுத்துட்டு வா.
1: ஐயோ நீங்க சர்க்கரையே சாப்பிட கூடாதுன்னு
0: தெரிய எடுத்துட்டு வரே.
1: என்ன உங்க உடம்புக்கு ஆகாத ஆகாரத்தை எல்லாம் இப்படி அவசர அவசரமா சாப்பிட்டுட்டே இப்ப என்ன ஆக போறதோ? என் மாங்கல்யத்தை அந்த கண்ணன் தான் காப்பாத்தணும்.
0: சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.
1: என்ன சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு உங்க வாயால நீங்களா சொல்றேன்?
2: காயத்ரி இப்ப நானும் உனக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். வீரா கண்ணனை நம்பி விஷத்தை சாப்பிடுறியா? பாஞ்சாலி தன் மானத்தை காப்பாத்த ரெண்டு கையும் கட்டிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டப்போ கிருஷ்ணன் வரல, ரெண்டு கையையும் வசர தூக்கி கண்ணா கண்ணான்னு கதறினப்போ ஓடோடி கண் வந்து உதவி செஞ்சான். நேற்று இப்ப அந்த ஞானம் வந்துடுச்சு. தன்னை அறிந்தவனே என்னை அறிந்தவனாவான் அப்படிங்கிற பெரிய தத்துவத்தை லோகத்துக்கு எடுத்து சொல்றதுக்கு நீ தினமும் ஆராதனை பண்ணிட்டு இருக்கே குருவாயூர் அப்பன். அவன் கலியுக கண்ணனா வந்து இந்த சின்ன ஆத்மாவை தேர்ந்தெடுத்திருக்காண்டே. போன ஜென்மத்துல நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன் பாத்தியா?
1: நான் கூட தான் உங்களை அடையறதுக்கு எத்தனை புண்ணியம் பண்ணிட்டேன்
0: தெரியும். ஏய் நவநீத கிருஷ்ணா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இந்த பங்களாவில இருந்து ஒத்துமையா இருந்துட்டு என் பொறுப்புகளையும் ஏத்துண்டு லட்சணமா இருந்தோம். எங்க ரெண்டு பேர் ஆசீர்வாதமும் எப்பவும் உங்களுக்கு உண்டு.
2: என்ன பா நீங்களும் அம்மாவை இல்லாத வீடு ஒரு வீடா இருக்க முடியாது பா.
1: மாமா தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க செஞ்ச தப்பெல்லாம் மனசுல வச்சுண்டு எங்களை விட்டுட்டு வேற எங்கேயும் போயிடாதுங்க.
0: வேற எங்க அம்மா போறோம்? பழைய ஆத்துக்கு தான் போறோம். அங்க இருந்தாதான் நேக்கும் நிம்மதி. அட்டடு அட்டடு அது பழைய வீடு இல்லடி, நான் படிச்ச பழைய பள்ளிக்கூடம். I am the old student of that school.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்தது. 1974 வெளிவந்த கலியுக கண்ணன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துவிட்ட நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.

நேரம் 10:02 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இந்த இரவு நேரத்தில் நேர்களை இணைந்திருப்பது மனதோடு ரெயின்போ. நேர்கள் விருப்ப பாடல்கள் கேட்கக்கூடிய நிகழ்ச்சி, அதுவும் சனிக்கிழமை இரவு பொழுது. அப்படின்னா புதிய நேர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். அது மட்டும் இல்ல, நீண்ட காலமாக நம் நிகழ்ச்சியில பங்கு பெறாம பாடல் கேட்காம இருக்கக்கூடிய நேர்கள் கூட தங்களுடைய விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில கேட்கலாம். நிகழ்ச்சியில நீங்கள் பாடல் கேட்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 231-2103-231-0046 0422 அப்படிங்கிற முன்னிணைப்பா சேர்த்திட்டு நேரில் இணைந்து கால் பண்ணுங்க. அதே நேரத்தில் 9585-00103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் பெண்ணுக்கு, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற பேஸ்புக் பக்கத்துக்கு சென்று கூட உங்களுடைய விருப்ப பாடல்களை பதிவிடலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ரமேஷ்.

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இந்த இரவு நேரத்தில் மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் நேயர் விருப்பப்பாளர்களை கேட்பதற்காக இணைஞ்சிருக்கோம். நம்மோடு பேசுவதற்காக ஒரு புதிய நேயர் காத்திருக்காரு. வணக்கம், யாருங்க எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், ரமேஷ் சாருக்கு, ஈரோடு முருகேஷ்.
0: முருகேஷ், என்ன பாடல் வேணும் முருகேஷ் உங்களுக்கு?
1: மல்லிவேட்டி மைனர் படத்துல உன்னை பார்த்த நேரம், அந்த பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

மலேசியா வாசுதேவன் உமாரமணன் பாடினது மல்லிவேட்டி மைனர். திரைப்படத்துக்காக ஈரோட்டிலிருந்து முருகேஷ் கேட்டிருந்தாரு. அடுத்த பாடலை விருப்பமாக கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் வடவள்ளி பகுதியிலிருந்து ரவிக்குமார், அவர் விரும்பின பாடல் 100வது நாள் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்லேருந்து இரவு நேரத்தில் மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்மோடு பாடல் கேட்பதற்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம், யாருங்க இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம். கூறுவது திருச்சி மாவட்டம் செந்தநீர்புரத்திலிருந்து சையத் இப்ராஹிம் சார்.
0: சையத் இப்ராஹிம், என்ன பாடல் வேணும் சொல்லுங்க உங்களுக்கு.
1: எனக்கு வந்து அம்பிகை நேரில் வந்தால் படத்திலிருந்து கல்யாண சிலை உணராகும் நாளை என்ற பாடல்.
0: உங்களுக்கான பாடல்
1: அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரின் மனதோடு ரெயின்போ நேயர்விருப்பம். நம்மளோட பாடல் கேட்பதற்காக நேயர் காத்திருக்காரு. வணக்கம், யாருங்க எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் நீலகிரி மாவட்டத்துல இருந்து மஞ்சூர் சிவகுமார்.
0: சிவகுமார் சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: சார், எனக்கு 3 படத்துல இருந்து பூங்காற்று புகையானது சார்.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்றொரு தகவல். மனதோட ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விருப்பமாக கேட்க காத்திருக்கக்கூடிய நேர் யார் இங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், கீதா கிருஷ்ணகுமார், திருத்தங்கல் விருதுநகர் மாவட்டத்தில இருந்து பேசுறேங்க.
0: உங்களுக்கான பாடல் சொல்லுங்க.
1: படம் அடுத்த வரிசை பேசக்கூடாது அந்த பாடல்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இரவு நேரத்தில் நம்ம கேட்டு இருக்கிறது மனதோடு ரெயின்போ. புதிய நேர்களுடைய விருப்பமாக 80களில் வெளிவந்த அருமையான பாடல்களை கேட்டிருக்கோம். நம்மோடு பாடல் கேட்பதற்காக இன்னொரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், யாருங்க எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், யாருங்க எங்கிருந்து பேசுறீங்க? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: கேட்ட பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. காங்கேயத்திலிருந்து சிவா மற்றும் சுக்ரவார் பேட்டையிலிருந்து ரவி. அடுத்த பாடலை விருப்பமா கேட்பதற்காக மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில காத்திருக்காங்க. வணக்கம், யாருங்க எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. கதிர், என்ன என்ன பாடல் வேணும் கதிர் உங்களுக்கு? உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.
1: பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: நேரம் 10:45 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இந்த இரவு நேரத்தில் மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டிருக்கோம். அந்த வரிசையில் நம்மோடு பாடல் கேட்பதற்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்திருக்காரு. வணக்கம், யாருங்க எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், திண்டுக்கல், திண்டுக்கல் சீனிவாசன்.
0: திண்டுக்கல் சீனிவாசன், என்ன பாடல் வேணும் திண்டுக்கல் சீனிவாசன்?
1: ஹலோ
0: ஹலோ, திண்டுக்கல் சீனிவாசன், உங்களுக்கான பாடல் சொல்லுங்க.
1: சிப்புக்குள் முத்தல் இருந்தங்க.
0: ஓகே சார், உங்களுக்கான

0: நேரம் 10:50 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இந்த இரவு நேரத்தில் நாம் இணைந்திருப்பது மனதோடு ரெயின்போ. நேயர் விருப்பம் நம்மோடு பாடல் கேட்பதற்காக ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்காரு. வணக்கம், யாருங்க எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் விருதுநகர் மாவட்டம் புள்ளலக்கோட்டையிலிருந்து முத்தையன்
0: சார். முத்தையன், என்ன பாடல் வேணும் முத்தையன்?
1: அம்மன் கோயில் கிழக்காலையிலிருந்து சின்ன மணி குயிலின்ற பாடல்.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேர்கள் இதுவரை கேட்டது மனதோடு ரெயின்போ. சனிக்கிழமை இரவு பொழுது அப்படிங்கிறதுனால புதிய நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டோம். அதுவும் இல்லாமல் நிறைய நாட்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வராமல் இந்த வாரம் வந்து கேட்ட நேர்களுக்குமான விருப்ப பாடல்களும் நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாச்சு. நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்கள் கேட்க முயற்சித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: நேரம் 10:56 FM Rainbow 103 கோயம்புத்தூர். நாளைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நாளை காலை 6:02 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் காலை தென்றல் குரலும் விளக்கமும். அதனைத் தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குவார் முனைவர் சி தீபா அவர்கள். நாளை காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விலக, நாளை காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, நாளை காலை 7:30 உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகள் பற்றிய தினசரி தகவல்கள், நாளை காலை 7:45 தேசிய விண்வெளி தினம் உரை கேட்கலாம், காலை 8:02 ரெயின்போ வைப்ஸ், காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், காலை 9:02 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இது எங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம், நாளை காலை 10:02 சுட்டிஸ் சாய்ஸ் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. நாளை காலை 11:02 படித்ததில் பிடித்தது, பகல் 12:00 வசந்த இல்லம் அர்த்தமுள்ளாரட்டை என்றோ கேட்டது இன்றும் நினைக்கிறது நேயர் நெஞ்சம், பகல் 1:00 லஞ்ச் டைம் கேம் ஷோ, பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி திட்டம், பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கும் சிறுதொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விளக்கம் தருகிறார் சின்ன வேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள். நாளை பிற்பகல் 3:02 கிராம போனும் 103 நேயர் விருப்பம், மாலை 4:00 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மயக்கும் மாலை, 5:02 சித்திரச்சவானம் இளமை புதுமை, மாலை 6:00 பூச்செண்டு, 6:40 டீ கடை, நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாரம் அகரம் கிராமத்தைச் சேர்ந்த ஏ பி கோகுலகிருஷ்ணன் அவர்களுடன் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த நேர்முகம், விவசாயத்துக்கு பயன்படும் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த நேர்முகம் கேட்கலாம், 8:05 வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 இந்தியன் ஐடல் சீசன் 16 இரண்டாம் ரன்னர் அப் மன்ராஜ் வீர் சிங் பங்கேற்கும் தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட், நாளை 10:00 மனதோடு ரெயின்போ லிஸ்னர் சாய்ஸ், நாளை 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை என்றால் நாளை நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள். சென்னை மெட்சென்டரிலிருந்து வந்த அறிவிப்பின்படி கோயம்புத்தூர் மாநகரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக 32 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது, குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் பதிவாகும், ஈரோட்டில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக

நான்கு டிகிரி செல்சியஸ், திருப்பூரில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்ச வெப்பநிலையாக, குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். ஊட்டி உதகமண்டலத்தில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்ச வெப்பநிலையாக, குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. பாலக்காட்டில் 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாக, குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நேர்களை, இரவு 11 மணி முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11 மணி, இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில். பாடல், பாடல்கள் எப்போதுமே நம்ம மனச வந்து நிறைஞ்சிருக்கும். நாள் முழுக்க ஓடின மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்க வேண்டிய நேரம் வந்து இது அப்படின்னு சொல்லலாம். இந்த இரவு நேரங்களில் மெல்லிசை பாடல்கள் கேட்கறதே தனி சுகம்தான். வெளியில சத்தங்களை குறைச்சி நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம் அந்த நினைவுகளுக்கு என்றைக்குமே ஓய்வு அப்படிங்கறதே கிடையாது. சில பாடல்கள் நம்ம காதுகளுக்கு மட்டும் கேட்கறதில்ல, அவை நேராக மனசுக்குள்ள போய் நம்ம வாழ்க்கையில மறந்து போன சில தருணங்களை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரும். அப்படிப்பட்ட இனிமையான பாடல்களோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். முதல் பாடலாக அம்பிகாபதி திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நிகழ்ச்சியில அருமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா குரல்ல, நா முத்துக்குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜாவின் இசையில கேட்டிணைந்து

0: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் வாழ்க்கையில வந்தது 3-3 லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர்.
2: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
3: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸ் துவைச்சு போடு, நகம் கிடைக்காத.

நிறைவாக நாம் கேட்ட பாடல் காதல் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் குரல்ல, நாமத்துக்குமார் வரிகள்ல, ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில. நிகழ்ச்சியில அடுத்ததாக நாம கேட்கக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக சின்மயி ஸ்ரீபாதா மற்றும் பிரதீப் குமார் குரல்ல, உமாதேவி வரிகள்ல, கோவிந்த் வசந்தா இசையில்.

நேரம் 11:30 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அருமையான பாடல்களை வந்து கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில நிறைவாக கேட்ட பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்தா மற்றும் மதுமிதா குரல்ல, நாமத்துக்குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையில. அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன திரைப்படத்திற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பே ஆறுயிரே அப்படிங்கிற திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரல்ல, வாலியின் வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மானின் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி, தமிழ் FM 102.3 வித் மீ ஆர் ஜே ராஜா.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எந்திரன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரல்ல வைரமுத்து வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்

நேரம் 11:53 நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கும். மாற்றான் திரைப்படத்திற்காக நிறைவா பாடல் கேட்டீங்க. அடுத்ததாக மைனா திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மற்றும் சாதனா சர்கம் குரல்ல யுகபாரதி வரிகள்ல டி இமானின் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணிக்கு மேல காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவுன்னு 4 மணி வரைக்கும் இடைவிடாத இன்னிசையை நீங்க கேட்க போறீங்க.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

உனக்கா தெரியாது. உனக்கா தெரியாது நிலவே, உனக்கா தெரியாது நிலவே, உனக்கா தெரியாது உள்ளத்தை தொடவும் வெள்ளத்தில் வரவும்.

நான் இருப்பதை சொல்வாயா? ஏழ்மையிலும் சிறுதாழ்மையிலும் நான் இருப்பதை சொல்வாயா? எந்த எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா? எந்த எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா? நிலவே.

திரும்ப வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. நிலவே உனக்கா தெரியாது, நிலவே உனக்கா தெரியாது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மலப்போல கண்களில் ஆடும் ஒளிமலர் கண்டேன் பார்த்ததும் நெஞ்சே

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய். வாசமுள்ள பூவெடுத்து தூவி

0: வாட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூவி நம் வாசல் வந்து தந்தலுக்கும் ஜே.
2: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: அகத்தியர் தவம் செய்த பூமி இது. ஆஸ்துரையை சுட்டுக் கொண்ட வாஞ்சிநாதன் வாழ்ந்த பூமி இது.
1: ஓஹோ,
0: கண்ணம்மா பாட்டு மூலமாய் இன்னும் பாரதியார் வாழ்ந்து வரும் பூமி தெற்கு திசை பூமியாம் திருநெல்வேலி. இந்த திருநெல்வேலி மண்ணிலே நடந்ததாக செவி வழியாய் சொல்லப்படும் சிவபக்தனான வேலவராயன் காதல் கதையை இப்போ இங்கே பாட போறோம்.

ஈசன் கோயில் முன்னாலே ஏதுமறியா காதலர்கள் இனிமேல் இறைவா நீதான் கதி என்று இணைந்தே நுழைந்தார்கள். நுழைந்து தலைவாசலுக்கு தாப்பால் போட்டார்கள். திரண்டு வந்த

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக கண்ணாத்தால் திரைப்படத்திற்காக பவதாரணி குரலில் இளையராஜாவின் இசையில்

0: வெள்ளை கமலத்திலே.
1: நிறைவாக கேட்டது கௌரி கல்யாணம் திரைப்படத்திற்காக. சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

நேரம் 4:10. இன்னி கேட்கலாம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில். முதலாவதாக கம் கணபதே என்ற விநாயகர் கீர்த்தனை. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய இந்த பாடல் ஹம்சத்வனி ராகத்திலும் ரூபக தாளத்திலும் அமைந்துள்ளது.

அடுத்து ஒலிக்க இருப்பது இகனைனா நா மோரா என்ற கீர்த்தனை. திருப்பதி நாராயணசுவாமி இயற்றிய இந்த பாடல் புஷ்பலலிதா ராகத்திலும் ஆதி தாளத்திலும் அமைந்துள்ளது.

தொடர்ந்து நாம் கேட்க இருப்பது ஸ்வரராக சுதா என்ற புகழ்பெற்ற கீர்த்தனை. ஸ்ரீ தியாகராஜர் இயற்றிய இந்த பாடல் சங்கராபரணம் ராகத்திலும் ஆதி தாளத்திலும் அமைந்துள்ளது.

நாம் இதுவரை கேட்டது என் பூமேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை. கும்மிடிப்பூண்டி ஆர் ஜீவா அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. இனி கேட்கலாம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் தெய்வீக ராகம். தெய்வீக ராகத்தில் முதலாவதாக ஐகிரி நந்தினி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.